0: எட்டு மணி எட்டு நிமிடம் இஸ்ட் எஃப்எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றோம். நம்ம ஊரின் நிகழ்ச்சி அளித்துக் கொண்டிருக்கின்றது அழித்தந்த பூமி போர்ட் நிகழ்ச்சியில். இன்றும் ஒரு சுவாரஸ்யமான கேள்வி, அதற்கான பதிலோடு நீங்களும் இணைந்து கொள்ளலாம். அந்த கேள்வி என்னென்னு பார்த்தா, உலகளவில் உணவிலும் சாஸ் தயாரிப்பிலும் பெருமளவில் பயன்படுத்தப்படும் தக்காளி உற்பத்தியில் முதலிடத்தில் இருக்கும் நாடு எது என்பதுதான் இன்றைய கேள்வி.
1: அந்த வகையில் எங்களுடைய நினைப்பில் நேயர்களும் இணைந்திருக்கின்றார்கள். இணைந்து கொள்ளலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: யார் கதைக்கிறீங்க?
2: குமார்.
0: குமார், எப்படி இருக்கிறீங்க?
1: நாங்களும் நலமா இருக்கிறோம் குமார். சரி, நீங்க எந்த நாடு நினைக்கிறீங்க?
2: சைனா
0: என்று சொல்லியிருக்கிறீங்க. சரி குமார், பார்க்கலாம். நன்றி இணைந்து கொண்டமைக்கு. நன்றி. இணைந்திருக்கும் அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: நாங்கள் நலமா இருக்கிறோம் தேவகுமார். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
3: நலமா இருக்கின்றோம்.
0: நாங்க இங்க மேல இருந்து அப்படியே கொட்டும் வந்து எடுத்துட்டு போங்க பணத்தை. சரி சொல்லுங்க, என்ன பதிலோடு வந்திருக்கீங்க? நீங்களும் சைனா தான் சொல்லிருக்கீங்க. சரி பார்க்கலாம். நன்றி இணைந்து கொண்டமைக்கு.
3: நன்றி.
0: இணைந்திருக்கும் அடுத்த நேர், வணக்கம்.
4: வணக்கம்.
1: வணக்கம் எஸ் கே சிங்கம், எப்படி இருக்கிறீங்க?
4: நாங்கள் நல்ல சுகம். நீங்கள் எப்படி சுகம்?
0: நாங்கள் நல்ல சுகமா இருக்கிறோம் எஸ் கே சிங்கம். சொல்லுங்க என்ன பதில்?
4: நான் நினைக்கிறேன் இந்தியா தான் இருக்கு.
1: இந்தியா. பார்க்கலாம்.
0: பார்க்கலாம். நன்றி. இணைந்திருக்கும் அடுத்த நேர், வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
5: நன்றி
0: அகிலன், நன்றி. நான்கு பூஜ்ஜியம் வாயிலாக இணைந்திருக்கும் அடுத்த நேர், வணக்கம்.
1: வணக்கம் சின்ன, எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம். சின்ன சொல்லுங்க, என்ன பதிலோடு வந்திருக்கீங்க? இத்தாலியன் சொல்லிருக்கீங்க. சரி பார்க்கலாம். நன்றி இணைந்து கொண்டு மிக்க
5: சின்ன.
0: இணைந்திருக்கும் அடுத்த நேர், வணக்கம்.
6: வணக்கம். நான் முதல்ல அடிச்சேன், டக்கன் கட்டா போயிட்டு. என்ன ஹலோ உண்டு, நான் கூட சத்தம் வரையில என்ன கட்டா போயிட்டு.
0: அப்படியா? சரி, மீண்டும் வந்துட்டீங்க தானே தியாகராஜா, எப்படி இருக்கீங்க?
1: நீங்க
0: வராமலா?
6: கனடாவா இந்தியாவா
1: ஒரு முடிவுக்கு வாங்க பாப்போம்.
0: சரி, இந்தியான்னு சொல்லிருக்கீங்க. நன்றி தியாகராஜ், இணைந்து கொண்டமைக்கு.
1: ஆமாம், நேர்களும் தொடர்ந்து இணைந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தலைப்பு சிலக்கம் 416-554-4040. நாங்கள் கேட்டிருந்த கேள்வி, உலகளவில் உணவிலும் சாஸ் தயாரிப்பிலும் பெருமளவில் பயன்படுத்தப்படும் தக்காளி, அதாவது டொமேட்டோ உற்பத்தியில் முதலிடத்தில் இருக்கும் நாடு எது என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது. நீங்களும் இணைந்து உங்களுடைய பதிலை பகிர்ந்து கொள்ளலாம்.

0: நேரம் 8:16 எஸ்டிஎஃப்எம் 102.7 இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நாள் நாங்கள் கேட்டிருந்த கேள்வி, உலகளவில் உணவிலும் சாஸ் தயாரிப்பிலும் பெருமளவில் பயன்படுத்தப்படும் தக்காளி டொமேட்டோ உற்பத்தியில் முதலிடத்தில் இருக்கும் நாடு இது என்பதுதான் கேள்வி.
1: இணைந்திருக்கும் அடுத்த நேரம் இணைத்துக் கொள்ளப் போகிறோம். வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம். யார் கதைக்கிறீங்க?
2: என்னுடைய பேர் கலா.
1: கலா, எப்படி இருக்கிறீங்க?
2: நல்ல சுகம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்களும் நலமா இருக்கிறோம் கலா. சரி, நீங்க என்ன ஊர் நினைக்கிறீங்க? இந்த நாடு
3: மோகேஷ் 24 சக்தி பகை அழைப்பதற்கு 416-821-4512 416-821-4512.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி
1: அது சரி.
0: உங்களுக்கு Audi 2026 A3 கார்
1: என்னது
0: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
2: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 தேதி விஜய் ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கேரட் கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599.
3: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421 416-626-8421.
4: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
5: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோர்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோர்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோர்கேஜ் அட்வைசர், 4462-416-2-4462-4462.
6: உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ் 416-473-8472. வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ்.
7: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
8: 8:26 இசஃப வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். அளித்தந்த பூமி போட் நிகழ்ச்சியின் பதில் சொல்லும் நேரம்.
9: ஆமாம், அந்த வகையில் நாங்கள் அந்த கேள்வியை வந்து மீளும் ஒருமுறை ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். உலகளவில் உணவிலும் சாஸ் தயாரிப்பிலும் பெருமளவில் பயன்படுத்தப்படும் தக்காளி உற்பத்தியில் முதலிடம் இருக்கும் நாடு எது என்பதுதான் கேள்வியாக இருந்தது. எங்களுக்கு எக்கச்சக்க நேர்கள் இணைந்து கொண்டு வெவ்வேறு பதில்கள் வந்து எங்களுக்கு வந்திருந்தன.
8: அதுக்கு சரியான பதில் பாத்தீங்கன்னு சொன்னா சீனா, சைனாவில் தான் வந்து இதற்கான முதலிடத்தில் இருக்கும் நாடாக இருக்கிறது. அதுவும் குறிப்பாக உலக தக்காளி உற்பத்தியில் 35% அதிகமானவை சீனாவிலேயே விளைவிக்கப்படுகின்றன.
9: ஆமாம், சீனாவுக்கு அடுத்தபடியாகத்தான் இந்தியா 2 இடத்திலும், டர்க்கி வந்து அதாவது துருக்கி 3 இடத்திலும் இருக்கிறது. இத்தாலி தக்காளி சாஸ் மற்றும் பேஸ்ட் ஏற்றுமதிக்கு புகழ்பெற்ற ஒரு நாடாக இருந்தாலும் கூட மூலப்பொருள் விளைச்சலில் சீனா தான் மிக முன்னணியில் இருக்கின்றதாம்.
8: எனவே இன்றைய கேள்விக்கான சரியான பதில் சீனா என்பதாக முனைந்து சிறப்பித்த அத்தனை நீர்களுக்கும் நன்றி.

0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம். 102.7 East FM.
1: தமிழ் செய்திகள்.

0: கனடாவின் ஆர்டிக் பிராந்திய பாதுகாப்புக்கு ட்ரம்ப் நிர்வாகத்தின் கீழான அமெரிக்காவே பிரதான அச்சுறுத்தல் என வட கனடாவின் 48 வீதமான மக்கள் கருதுகின்றமை ஆர்டிக் கொள்கை மற்றும் பாதுகாப்பு கண்காணிப்பக ஆய்வுகளில் அவதானிக்கப்பட்டுள்ளது. ஒரு வருடத்துக்கு முன்னர் வட கனடாவை சேர்ந்த 37 வீதமான மக்களே அமெரிக்காவை ஆர்டிக் பிராந்தியத்தின் அச்சுறுத்தலாக குறிப்பிட்டிருந்தனர்.
1: டொராண்டோ பெரும்பாகத்தில் இடம்பெறும் ஆயுத கடத்தல் குறித்த தகவல்களின் அடிப்படையில் பீல் பிராந்திய காவல்துறை மேற்கொண்ட 10 மாத கால ரகசிய நடவடிக்கையில் 23 துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இவற்றில் 15 துப்பாக்கிகள் நேரடியாக அமெரிக்காவிலிருந்து கனடாவை வந்தடைந்துள்ளதாக கூறியுள்ள காவல்துறை மேலும் பல துப்பாக்கிகள் அமெரிக்காவுடன் தொடர்புட்டே இருக்கலாம் எனவும் தெரிவித்துள்ளனர். மொத்தம் 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
0: இலங்கையில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட தீர்ப்பினை சிறப்பு மேல் நீதிமன்றம் இன்று வழங்கியுள்ளது. குற்றம் சாட்டப்பட்ட 24 பேரில் நௌஃபர் மௌலவி அடங்கலாக 15 பேர் குற்றவாளிகள் என தீர்ப்பளித்துள்ள நீதிமன்றம் மிகுதி 9 பேரை விடுத்துள்ளது.
1: தமிழ்நாட்டில் காமராஜர் காலை உணவு திட்டத்தின் விரிவாக்கத்தினை முதலமைச்சர் விஜய் இன்று ஆரம்பித்து வைத்துள்ளார். 7500 மேலான பாடசாலைகளுக்கு விரிவாக்கம் செய்யப்படும் இத்திட்டத்தினூடாக மேலதிகமாக 15,30,000 மாணவர்கள் பயனடைவார்கள் என மதிப்பிடப்பட்டுள்ளது.
2: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.

0: அறிவித்தல் ஒன்று, திரு சத்யசீலன் முத்துலிங்கம் அவர்களின் அமரத்துவ அறிவித்தல். யாழ் மாதகல் விபுலானந்தர் வீதியை பிறப்பிடமாகவும் கனடா ஸ்காப்ரோவை வசிப்பிடமாகவும் கொண்ட முன்னாள் சக்தி ட்ரேடர்ஸ், பிஆர்எம் பிரதர்ஸ் கொழும்பு, காவேரி என்டர்பிரைசஸ், நரேஷ் என்டர்பிரைசஸ் கனடா ஆகியவற்றின் உரிமையாளரான பிரபல வர்த்தகர் திரு சத்யசீலன் முத்துலிங்கம் அவர்கள் 21/9/2026 அன்று இறைவனடி சேர்ந்தார். அன்னார் காலம் சென்ற அமரர் முத்துலிங்கம் காந்திமதி அவர்களின் அன்பு மகனும், இராசரண்ணம் அமரர் இராசம்மா ஆகியோரின் அன்புமர மகனும், நளினாவின் அன்பு கணவரும், வைஷாலி வைஷ்ணவி ஆகியோரின் பாசமிகு தந்தையும், காலம் சென்றவர்களான இராமநாதி செல்லம்மா தம்பதிகள் மற்றும் கணபதி பிள்ளை செல்லமுத்து தம்பதிகளின் அன்பு பேரனும், தனசீலன் டாக்டர், வரதசீலன் டாக்டர், மனோசீலன் காவேரி என்டர்பிரைசஸ் உரிமையாளர், விஜயசீலன் எஸ்பிஐசி யுஎஸ்ஏ ஆகியோரின் பாசமிகு அண்ணாவும், வானதி வாணி, அபர்ணா பாபி, ஜெயந்தினி ஜெனா, அஞ்சனா ஆகியோரின் அன்பு மைத்துனரும், ஆராதனா ஆதித்யா ராம் சிவானி சிவ்யா ஸ்ரேயா ரம்பா ஆகியோரின் அன்பு பெரியப்பாவும், சந்திரா கௌரி ரஞ்சன் செல்வன் இரா சூப்பர் மார்க்கெட் உரிமையாளர்கள், ரஞ்சி தங்கா ரதி ஆகியோரின் பாசமிகுமை துணரும் ஆவார். அன்னாரின் பூத உடல் இலக்கம் 384 ஃபின்லி அவென்யூ ஏஜெக்ஸில் அமைந்துள்ள ஏஜெக்ஸ் கிரிமேட்டோரியம் அண்ட் விசிடேஷன் சென்டரில் செப்டம்பர் 23 புதன்கிழமை மாலை 5 மணி தொடக்கம் 9 மணி வரையிலும், செப்டம்பர் 24 வியாழக்கிழமை காலை 8 மணி தொடக்கம் 9 மணி வரையிலும் பார்வைக்கு வைக்கப்பட்டு 9 மணிக்கும் 10:30 இடையில் ஈமக்கிரிகள் இடம்பெற்று 11 மணி அளவில் தகனம் செய்யப்படும். இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். அது திரு சத்யசீலன் முத்துலிங்கம் அவர்களின் அமரத்துவ அறிவித்தல்.
1: 8:34 ஈஸ்ட் எஃப்எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.
2: நல்ல பாட்டு நாலு விஷயம் FM 102.7 East FM.ca.

0: நேரம் 8:39 இஸ்டபம் 102.7 இணைந்திருக்கின்றீர்கள். இந்த பொழுதில் மோகேஜ் 24 வழங்குகின்ற தகவல்களையும் கேட்டறிந்து கொள்ளலாம்.
1: மோகேஜ் ரீஃபினான்ஸ் சேவைகளுக்கு நாடலாம். மோகேஜ் 24 சக்தி பகி 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவத்தோடு ஜிடிஏ பெரும்பாகத்திலே 3 அலுவலகங்களூடாக தனது சேவைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார். நீங்கள் 2 இயர்ஸ்க்கு மேல் ஒரு பிசினஸ் கம்பெனி ரன் பண்ணி கொண்டிருந்தார், உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் 720 மேல் இருக்கின்ற பொழுது அப்டு $100,000 வரை பிசினஸ் லைன் கிரெடிட் லோனை பிரதான வங்கியில் சிறந்த வட்டி வீதத்தில் பெற்றுத்தருகின்றார் மோகேஜ் 24 சக்தி பகி. இதுவரை நீங்கள் குறிப்பாக புதிதாக ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிற பொழுது பிசினஸ் ஸ்டார்டிங் லோனாக $75,000 வரை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பையும் பெற்றுத்தருகின்ற அழைக்கலாம். இதுவரை குறிப்பாக லைன் கிரெடிட் கார்டு லோன் கிரெடிட் கார்டு மற்றும் ஏனைய கடன்களுக்கெல்லாம் அதி உயர் வட்டிகளை செலுத்திக் கொண்டிருந்தால் இந்த கடன்களை ஒன்றாக்கி 50% வரை குறைத்து ஒரே மோகேஜாக பிரதான வங்கியிலான டிடி, ஸ்கோஷியா மற்றும் பிஎம்ஓ போன்ற வங்கிகளில் மிக குறைந்த வட்டி வீதத்திலே மோகேஜினை பெற்று 1 பேமெண்டாக செலுத்தக்கூடிய வசதியும் பெறுத்தருகின்றார் மோகேஜ் 24 சக்தி பகி. அழைப்பதற்கான தொலைபேசி இலக்கம் 416-821-4512 அழைக்கலாம். அதுபோல குறிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, குறிப்பாக ஒரு ஃபார்ம் ப்ராப்பர்ட்டியா இருக்கலாம் அல்லது கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்கான மோகேஜை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும், அதிலும் குறிப்பாக ஜிடிஏக்குள்ளே ஜிடிஏ தாண்டி வெளியே பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதுக்கான ஏற்பாடுகளை கூட மேற்கொண்டு தருகின்றார் மோகேஜ் 24 சக்தி பகி. இதுபோல உங்களுடைய ஃபர்ஸ்ட் மோகேஜை பிரேக் பண்ணாமல் $500,000 வரை கோமிக்கிட்டி லோனை லெண்டர் ஃபீ இல்லாமலும் ரினுவல் ஃபீ இல்லாமலும் பெற்றுத்தருகிறார். இதில் வட்டியும் முதலும் சேர்த்து கட்டக்கூடிய ஒரு ஒழுங்கும் மேற்கொண்டு தருகின்றார் மோகேஜ் 24 சக்தி பகி. அழைப்பதற்கான தொலைபேசி இலக்கம் 416-821-4512 நீங்க அழைத்து விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். உங்கள் வீட்டுக்கான மோகேஜினை நீங்கள் வங்கியில் ரினுவல் செய்ய முடியவில்லை என்றால் கூட அதை வீலண்டு சூடாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பையும் பெற்றுத்தருகின்றார் மோகேஜ் 24 சக்தி பகி என்பதும் குறிப்பிடத்தக்கது. 416-821-4512 அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம். நீங்கள் 2 இயர்ஸ்க்கு மேல் பிசினஸ் கம்பெனி ரன் பண்ணி கொண்டிருந்தால் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் 720 மேல் இருக்கின்ற பொழுது அப்டு $100,000 வரை பிசினஸ் லைன் கிரெடிட் லோனை பிரதான வங்கியில் சிறந்த வட்டி வீதத்திலே பெற்றுத்தருகின்றார் மோகேஜ் 24 சக்தி பகி. மோகேஜ் சம்பந்தமாக ரீஃபைனான்ஸ் சம்பந்தமாக எந்த ஒரு தேவைகள் இருக்கின்ற பொழுது நீங்கள் சக்தி பகியை நாடலாம். 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவத்தோடு ஜிடிஏ பெரும்பாகத்திலே 3 அலுவலகங்களூடாக தனது சேவைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார் மிசிசாகாவிலே முன்பாகவும் டொரண்டோவில் ஜங்கன் ஷெப்பர்டிலும் ஸ்காப்ரோவில் மாக்கமின் சந்திப்பு காரியங்கள் அமைந்திருக்கிறது மோகேஜ் 24 சக்தி பகி. அழைப்பதற்கு 416-821-4512 416-821-4512.

0: Your favorite music
1: on your favorite station. 102.7
0: East FM.
2: ஜனிஷ் ஷான், உங்கள் மோட்கேஜை ஆர்பிசி, சிஐபிசி, பிஎம்ஓ, டிடி போன்ற பிரதான வங்கி ஒன்றின் மூலம் பெற 35 வருட பேங்கிங் அனுபவம் கொண்டவர். இது மட்டுமல்ல, ரீஃபைனான்சிங், பிரைவேட் செகண்ட் மோட்கேஜ், கமர்ஷியல் மோட்கேஜ் எதுவானாலும் உங்களுக்கு உதவுகிறார். பேங்கில் மோட்கேஜ் மறக்கப்பட்டதா? ரஷ் க்ளோசிங் தேவையா? வீடு பவர் ஆஃப் சேல் நிலையில் உள்ளதா? அழைங்கள் ஜனிஷ் ஷான், மேனேஜிங் பார்ட்னர், மிலேனியல் மோட்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங், 6478910742.
3: ஐபி கோல்ட் ஹவுஸ் திருமணம், பூப்பனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு ஐபி கோல்ட் ஹவுஸ் டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. ஐபி கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மாக்கம், 905-554-5890.
4: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
5: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
4: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
6: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
7: சேயோன் டாக்ஸ் வழங்கும் புகழ்பெற்ற வருடாந்த வகுப்புகள், இன்கம் டாக்ஸ் மற்றும் புக் கீப்பிங் வகுப்புகள் செவ்வாய், வியாழன் ஆகிய நாட்களில் மாலை 6 மணி முதல் 8 மணி வரையும் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். புக் கீப்பிங் வகுப்புகள் கிளவுட் பேஸ்ட் சாப்ட்வேரை பயன்படுத்தி பயிற்றுவிக்கப்படுகின்றன. சேயோன் டாக்ஸ், 2010 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 11, ஸ்காபரோ. தொடர்புகளுக்கு ஸ்ரீ கண்ணுதுரை, 416-438-3350. சேயோன் டாக்ஸ் .ca.
8: பாட்டுக்கொரு பண்பலை, 102.7.

0: 8:54 மிஸ்தஃபம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். அந்த சிரிப்புக்கு காரணம் என்ன சானா?
1: அப்படியே ஒரு வழியா நிகழ்ச்சியை முடிச்சிட்டோம், வீட்டை போலாம்.
0: சந்தோஷம்
1: சந்தோஷம், மகிழ்ச்சியில வந்து சிரிப்பு வழியில தெரியும்.
0: சரி, அதே மாதிரி சானா சொன்னது போலவே நாங்களும் நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்திருக்கின்றோம். இரண்டு விஷயங்களை பார்த்துடலாம்.
1: அந்த வகையில் காலநிலை நடுவில் 11 டிகிரி செல்சியஸாக குறைபடைந்து கொள்ள இருக்கப் போகின்றது. நாளைய நாள் அதிகூடிய வெப்பநிலையாக 18 டிகிரி செல்சியஸாகவும் முன்னிலை 19 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கப் போகிறது. சூரிய ஒளி நிறைந்த நாளாக நாளைய நாள் காணப்படும்.
0: வாகன எரிபொருளின் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் இன்று நள்ளிரவு 12 மணி முதல் 3 சதத்தால் குறைவடைய இருக்கின்றது. இதுவரை நேரமும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த நிகழ்ச்சியில் இணைந்திருந்த அனைத்து நேர்களுக்கும் நன்றிகளை கூறி நாளை தினமும் 7 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் நம்ம உறவின் நிகழ்ச்சியோடாக இணைந்திருக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லும் நாங்கள்
1: சகானாலிங்கநாதன்,
0: நிபாஜினி, சண்முகவேல். நன்றி, வணக்கம். நேர்களே,
1: நன்றி, வணக்கம்.

0: என்றும் ஆரத்தி சூப்பர் சென்டர் மலிவு விற்பனை முகூர்த்த பட்டு புடவைகள் மணமகளின் முதல் சாரி பிரைட்மேட் சாரீஸ் காஞ்சிபுரம் சாரீஸ் சப்சில்க் சாரீஸ் லெஹெங்கா ஷோட் ஷால்வார்ஸ் ஆண்களுக்கான சர்வாணி குர்தா பட்டுவட்டி சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள் மேலும் பல தெரிவுகள் சிங்கப்பூர் துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம் ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள் 2250 மாக்கம் ரோட் ஸ்காபரோ 4163354653 ஆரத்தி பொன்னும் பட்டும் பரிமாணமாகுமிடம்
1: BSRV Medical and Dental Office Warden and Finch Sandipu Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார் காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட் பிரேசஸ் கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் வாரத்தில் 7 நாட்களும் சேவை BSRV Medical and Dental Office 3430 Finch Avenue East Unit 6A Scarborough
2: 5,000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன் ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் 2250 மார்க்கம் ரோட் மார்க்கம் பிஞ்ச் சந்திப்பு தமிழில் உரையாட ஏஜே 416-704-8074 416-704-8074
3: என்ன யோசினை
4: அவசரமா கொஞ்சம் காசு தேவை நகை கையில இருக்கு ஏறிட்டு அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்
3: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்
5: நகைக்கான கூடிய பெறுமதி குறைந்த வட்டி அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடகு மாடம்
6: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம் நகைகளை வாங்கலாம் 416-757-0034 அல்லது 416-994-3861
0: எப்பொழுதும் கேளுங்கள் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 காதல்

East FM, your radio, your music, 102.7.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7
2: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டரில் JK முதல் கிரேட் 12 வரையிலான மாணவர்களுக்கு புதிய கல்வியாண்டுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417 யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் பட்டதாரிகளால் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்ச், சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி உள்ளிட்ட பல பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வாரமும் வழங்கப்படும் பயிற்சி வினா கொத்துக்கள், மாதாந்தம் நடத்தப்படும் பயிற்சி பரீட்சைகள், ஹோம் ஒர்க் ஹெல்ப் என பல வசதிகளுடன் இன் பர்சன் மற்றும் ஆன்லைன் முறையில் வகுப்புகள் நடத்தப்படும். மார்னிங் சைட் அண்ட் பிஞ்ச் இரா பிளாசாவில் இன் பர்சன் வகுப்புகள் நடைபெறுகின்றன. Smart Tutoring Center 416-726-4417
3: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரினியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379999450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம் வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379999450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com
4: Ajax Mitsubishi இல் இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction ஐ பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi இல் the September sale to remember. தமிழில் பேச அகமது Tamzin 437-860-7002 437-860-7002
2: உங்கள் உடல் நலத்துக்கும் முழுமையான ஆரோக்கியத்துக்கும் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். RMT ரெஜிஸ்டர்ட் மசாஜ் தெரப்பி, அக்யூபஞ்சர் மற்றும் ஆயுர்வேதிக் பஞ்சகர்மா தெரப்பி ஆகிய சேவைகள் அனுபவம் மிக்க நிபுணர்களால் வழங்கப்படுகின்றன. RMT மற்றும் அக்யூபஞ்சர் சிகிச்சைகளுக்கு டைரக்ட் பில்லிங் வசதி உள்ளது. அனைத்து முக்கிய இன்சூரன்ஸ் பிளான்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. சன்சிட்டி பிளாசாவில் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணாலே உங்கள் சாந்தினி 6476224114. ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் அக்கறை.
5: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ் மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால் யூனிட் 105, 416-834-2266.
2: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்புக்கு அண்மையில் 2225 மார்க்கம் ரோட், சுவீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862, 416-997-3862 அல்லது 416-754-8881, 416-754-8881.
1: திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம் .ca.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சுமையிலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
2: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேப்லானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காமினிக் மிடில் ஃபீல்டுக்கு இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
4: புதிய ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீ ஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீ ஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். உங்கள் வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
5: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
6: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
5: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
6: Mortgage Solutions. Skiruba Tanabala Sinkam, 416-298-2777, mortgagesolutions.ca.
7: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ, 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகுமிடம்.
8: நம்பிக்கையான அனுபவம் உள்ள எலக்ட்ரீஷியன் தேடுகின்றீர்களா? ஒன்டாரியோ முழுவதும் சேவை வழங்கும் லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர் சேஃப் லைன் எலக்ட்ரிக்கல். கமர்ஷியல், ரெசிடென்சியல், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல் சர்வீசஸ் அனைத்திற்கும் நம்பிக்கையான சேவை. ஆபீஸ், ரீட்டைல் ஸ்டோர், ரெஸ்டாரண்ட், மெடிக்கல் ஆபீஸ், இன்ஸ்பெக்ஷன் அப்ரூவல் முதல் உங்கள் வீடு வரை. இவி சார்ஜர் இன்ஸ்டாலேஷன், 100 ஆம்பில் இருந்து 200 ஆம்ப் பேனல் அப்கிரேட், ஃபியூஸ் பேனலை பிரேக் பேனலாக மாற்றுதல் மற்றும் போட்லைட் இன்ஸ்டாலேஷன் என அனைத்து எலக்ட்ரிக்கல் வேலைகளும் செய்து தரப்படும். பாதுகாப்பான தரமான எலக்ட்ரிக்கல் சர்வீஸுக்கு லைசன்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர் புருவை அழையுங்கள். 416-989-4700, 416-989-4700.
9: பாட்டுக்கொரு பண்பலை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: திசையெங்கும் கேட்கும் இசை EastFM.ca. கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
1: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
0: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
1: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
0: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
1: 416-293-7287
0: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 67, மார்க்கம்,
1: 416-461-6401.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128.
3: Scarborough Convention Center, Brighton Convention Center. எப்பவுமே ஒரு படி மேல.
4: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனையை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389. மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 416-297-9903. ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131.
5: Commercial and Construction Financing Specialist, Anthony T. Ponraja.
6: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
5: Business vaithirupor matrum business aarambipporukana business loan and business line of credit.
7: 10% down udan commercial mortgage.
5: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
8: Commerce Ventures, 416-457-0651.
7: 416-457-0651. Some conditions may apply.
9: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்று விடாது. சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்.
10: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோபரேஷன். 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன். ரியல் எஸ்டேட், வில்சன் எஸ்டேட், சிவில் எஜுகேஷன், பேங்க்ரப்சி, பர்சனல் இன்ஜுரி, பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோபரேஷன், யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர். சரண்யா சிவனேசன், 647-708-3440.
11: எப்பொழுதும் கேளுங்கள் EastFM 102.7.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
1: அழகாக சிரித்தது அந்த நிலவு,
2: அதுதான் எதுவோ
1: அனலாக கொதித்தது இந்த மனது.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் FM 102.7. வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
1: உள்ளம் கொள்ளை கொள்ளும் சாரி கலெக்ஷன்ஸின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்துள்ளது. 324 கொப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். 324 கொப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் 6 yards. 416-970-2408. 416-970-2408.
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 289-275-8795. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 289-275-8795. You are in good hands with Allstate.
3: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 Finch Avenue East, Scarborough.
4: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
3: 416-284-7000 Cash Point.
5: East FM 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர். East FM 102.7.

0: ஏற்பாட்டில் உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் வழங்கும் ஸ்காப்ரோ வைத்தியசாலைகளுக்கான வருடாந்த நிதி சேகரிப்பு இணைந்து வழங்குவோர் கெனடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம். ஒரு நாள் நீங்கள் நேசிக்கும் ஒருவருக்கு ஸ்காப்ரோ மருத்துவமனைகள் தேவைப்படலாம். அவர்கள் தகுதியான சிறப்பான சிகிச்சைகள் பெறுவதை உறுதி செய்வதற்கு நீங்கள் இன்றே உதவலாம். மேலதிக விவரங்களுக்கு www.shnfoundation.ca/tamil என்ற இணைய தளத்தை பாருங்கள். அல்லது எதிர்வரும் செப்டம்பர் 25 மார்க்கமன் ஸ்டீல் சந்திப்பில் அமையவுள்ள SHN நிதி சேகரிப்பு நிலையத்தில் உங்கள் நன்கொடைகளை வழங்குங்கள். உங்களுக்கு அரசு அங்கீகாரம் பெற்ற பற்றுச்சீட்டுகள் வழங்கப்படும். இந்த நிதி சேகரிப்பின் மூலம் குறைந்தது $150,000 நிதியை திரட்ட நாம் முயற்சிக்கின்றோம்.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கருசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
2: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர் எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டர் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. டொயோட்டா, ஹோண்டா, அக்யூரா, போர்ஷே ஆகியவற்றில் பணிபுரிந்த லெக்சஸ் சர்டிஃபைட் ப்ரோடெக் அண்ட் ஹைபிரிட் டெக் சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர், 2845 மார்க்கம் ரோட், ஸ்காப்ரோ.
3: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாம் ஒரு இருக்க பயமேன். 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ், நம்ப முடியாத சிறந்த விலையில் எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்த சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், 905-667-7200.
4: அமுதே தமிழே, அழகிய மொழியே எனதுயிரே.
1: அனைத்துலக தமிழர் பேரவை ஏற்பாட்டில் உலகத் தமிழ் ஆய்வு மாநாடு 2026. செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும். உலகெங்கிலும் உள்ள அறிஞர்கள், ஆய்வாளர்கள், கல்வியலாளர்கள், தொழில்துறை மற்றும் சமூக தலைவர்களை ஒன்றிணைத்து தமிழ் மொழி, பண்பாடு, மரபு, ஆய்வு, புத்தாக்கம் மற்றும் செய்யறிவு யுகத்தின் புதிய வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்யும் பன்னாட்டு மாநாடு அக்டோபர் 15 காலை 10 மணிக்கு ஆரம்ப நிகழ்வுடன் சென்டானியல் காலேஜ் இவெண்ட் சென்டரில் 3 நாட்கள் மாநாடு இடம்பெறுவதோடு அக்டோபர் 17 மாலை 6 மணி முதல் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியுடன் கலை இரவு. ஆரம்ப நிகழ்வுக்கு அனுமதி இலவசம். 3 நாட்கள் மாநாட்டுக்கு கலை இரவுடன் சேர்த்து $50 கட்டணம். மேலதிக விவரங்களுக்கு globaltamilconference.org என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.
5: 7 நாட்களும் எல்லையில்லா உற்சாகம். 102.7 East FM.

0: பாட்டு நாலு விஷயம் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம்
1: மாபெரும் இசை நிகழ்ச்சி மக்கா லாய் லாய் ரஞ்சு ஆலப்ராஜு ராகுல் நம்பியா இவர்களுடன் மாளவிகா சுந்தர் வேல் முருகன் பூஜா வெங்கட் ஆகியோருடன் கனேடிய இசைக்கலைஞர்கள் கலந்து சிறப்பிக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி அக்டோபர் 24 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். மக்கா லாய் டிக்கெட்டுகளை விஜயா ஜுவல்லரியிலும் vjproductions.ca-யிலும் பெற்றுக்கொள்ளுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஆட்டோ ஹோம் ஸ்டூடண்ட் ரெண்டல் வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப் பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி 6472682710 6472682710.
3: சேயோன் டாக்ஸ் வழங்கும் புகழ்பெற்ற வருடாந்த வகுப்புகள், இன்கம் டாக்ஸ் மற்றும் புக் கீப்பிங் வகுப்புகள் செவ்வாய் வியாழன் ஆகிய நாட்களில் மாலை 6 மணி முதல் 8 மணி வரையும் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். புக் கீப்பிங் வகுப்புகள் கிளவுட் பேஸ்ட் சாப்ட்வேரை பயன்படுத்தி பயிற்றுவிக்கப்படுகின்றன. சேயோன் டாக்ஸ் 2010 எல்ஸ்மியர் ரோட் யூனிட் 11 ஸ்காபரோ. தொடர்புகளுக்கு ஸ்ரீ கண்ணுதுரை 4164383350 seyontax.ca.
4: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோர்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோர்கேஜை CIBC-க்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோர்கேஜ் அட்வைசர், 4168210462 416 8212 0462. Some condition apply.
5: Raman Home Comfort in Lennox, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum மற்றும் Tankless Water Heaters விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் Raman Home Comfort இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீரபரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். Raman Home Comfort, மார்க்கமன் ஸ்ட்ரீல் சந்திப்பில், யாலோ பில்டிங்கில், 416-332-2989 416-332-2989. Some conditions may apply.
6: நல்ல பாட்டு நாலு விஷயம்
7: FM 102.7 East FM.ca.

0: Favorite music on your favorite station. 102.7. It's East FM. சொரோச்சு மீனாட்சி அம்மன் ஆலயம் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் தேவஸ்தானம் இப்பொழுது புதிய முகவரிக்கு இடம் மாறியுள்ளது. புதிய முகவரி இலக்கம் 328 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 25, மிரோஃபீல்ட் அண்ட் பாஸ்மோர் சந்திப்பு. வழக்கமான பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. கும்பாபிஷேகம் பற்றிய திகதி மற்றும் ஏனைய விவரங்கள் விரைவில் அறிய தரப்படும். 416-535-6560.
1: வெல்கம் டு நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்.
2: எல்லாம் நல்ல மலிவா தான் இருக்குது. நீர் அந்த பக்கம் போய் பைத்தங்காயை தேடும், நான் இந்த பக்கம் போய் பருப்பு தருறேன்.
3: அதெல்லாம் தேவையில்லை, எல்லாம் ஒழுங்கா அடுக்கி வச்சிருப்பி, நம்ம குழப்பம் இல்லாம எடுக்கலாம். வாங்கோ,
2: மரக்கறி எல்லாம் நல்ல புதுசாயும் மலிவாயும் இருக்கு.
3: மீன் இறைச்சி எல்லாம் கூட ஃப்ரெஷ்ஷா இருக்கு, விலையும் குறைவு.
2: அட, கன்வீனியன்ஸ் ஸ்டோரும் இருக்கு.
3: இங்க இவ்வளவு சாமான் வாங்கியும் பில் எவ்வளவு குறைவுண்டு பாத்தீங்களா?
4: சுத்தம், தரம், மலிவுடன் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட், டப்ஸ்கோட் அண்ட் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ,
5: Lakme Home Sing, Garden Suite மற்றும் Rental Multiplex Specialist. குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னுமொரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே Rental Multiplex ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு Rental Multiplex கட்ட திட்டமிடுகிறீர்களா? Lakme Home Sing 416-788-2426. Property வலிவையும் Rental Income-ஐயும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sing 416-788-2426.
6: ஜனிஷான், உங்கள் மோட்கேஜை ஆர்பிசி, சிஐபிசி, பிஎம்ஓ, டிடி போன்ற பிரதான வங்கி ஒன்றின் மூலம் பெற 35 வருட பேங்கிங் அனுபவம் கொண்டவர். இது மட்டுமல்ல, ரீஃபைனான்சிங், பிரைவேட் செகண்ட் மோட்கேஜ், கமர்ஷியல் மோட்கேஜ் எதுவானாலும் உங்களுக்கு உதவுகிறார். பேங்கில் மோட்கேஜ் மறக்கப்பட்டதா? ரஷ் க்ளோசிங் தேவையா? வீடு பவர் ஆஃப் சேல் நிலையில் உள்ளதா? அழையுங்கள் ஜனிஷான், மேனேஜிங் பார்ட்னர், மிலேனியல் மோட்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங், 6478910742.
7: என்ன யோசினை?
8: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
7: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
9: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில். அம்மா நகை அடவு மாடம்.
10: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது
11: 416-994-3861. 102.7.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்துவாரே,
2: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின், டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர், எங்க போறன்னு தெரியல.
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
3: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074.
4: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஆட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன்ட் ப்ராப்பர்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 6472682710, 6472682710.
5: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி 2026 A3 கார்
6: என்னது,
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
7: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24ஆம் தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கேரட் கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599.
8: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல், கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட், செகண்ட் mortgages, refinance, renewal, equity line of credit நை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்று தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சால்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908-5656.
9: மெட் சென்டர் ஹெல்த் வழங்கும் முக்கிய அறிவித்தல். மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பில் இலக்கம் 22-25 மார்க்கம் ரோட் என்ற முகவரியில் அமைந்துள்ள மெட் சென்டர் ஃபேமிலி கிளினிக்கில் கனடாவில் மருத்துவ பயிற்சி பெற்று கனடாவில் 7 ஆண்டுகளாக குடும்ப மருத்துவராக பணியாற்றிய அனுபவம் கொண்ட டாக்டர் விஜிதா முகுந்தன் புதிய நோயாளர்களை ஏற்றுக்கொள்கின்றார். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-297-7777.
10: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம், லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் .ca.

hey, hey, hey.

You're listening to East FM 102.7 CJRK.

வணக்கம் அன்பு நேயர்களே, உங்கள் அனைவரையும் இந்த காலை பொழுதில் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். புலரும் பொழுது

எம்மை தாங்கும் இந்த பூமி வாழ்க, மனை வாழ்க, மொழி வாழ்க, நீங்கள் வாழ, நான் வாழ என்று வாழ்த்துக்கள் நிறையட்டும். எல்லோரும் வாழ்ந்தால்தான் இந்த உலகம் அன்பும் ஆனந்தமும் நிறைந்திருக்கும். இந்த இனிய காலை பொழுதில் உங்கள் எல்லோரையும் வாழ்த்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன்.

வானத்துக்கு எல்லை இல்லை, காற்றுக்கு வேலி இல்லை, மண்ணுக்கு அளவு இல்லை, எங்கள் முயற்சிக்கு என்றும் தோல்வி இல்லை, வெற்றி நிச்சயம். காலை வணக்கம்.

அதிகாலை பொழுதில் அற்புதமான பாடல்கள் மற்றும் உற்சாகமான கருத்துக்களை நாம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே நீங்களும் இணைந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. இன்பமான இந்த பொழுதை நாம் எல்லோரும் கொண்டாடுவோம்.

உள்ளம் கொண்ட எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக, எங்களது செயல்களில் நன்மைகள் உண்டாக என்றும் பிரார்த்தனை செய்வது நன்றுதானே. இன்னொரு பாடல் கேட்டோம்.

உள்ளத்திலே நல்ல சிந்தனைகள், உதட்டிலே புன்னகை, உள்ளத்தில் இருந்து வருகின்ற தேன் போன்ற இனிமையான வார்த்தைகள், மற்றவர்களை காயப்படுத்தாத எண்ணங்கள் என்றென்றும் உங்களுக்கும் எங்களுக்கும் இருக்கக்கூடிய இந்த பூமியை பகிர்ந்து வாழ்கிற அந்த மனப்பக்குவம் எல்லாமே இணைகிற போது வாழ்க்கை மிக இனிமையாகும்.

உங்களோடு இணைந்திருந்து இந்த காலை பொழுதிலே நானும் இசை வெள்ளத்திலே நினைந்திருக்கிறேன். மிக இன்பமான ஒரு காலை பொழுது. உங்கள் எல்லோருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும்.

காலை பொழுதில் உற்சாகமாக நாம் இணைந்திருக்கிறோம். இந்த உற்சாகத்தோடு இன்றைய பொழுது முழுவதும் அமைய நாம் வாழ்த்துக்களை ஒருவருக்கொருவர் தெரிவித்துக் கொள்வோம்.

உங்களோடு இந்த சந்தோஷமான காலை பொழுதில் இணைந்திருக்கும் நான் நடா ராஜ்குமார். இந்த இனிய பொழுது எல்லோருக்கும் அமையட்டும். இனிமையான காலை பொழுதின் இன்னும் ஒரு பாடல்

நேர்களுக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் ஸ்டெஃபம் 102.7 காற்றலைகளினுடைய சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை புதுபுதிய காலை பொழுதொன்று மலர்ந்திருக்கிறது. இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் சிறப்பான நாளாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பிறந்தநாளை கொண்டாடுகின்றவர்கள், திருமண ஆண்டு நிறைவை கொண்டாடி கொண்டிருக்கின்றவர்கள் மற்றும் சுப காரியங்களில் ஈடுபடுகின்றவர்கள் அனைவருக்கும் இஸ்டெஃப்எம் சார்பில் இனிமையான நல்வாழ்த்துக்கள். இஸ்டெஃப்எம் 102.7 மற்றும் இஸ்டெஃப்எம் .ca ஊடாக குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியை நீங்கள் 9 மணி வரை கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில் உங்களோடு ரமணன் சந்திரசேகரமூர்த்தி. இனிமையான காலை வணக்கம்.

0: குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 7:07.
1: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். நாட்டை வலுப்படுத்துவதற்கு மக்களிடமிருந்து மிக தெளிவான ஆணை தனக்கு கிடைத்திருப்பதாக பிரதமர் மாக்காணி தெரிவித்திருக்கிறார். ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை மாநாட்டில் கலந்து கொள்கின்ற நோக்கில் அமெரிக்காவுக்கு சென்றுள்ள மாக்காணி அவர்கள் அங்கு செய்தியாளர்களை சந்தித்த போது இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தில் பல முக்கியமான தீர்மானங்கள் குறித்து பிரதமர் மாக்காணி கவனம் செலுத்துகிறார். நேரடியாக பல சந்திப்புகளில் அவர் ஈடுபட தீர்மானித்திருக்கிறார். ஐக்கிய நாடுகளின் கூட்டத்தொடர் அமெரிக்காவில் நடைபெற்று வருகின்ற நிலையில் பிரதமர் மாக்காணிக்கும் டொனால்டு டிரம்பிற்கும் இடையிலான சந்திப்பு நடைபெறுமா என்ற கேள்வியும் எழுப்பப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து விரிவாக கெனடிய செய்திகளில் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இலங்கையை பொறுத்தவரையில் மிக முக்கியமான தீர்ப்பொன்று நேற்று வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பான வழக்கின் தீர்ப்பு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு எதிர்பார்ப்புகளை கொண்டிருந்த இந்த தீர்ப்பானது மிக முக்கியமாக சர்வதேச அரங்கிலும் கூட கவனிப்பை பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த தீர்ப்பின் மூலமாக இலங்கையில் எவ்வாறாக தாக்குதல்கள் திட்டமிடப்பட்டன, இந்த தாக்குதலின் பின்னணியில் செயல்பட்டவர்கள் யார், அவர்களுக்கு உதவியவர்கள் அல்லது இந்த சதித்திட்டத்தின் பின்னணி என்ன என்பது குறித்து இன்னமும் முழுமையான விடயங்கள் வெளிப்படுத்தப்படவில்லை என்கின்ற ஒரு விஷயமும் கூட நேற்றைய தீர்ப்பின் பின்னர் ஊடகங்களின் பேசுபொருளாக மாறியிருந்ததை காணக்கூடியதாக இருக்கிறது. 15 பேர் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் இந்த வழக்கு தொடர்பில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 9 பேர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த தீர்ப்பின் முழுமையான விவரங்களையும் நாம் இன்றைய இலங்கை செய்திகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதேவேளையில் ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு சபையில் நிரந்தர உறுப்பினர்களின் எண்ணிக்கையினை அதிகரிப்பது தொடர்பான கவனம் செலுத்தப்பட்டு வருகிறது. இதற்கு ரஷ்யா ஆதரவு வழங்கியிருக்கிறது. வேறு எந்தெந்த நாடுகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றன, இந்த வீட்டோ அதிகாரம் கொண்ட நாடுகளின் எண்ணிக்கையினை அதிகரிப்பதன் பின்னணியில் எவ்வாறான நகர்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்பது தொடர்பாக சர்வதேச செய்திகளில் நாம் ஆராயலாம். ஈஸ்ட் எஃப்எம் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். இது குட் மார்னிங் கனடா.
2: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
3: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: நேரம் இப்பொழுது 7:15. கனேடிய செய்திகள். குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். வெளியில் 11 செல்சியஸாக வெப்பநிலை இருக்கிறது. கூடுதலாக இன்று நாம் 18 செல்சியஸ் வரையில் வெப்பநிலையை சந்திக்கக்கூடியதாக இருக்கும். பெரும்பாலும் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இன்றைய நாள் இருக்கும் என எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. நாளை வியாழக்கிழமையும் அதே போன்ற நிலைமை நீடிக்கும். பிரகாசமான சூரிய ஒளியுடன் கூடிய நாளாக 18 நாளை இருக்க போகிறது. வெள்ளிக்கிழமை 20 செல்சியஸாகவும் சனிக்கிழமை 22 செல்சியஸாகவும் ஞாயிற்றுக்கிழமை 21 செல்சியஸாகவும் வெப்பநிலை இருக்கும். திங்கள் 21 செல்சியஸ். செவ்வாயும் அதே போன்ற நிலைமை இருக்கும். புதன்கிழமை 22 செல்சியஸ். புதன்கிழமை மாலை மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. இதுதான் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை எதிர்ப்பு கூறுகிறது. நாட்டை வலுப்படுத்துவதற்கு மக்களிடமிருந்து மிக தெளிவான ஆணை ஒன்று தனக்கு கிடைத்திருப்பதாக பிரதமர் மாக்கானி தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையை அமர்வுகளில் கலந்து கொள்ளும் அவர் செய்தியாளர்களை சந்தித்த போது இந்த கருத்தை தெரிவித்தார். கனடாவின் உட்கட்டமைப்பு திட்டங்களை விரைவுபடுத்துவதற்காக கொண்டுவரப்பட்டுள்ள சட்டம் மூலம் தொழிலாளர்கள் சட்ட திருத்தங்களுக்கு கடுமையான எதிர்ப்புகள் எழுந்துள்ள நிலையில் பிரதமர் இந்த கருத்தை வெளிப்படுத்தினார். கனடாவை வலுப்படுத்துவதே மக்கள் தமக்கு வழங்கியுள்ள ஆணி என விமர்சனங்களுக்கு பிரதமர் பதிலளித்துள்ளார். C-39 சட்டம் மூலம் தொடர்பான பல்வேறு கேள்விகள் வாத பிரதிவாதங்கள் தோன்றியுள்ள நிலையில் பிரதமர் இந்த கருத்தை குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த பொதுத் தேர்தலிலும் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற இடைத்தேர்தல்களிலும் கனடாவை வலுவாக கட்டமைக்க வாக்காளர்கள் தமக்கு மிக தெளிவான மக்கள் ஆணையை வழங்கியிருப்பதால் அவர்களுடைய ஆணையை மதித்து தாம் செயல்படுவதாக பிரதமர் கூறியிருக்கிறார். அமெரிக்காவின் வர்த்தக அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் உள்நாட்டு பொருளாதாரத்தை மேம்படுத்துவது தமது முதன்மை நோக்கம் என்றும் அதனை நோக்கியதாகவே இந்த C-39 சட்டம் மூலம் கொண்டுவரப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எதிர்வரும் டிசம்பர் மாதம் கனடாவிற்கான விஜயத்தை மேற்கொள்வார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கனேடிய பிரதமர் மாக்கானி நேற்று இது தொடர்பான உறுதிப்படுத்தலை வெளியிட்டார். இரு நாடுகளுக்கும் இடையில் நீண்டகாலமாக நிலுவையில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்கு இந்திய பிரதமர் கனடாவிற்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவிற்கான இந்திய தூதுவரும் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். 2023 ஜஸ்டின் ட்ரூடோ அரசு இந்தியா மீது அந்நிய நாடுகளில் தலையீடு செய்வதாகவும் எல்லை கடந்த அடக்குமுறைகள் கொலை குற்றச்சாட்டுகளை சுமத்தியதை அடுத்து இரு நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகளில் கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தன. அந்த காலப்பகுதியில் பல ஆண்டுகளாக நடைபெற்று வந்த இருதரப்பு சுதந்திர வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தைகளும் கால தாமதமின்றி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. மாக்கானி கனடாவின் பிரதமராக பொறுப்பேற்ற பின்னர் இந்த பேச்சுவார்த்தைகள் மீண்டும் புத்துயிர் பெற்றிருந்தன. பிரதமர் நரேந்திர மோடி 2025 ஜூன் மாதம் அல்பர்ட்டாவில் நடைபெற்ற G7 உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள கனடா வந்திருந்த போது தற்போதைய இருதரப்பு வர்த்தகத்தை மேலும் மேம்படுத்துவது குறித்து நேரடியாக பேச்சுவார்த்தைகளை நடத்த விருப்பம் தெரிவித்திருந்தார். இந்த நிலையிலேயே இந்திய பிரதமருடைய கனேடிய விஜயம் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. கனடா தற்போது தமது வரலாற்றில் மிக முக்கியமானதும் சவால் மிக்கதுமான ஒரு காலகட்டத்தை எதிர்கொண்டிருப்பதாக கனடாவின் ஆளுநர் நாயகம் லூயிஸ் ஆபர் தெரிவித்துள்ளார். கனேடிய தொலைக்காட்சி ஒன்றுக்கு அவர் வழங்கிய பிரத்யேக சபையில் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். ஒன்றிணைந்த வலுவான கனடாவை அவசியம் என அல்பர்ட்டா பிரிவினைவாத கருத்துக்களுக்கு அவர் பதிலளித்தார். கனடாவிலிருந்து அல்பர்ட்டா மாகாணம் பிரிந்து சுதந்திர நாடாக மாறுவது குறித்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பொது வாக்கெடுப்பிற்கு 4 குறைவான காலம் உள்ள நிலையில் நாட்டின் ஒற்றுமை குறித்து கனடாவின் ஆளுநர் நாயகம் தமது கருத்துக்களை திட்டவட்டமாக பகிர்ந்தார். சர்வதேச வர்த்தக போர்கள், உள்நாட்டு அரசியல் மாற்றங்கள், மாகாணங்களுக்கிடையில் அதிரடி தேர்தல் முடிவுகளுக்கு மத்தியில் கனடாவின் தற்போது இருக்கும் இக்கட்டான சூழ்நிலையை அவர் இந்த சபையின் போதும் சுட்டிக்காட்டினார். மாகாணங்கள் தனித்தனியாக பிரிந்து செல்வதை விட கூட்டமைப்பிற்குள் ஒன்றிணைந்து செயல்படுவதே நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் வலிமைக்கும் உகந்தது என்பதை தனது பார்வையில் இருந்து அவர் உறுதியாக விளக்கினார். அல்பர்ட்டா மாகாண அரசியல் சூழல் தவிர செயற்கை நுண்ணறிவு, தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி, ஐக்கிய நாடுகள் சபை தொடர்பான உலகளாவிய விவகாரங்கள் குறித்து பல்வேறுபட்ட கருத்துக்களை அவர் விரிவாக பகிர்ந்தார். அமெரிக்காவுடனான வர்த்தக பதற்றங்கள், நாட்டின் மத்திய அமைப்பின் பல்வேறு விவாதங்கள் எழுந்துள்ள நிலையில் நாட்டின் மிக உயர்ந்த பதவியில் இருக்கும் ஆளுநர் நாயகத்தின் இந்த நேர்காணல் அரசியல் அரங்கில் மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தியிருப்பதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பிரிட்டிஷ் கொலம்பிய மாகாணத்தின் கால அட்டவணைக்கு முன்பாக செவ்வாய்க்கிழமை தேர்தல் அறிவிக்கப்பட்டது. பிரிட்டிஷ் கொலம்பிய மாகாணத்தின் தேர்தல் எதிர்வரும் October 24 நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் வாக்காளர்கள் கடந்த 2 4வது முறையாக தேர்தலை எதிர்கொள்கிறார்கள். பிரிட்டிஷ் கொலம்பிய மாகாணத்தின் தற்போதைய ஆளும் NDP கட்சியின் தலைவரும் முதல்வருமான டேவிட் எபி மாகாண ஆளுநரை சந்தித்து சட்டசபையை கலைப்பதற்கான அதிகாரப்பூர்வ உத்தரவை பெற்றுக் கொண்டார். அமெரிக்க ஜனாதிபதியின் புதிய அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் புதிய மக்கள் ஆணையின் அவசியத்தை டேவிட் எபி இதன்போது வலியுறுத்தினார். அமெரிக்காவின் கடுமையான வர்த்தக கொள்கைகளும் கனடாவிற்கு எதிரான பொருளாதார நடவடிக்கைகளும் பிரிட்டிஷ் கொலம்பிய மாகாணத்தின் பொருளாதாரத்திற்கு ஒரு பெரும் அச்சுறுத்தலாக மாறியிருப்பதை முதல்வர் சுட்டிக்காட்டினார். இந்த இக்கட்டான சர்வதேச சூழ்நிலையில் அமெரிக்காவின் அழுத்தங்களை எதிர்கொண்டு மாகாணத்தின் வர்த்தகம் மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க தமக்கு வலுவான புதிய மக்கள் ஆணை தேவைப்படுவதால் இந்த அவசர தேர்தல் முடிவினை எடுத்திருப்பதாக அவர் நியாயப்படுத்தினார். பிரிட்டிஷ் கொலம்பிய மாகாணத்தின் பிரதான எதிர்க்கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் கெரி லின் ஃபின்லி கடுமையான உட்கட்சி பூசல்களை எதிர்கொண்டு கடந்த வார இறுதியில் பதவி விலகினார். இந்த நிலையில் ஆளும் NDP அவசர தேர்தலை அறிவித்திருப்பது மாகாண அரசியலில் பெரும் விவாதங்களை தோற்றுவித்திருக்கிறது. ட்ரோண்டோ பெரும்பாகம் முழுவதும் சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த ஒரு துப்பாக்கி கடத்தல் வலையமைப்பை பீல் பிராந்திய காவல்துறையினர் வெற்றிகரமாக முறியடித்துள்ளார்கள். ப்ராஜெக்ட் ரெட் ஜோன் என பெயரிடப்பட்ட இந்த அதிநவீன ரகசிய நடவடிக்கை மூலம் 23 துப்பாக்கிகள் மற்றும் 824 கிராம் போதைப்பொருள் மற்றும் 950 தோட்டாக்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்காவின் உள்நாட்டு பாதுகாப்புத்துறை, ஒன்டாரியோவின் குற்ற புலனாய்வு பிரிவு ஆகியவற்றோடு இணைந்து கடந்த அக்டோபர் 2025 முதல் ஜூலை 2026 வரை இந்த ரகசிய விசாரணைகள் நடத்தப்பட்டன. இதில் பறிமுதல் செய்யப்பட்ட துப்பாக்கிகள் ஒன்று கடந்த மார்ச் 2024 மிசிசாகாவில் நபரொருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் பயன்படுத்தப்பட்டமை தடயவியல் சோதனைகளில் உறுதிப்படுத்தப்பட்டது. கடத்தப்பட்டிருந்த 23 துப்பாக்கிகளில் 15 துப்பாக்கிகள் அமெரிக்காவிலிருந்து கொண்டுவரப்பட்டவை என கூறப்படுகிறது. இவை GTA பகுதியில் நடைபெற்ற 14 வெவ்வேறு துப்பாக்கி சுட்டு சம்பவங்களோடு தொடர்பு படுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது. இந்த விசாரணைகளின் போது 4 பேர் கைது செய்யப்பட்டு அவர்கள் மீது கடுமையான குற்றச்சாட்டுகள் பதிவாகி இருக்கின்றன. 23 வயதான ஜனோஜ் தேபரன், 23 வயதான அக்ஷயா ஸ்ரீகாந்தன், 24 வயதான ஸ்டீபன் பிரகாஷ் கொன்சலா மற்றும் 28 வயதான செமி ஷேக் ஆகியோரை குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்கிறார்கள். இந்த வலையமைப்பின் பிரதான குற்றவாளிகளாக கருதப்படும் ஜனோஜ் தேபரன், ஸ்டீபன் பிரகாஷ் கோஸ்லா ஆகியவரும் பிணையும் மறுக்கப்பட்டது. அவர்கள் இருவரும் தம்மை பிணை விசாரணை வரை தொடர்ந்து காவலில் வைக்கப்பட்டுள்ளார்கள். அதேவேளை இந்த வழக்கின் தொடர்புடைய இரண்டு குற்றவாளிகளான அக்ஷயா ஸ்ரீகாந்தன் மற்றும் ஷமி ஷாய்க் ஆகியோர் தற்காலிகமாக பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார்கள். அவர்கள் இருவரும் ஒன்றாரியோ நீதிமன்றத்தில் மற்றும் ஒரு திகதியில் நேரில் முன்னிலையாக வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் எதுவும் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படவில்லை. எட்டோபிகோ மற்றும் ஸ்காப்ரோ நகரங்களில் எரியுண்ட வாகனங்களுக்குள் இரண்டு சடலங்கள் மீட்கப்பட்டன. இருவேறு இடங்களில் தீப்பற்றி எரிந்த நிலையில் வாகனங்களில் இருந்து இரண்டு சடலங்களும் மீட்கப்பட்டமை தொடர்பில் காவல்துறை விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது. செவ்வாய்க்கிழமை நள்ளிரவுக்கு முன்னரும் பின்னரும் இந்த சம்பவங்கள் இடம்பெற்றன. சில மணி நேர இடைவெளியில் கண்டறியப்பட்ட இந்த இருவேறு மரணங்கள் குறித்தும் டொரண்டோ காவல்துறை தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறது. ஸ்காப்ரோ நகரில் முற்றிலும் கருக நிலையில் நின்ற வாகனத்திற்குள் இருந்து சடலம் ஒன்றை காவல்துறையினர் மீட்டனர். அதேபோன்று எச்சோபிக்கு பகுதி ஒன்றில் தீப்பற்றி எரிவதாக கிடைத்த தகவலின் பேரில் விரைந்த தீயணைப்புப் படையினர் தீயை கட்டுப்பாட்டினுள் கொண்டு வந்தனர். காவல்துறையினர் தொடர்ந்து நடத்திய சோதனையின் போது வாகனத்தில் உள்ளே ஒரு நபர் சடலமாக கிடந்தமை கண்டறியப்பட்டது. இந்த இரு மரணங்களுக்கு இடையில் தொடர்புகள் உள்ளதா அல்லது இவை தனித்தனியான சம்பவங்களா திட்டமிட்ட படுகொலைகளா என்ற கூட்டத்தில் காவல்துறையின் தடயவியல் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதில் உயிரிழந்தவர்களின் அடையாளம் பாலின விவரங்கள் இதுவரையில் வெளியிடப்படவில்லை. கனேடிய செய்திகள் கேட்டீர்கள்.
1: மனதில் ஒரு தல் தல் தல் தல் காதல் லவ் லவ் லவ்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: பிஎஸ்ஆர்வி மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் வார்டன் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் பிஎஸ்ஆர்வி மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவை ஆற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. பிஎஸ்ஆர்வி மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் 6A, ஸ்கார்போரோ. 416-649-6388.
2: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீ ஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீ ஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். ஒன்டாரியோ லைசன்ஸ் பில்டர் வித் டரியோன் வாரண்டி. லாக்மே ஹோம் சிங், 416-788-2426.
3: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
4: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
3: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
2: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். டிவிஎஸ் காகோ, மாக்கமன் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கின் உள்ளே. 416-291-3232.
5: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் டிவிஎஸ் காகோ.
6: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.
7: ஈஸ்ட் எஃப்எம். குட் மார்னிங் கனடா ஒலித்துக் கொண்டிருக்கிறது. 7:30 நிமிடம்.

இலங்கை செய்திகள். 2019 ஆண்டு இடம்பெற்ற உயிர்த்து ஞாறு தாக்குதல் வழக்கின் தீர்ப்பு மேல் நீதிமன்றத்தின் மூவரடங்கு ஆயத்தினால் நேற்று அறிவிக்கப்பட்டது. சந்தேக நபர்களாக பெயரிடப்பட்ட 24 பேரில் 15 பேர் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டனர். இதேவேளை ஏனைய 9 பேரும் இந்த வழக்கிலிருந்து முற்றுமுழுதாக விடுவிக்கப்பட்டார்கள். இந்த வழக்கின் பிரதிவாதிகளுக்கு எதிராக 23,270 குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அரசியலமைப்பின் 22வது திருத்தச் சட்டம் மூலம் மீதான விவாதம் நாளையும் நாளை மறுதினமும் நாடாளுமன்றத்தில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. விவாதத்தின் முடிவில் இந்த திருத்தச் சட்டம் மூலம் தொடர்பான வாக்கெடுப்பு நடத்தப்படும். உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பிற்கமைய இந்த சட்டமூலத்தை நிறைவேற்றுவதற்கு நாடாளுமன்றத்தின் 3-2 பெரும்பான்மை பலம் அவசியமாகின்றது. இதேவழி அரசியலமைப்பின் 22வது திருத்தச் சட்டம் மூலத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஐக்கிய மக்கள் சக்தியினால் ஏற்பாடு செய்யப்பட்ட பேரணி நாளை பொல்துப சந்தியில் நடைபெறும். இதற்கு எதிர்க்கட்சியினர் பல்வேறு தரப்பினரும் ஆதரவு தெரிவித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் ஜி எல் பீரிஸ் தலைமையில் நடைபெறும் கூட்டத்தின் பின்னர் இணைந்த எதிர்க்கட்சிகளின் இறுதி தீர்மானம் ஒன்று இன்று எடுக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசியலமைப்பின் 22வது திருத்தச் சட்டம் மூலம் குறித்த உயர்நீதிமன்றத்தின் வியாக்கியானத்தை சபாநாயகர் நேற்று நாடாளுமன்றத்தில் அறிவித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் பயங்கரவாதம் மற்றும் அது தொடர்பான குற்றங்களை கையாள்வதற்கான சட்ட கட்டமைப்பை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு பயங்கரவாதத்திலிருந்து அரசாங்கத்தை பாதுகாத்தல் என்ற புதிய சட்ட மூலத்தை அரசாங்கம் வர்த்தமானியில் வெளியிட்டுள்ளது. முன்மொழியப்பட்ட இந்த சட்டமானது நாட்டிற்குள்ளும் நாட்டிற்கு வெளியேயும் எடுக்கப்படும் குறிப்பிட்ட செயல்கள் உட்பட பயங்கரவாத செயல்கள் மற்றும் பயங்கரவாதம் சார்ந்த இணைய குற்றங்களிலிருந்து இலங்கையின் தேசிய பாதுகாப்பையும் அதன் மக்களையும் பாதுகாப்பதை நோக்கமாக கொண்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்தது. இலங்கைக்கு வெளியே பயங்கரவாத செயல்களுக்கான ஆயுதங்களின் இலங்கை மண்ணையோ அல்லது அதன் மக்களையோ பயன்படுத்துவதை தடுப்பதை நோக்கமாக கொண்ட ஏற்பாடுகளையும் இந்த சட்டம் மூலம் கொண்டுள்ளது. பயங்கரவாத செயல்கள் அல்லது அது தொடர்பான குற்றங்களை செய்ததாக சந்தேகப்படும் நபர்களை கண்டறிதல், அடையாளம் காணுதல், கைது செய்தல், தடுத்து வைத்தல் ஆகியவற்றுக்கான நடைமுறைகளையும் அத்துடன் அவர்களின் விசாரணை, வழக்கு தொடர்பு மற்றும் தண்டனை ஆகியவற்றை நிறைவேற்றும் விதிகளையும் இது வகுத்துள்ளது. பொதுவான பயங்கரவாத தடுப்புச் சட்டம் என்று அழைக்கப்பட்ட 1979 ஆண்டின் 48 இலக்க பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை இரத்து செய்ய முன்மொழிவது இந்த சட்டமூலத்தின் முக்கிய அம்சம். நீதி மற்றும் தேசிய அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ள உத்தரவிற்கு அமைய இந்த சட்டம் மூலம் முன்மொழியப்பட்ட சட்டமாக பரிசீலிக்கப்பட்டு வருவதாகவும் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சேவை தொடர்ந்தும் விளக்கமறையில் வைக்குமாறு கொழும்பு கோட்டை நீதிமன்றம் உத்தரவிட்டது. எதிர்வரும் 30 தேதி வரை நாமல் ராஜபக்சேவை தொடர்ந்தும் விளக்கமறையில் வைக்குமாறு அந்த உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. சர்ச்சைக்குரிய ஆபிள்ஸ் வானூர்தி கொள்வனவின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் நிதி முறைகேடுகள் குறித்து நாமல் ராஜபக்சே குற்றப்பிரணாயத்தினால் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் 3 புதிய மேல் நீதிமன்ற நீதிபதிகளை ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க நியமித்துள்ளார். யாழ்ப்பாண மாவட்ட நீதிபதியாக பணியாற்றி வரும் நீதிச்சபையின் விசேடத்தர அதிகாரியான பெருமாள் சிவகுமார், நீதிச்சபை ஆணைக்குழுவின் சிரேஷ்ட உதவிச் செயலாளராக பணியாற்றும் விசேடத்தர அதிகாரியான ஆனந்தி கனகரத்னம் மற்றும் கொழும்பு மாவட்ட நீதிபதியாக பணியாற்றி வரும் விசேடத்தர அதிகாரியான ஞானச லலித் கன்னங்கர் ஆகியோர் புதிய மேல் நீதிமன்ற நீதிபதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளார்கள். இவர்களுக்கான நியமன கடிதங்கள் இன்று ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கினால் கையளிக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் ஜனாதிபதியின் பொதுச் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமநாயக்க கலந்து கொண்டிருந்தார். சர்வதேச நாணய நிதியத்தின் 7வது மீளாய்வு மற்றும் 2026 ஆண்டுக்கான 4வது சிறத்தாலோசனை தொடர்பில் சர்வதேச நாணய நிதியமும் இலங்கை அதிகாரிகளும் ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடல்களை நடத்தியுள்ளார்கள். 7வது மீளாய்வு நிறைவு செய்வதற்கு தேவையான கொள்கைகள் மற்றும் அடிப்புகோள்கள் தொடர்பில் உடன்பாட்டு எட்டும் நோக்கில் எதிர்வரும் காலப்பகுதியில் பேச்சுவார்த்தைகள் தொடரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் பொருளாதாரம் தொடர்ச்சியான அதிர்வுகளுக்கு மத்தியிலும் வலுவான மீட்சியினை வெளிப்படுத்தி வருவதாக சர்வதேச நாணய நிதியம் சுட்டிக்காட்டியது. 2026 ஆண்டின் 2வது காலாண்டில் பொருளாதாரம் 4.2% வளர்ச்சியினை பதிவு செய்துள்ளதோடு தொடர்ந்து 11 காலாண்டுகளாக வளர்ச்சி பதிவாகி வருகிறது. மத்திய கிழக்கு போரின் கால அளவு மற்றும் தீவிரம் குறித்த நிச்சயமற்ற நிலை, உலகளாவிய வர்த்தக கொள்கைகள் மற்றும் எல்னோவின் தாக்கம் உட்பட பல்வேறு காரணங்களால் இலங்கையின் பொருளாதாரத்திற்கு எதிர்மறையான அபாயங்கள் தொடர்வதாக சர்வதேச நாணய நிதியம் சுட்டிக்காட்டியுள்ளது. ஆகஸ்ட் மாதத்தில் உலகளாவிய எண்ணெய் விலை அதிர்வகதிப்பின் காரணமாக இலங்கையின் பணவீக்கம் 8% அதிகரித்த போதிலும் பணவீக்க எதிர்பார்ப்புகள் கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஆகஸ்ட் மாத இறுதியில் இலங்கையின் உத்தியோகபூர்வ மொத்த வெளிநாட்டு கையிருப்பு 6.9 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரித்துள்ளது. வங்கிகள் போதுமான மூலதனத்தை கொண்டுள்ளதோடு லாபகரமாகவும் இயங்கி வருவதாகவும் சர்வதேச நாணய நிதியம் அறிவித்தது. நாட்டின் வருமானத்தை அதிகரிப்பதற்கான நடுத்தர கால மூலோபாயத்தை உருவாக்கி நடைமுறைப்படுத்துவது, வரி வசூல் முறையை மேம்படுத்துவது, வரி அடித்தளத்தை விரிவுபடுத்துவது மற்றும் வரி விலக்குகள் சலுகைகளை மறுசீரமைப்பது அவசியம் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கை செய்திகள் கேட்டீர்கள். நேரம் 7:39.

0: 7:44 நிமிடம். குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: ABS Mr. P. சிங்கராஜ் தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. சிங்கராஜ் பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ABS Mr. P. சிங்கராஜ் ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச்சேவைக்கான விருதினை வென்றவர். ABS Mr. P. சிங்கராஜ்
2: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜ் நாடு.
1: ABS Mr. P. சிங்கராஜ் வெர்கோ வெப்ஸ் லோ 416-993-8443. உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பெட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770.
3: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லினக்ஸ் கேரியர் குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ் ஃபர்னஸ் சென்ட்ரல் வைக்கும் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீட்டர்ஸ் விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள் 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீரபரோ, கிங்ஸ்டன், விவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட் மாக்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில் யாலோ பில்டிங்கில். 416-332-2989. 416-332-2989. Some conditions may apply.
4: உங்கள் குழந்தைகளுக்கு பிரெஞ்ச் மொழியை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்களா? YTTS Academy French Tutoring உங்கள் குழந்தைகளுக்கு உதவுகிறது. கிண்டர்கார்டன் முதல் கிரேட் 8 வரை பிரெஞ்ச் இமேஜன் மற்றும் ரெகுலர் ஸ்கூல் கிரேட் 9 முதல் கிரேட் 12 வரை ஹை ஸ்கூல் பிரெஞ்ச் பயிற்சி, டெல்ஃப் தேர்வு, ஸ்பீக்கிங் மற்றும் IB தேர்வுக்கான சிறப்பு பயிற்சியும் வழங்கப்படும். 15 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் உள்ள ஆசிரியரால் ஸ்டீல்ஸ் அண்ட் ஸ்டெயின்ஸ் மற்றும் மார்க்கமன் எல்ஸ்மேயர். YTTS Academy French Tutoring. இன்றே அழையுங்கள். 647-608-8447.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் FM. ஈஸ்ட் FM 102.7.
0: 7:46 நிமிடம். குட் மார்னிங் கனடாவோடு இணைந்திருக்கிறோம்.

7:51 நிமிடம். அனைத்துலக செய்திகள். யுக்ரைன் மற்றும் மத்திய கிழக்கு பிராந்திய யுத்தங்கள், செயற்கை நுண்ணறிவின் அதிவேக வளர்ச்சி போன்ற உலகளாவிய சவால்களுக்கு மத்தியில் ஐக்கிய நாடுகள் சபையின் 81வது பொதுக்கூட்டம் நியூயோர்க்கில் உள்ள அதன் தலைமையகத்தில் ஆரம்பித்துள்ளது. 130 உலக நாடுகளின் தலைவர்கள் கலந்து கொள்ளவுள்ள இந்த கூட்டத்தொடரில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் உரை ஆற்றிவிடுவதோடு யுக்ரைனை ஜனாதிபதி வளாடிமிர் ஜெலன்ஸ்கி உட்பட பல்வேறு நாடுகளின் தலைவர்களும் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவதற்காக அமெரிக்கா சென்றுள்ளார்கள். சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் இந்த கூட்டத்தொடரை புறக்கணித்துவிட்டு அமெரிக்க ஜனாதிபதி டிரம்புடன் நேரடியான பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக வாஷிங்டன் செல்லவுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. ஈரான் மற்றும் யுக்ரைன் விவகாரங்களில் உலக நாடுகளின் பார்வைகள் வேறுபட்டுள்ள சூழலிலும் நிதி பங்கெடுப்புகள், குறைப்புகள் மற்றும் சர்வதேச முகவர்களிடமிருந்து அமெரிக்கா விலகியமை போன்றவற்றால் ஐக்கிய நாடுகள் சபையின் உலகளாவிய முக்கியத்துவம் தற்போது கேள்விக்குறியாக இருப்பதாக விமர்சகர்கள் சுட்டிக்காட்டினர். தற்போதைய ஐக்கிய நாடுகள் செயலாளரின் பதவிக்காலம் இந்த ஆண்டின் இறுதியில் நிறைவடைய உள்ள நிலையில் அடுத்த செயலாளரை தேர்வு செய்வதில் தொடரும் நிச்சயமற்ற தன்மையும் இந்த கூட்டத்தொடரின் போது கவனம் பெற்றுள்ளது. மரபிற்கு அமைவாக பிரேசில் பிரதிநிதியை தொடர்ந்து அமெரிக்கா இந்த கூட்டத்தில் உரையாற்றவுள்ளதோடு சர்வதேச அமைதியை பேணுவது தொடர்பில் விரிவான கலந்துரையாடல்கள் இடம்பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையின் நிரந்தர உறுப்பினர்களின் எண்ணிக்கையை தற்போதைய 5 நாடுகளில் இருந்து மேலும் அதிகரிக்க வேண்டும் என்றும் அதே நேரம் தற்போதைய வீட்டோ அதிகார முறைமை தொடர்ந்தும் பேணப்பட வேண்டும் என்றும் ரஷ்யா அறிவித்துள்ளது. பாதுகாப்பு சபையின் நிரந்தர உறுப்பினர் அங்கத்துவத்தை வீட்டோ அதிகாரத்தை முற்றாக ஒழிக்க வேண்டும் என துருக்கி ஜனாதிபதி தைபர் டோகன் விடுத்த கோரிக்கை தொடர்பில் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது கிரெம்ளின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பஸ்கோவ் இதனை தெரிவித்தார். பிரித்தானியா, சீனா, பிரான்ஸ், ரஷ்யா மற்றும் அமெரிக்கா ஆகிய 5 நிரந்தர உறுப்பு நாடுகளைக் கொண்ட தற்போதைய பாதுகாப்பு சபை சர்வதேச சமூகத்தை முழுமையாக பிரதிபலிக்கவில்லை என்றும் விரிவான தீர்மானங்களை எடுக்க தவறி வருவதாகவும் துருக்கி ஜனாதிபதி எர்டோகன் நீண்டகாலமாக குற்றம் சுமத்தி வருகிறார். இதுகுறித்து கருத்து வெளியிட்ட ரஷ்யாவின் ஊடக பேச்சாளர் பஸ்கோ ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு நிரந்தர உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படுவதை ரஷ்யா விரும்புவதாக கூறினார். இருந்த போதிலும் பாதுகாப்பு சபையின் நிரந்தர அங்கத்துவம் வீட்டு அதிகார உரிமையும் ஐக்கிய நாடுகள் சபையின் முழு அமைப்பிலும் மிகவும் முக்கியமான கூறுகள் என்பதால் அவை தொடர்ந்து பேணப்பட வேண்டும் என்பதே ரஷ்யாவின் நிலைப்பாடு என்றும் அவர் தெரிவித்தார். போரை முடிவிற்கு கொண்டு வருவதற்கு ஒப்பந்தம் எட்டப்படாவிட்டால் ஈரானை முற்றிலும் அழித்து விடுவேன் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் எச்சரித்தார். ஐக்கிய நாடுகள் சபையில் மேற்கொள்ளப்படும் ராஜதந்திர முன்னெடுப்புகளுக்கு மத்தியில் விரைவில் ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்தப்படக்கூடும் என அவர் தெரிவித்துள்ளார். நியூயோர்க்கில் உள்ள ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் ஆற்றிய உரையில் டிரம்ப் நான் ஒரு முக்கிய முடிவு எடுக்க வேண்டியுள்ளது என குறிப்பிட்டார். அதே நேரம் ஐக்கிய நாடுகள் சபையில் டிரம்ப் தெரிவித்த கருத்துக்களை பிரசாரம் என்று நிராகரித்த ஈரானின் ஆயுதப்படைகள் ஆக்கிரமிப்பாளர்கள் மீது இன்னமும் கடுமையான, நசுக்கக்கூடிய மற்றும் கணிக்க முடியாத தாக்குதல்களை நடத்த தாம் தயார் நிலையில் இருப்பதாக தெரிவித்துள்ளனர். இருந்த போதிலும் சொல்லாடல்களுக்கு அப்பால் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் கூட்டு தாக்குதல்களோடு தொடங்கி ஆயிரக்கணக்கானவர்களின் உயிரை பறித்து மசுகெண்ணி விலைகளை உயர்த்தியதோடு அயல் நாடுகளையும் உள்ளிட்டுள்ள ஏறக்குறைய 7 மாத கால மோதலை முடிவிற்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகள் மற்றும் விவாதங்கள் தொடர்ந்தும் நடைபெற்று வருகின்றன. உள்நாட்டில் அதிகரித்து வரும் எரிசக்தி செலவுகள், வெளிநாட்டில் விரிவடைந்து வரும் பிராந்திய மோதல் மற்றும் அரசியல் நிலைமைகளை மாற்றியமைக்கக்கூடிய இன்னும் 6 வாரங்களில் நடைபெறவுள்ள இடைத்தேர்தல்கள் என பல முனைகளில் டொனால்டு டிரம்ப் அழுத்தங்களை எதிர்கொண்டுள்ள நிலையில் இந்த ராஜதந்திர நகர்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. ஆர்டிக் பதற்றத்தை முடிவிற்கு கொண்டு வரும் முயற்சியில் அமெரிக்கா, கிரீன்லாந்து, டென்மார்க் ஆகிய நாடுகள் ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டுள்ளன. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மற்றும் கிரீன்லாந்து, டென்மார்க் தலைவர்கள் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். இந்த ஒப்பந்தம் கிரீன்லாந்தில் அமெரிக்க ராணுவத்தின் இருப்பை அதிகரிக்க அனுமதிப்பதோடு மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த மற்றும் கனிய வளம் நிறைந்த அந்த தீர்வு தொடர்பான பதற்றமான சூழலுக்கு தீர்வை காண்பதற்கு உதவும். நியூயோர்க்கில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தில் டிரம்ப் கலந்து கொண்ட போது இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. ஆர்டிக் பிராந்தியத்தில் ரஷ்யா மற்றும் சீனாவின் வளர்ந்து வரும் ஆதிக்கத்தை தடுப்பதற்காக கிரீன்லாந்தை அமெரிக்காவின் ஒரு பகுதியாக இணைத்துக் கொள்ள வேண்டும் என டிரம்ப் விடுத்த கோரிக்கையினை இந்த ஒப்பந்தம் முழுமையாக நிறைவேற்றவில்லை. இருந்த போதிலும் அந்த பனி படர்ந்த பகுதியில் அமெரிக்காவின் ராணுவ இருப்பை அதிகரிப்பதை இந்த ஒப்பந்தம் ஏற்றுக்கொண்டுள்ளது. கிரீன்லாந்து தலைவர்கள் அமெரிக்காவின் முழுமையான கட்டுப்பாட்டுக்கு எதிராக வாதிட்டதன் விளைவாகவே இந்த வழிமுறை உருவாக்கப்பட்டது. ஒப்பந்த விவரங்களின்படி பால்சிக் ஏவுகணை அச்சுறுத்தல்களுக்கு எதிராக ஒரு கவசமாக கிரீன்லாந்தின் கோல்டன் டோம் பாதுகாப்பு அமைப்பை அமெரிக்கா நிறுவ முடியும். ஐரோப்பாவிலிருந்து வட அமெரிக்காவிற்காக மிக குறுகிய வழித்தடம் இந்த ஆர்டிக் தீவின் வழியாகவே அமைகிறது. அமெரிக்காவின் வடக்கே அமைந்துள்ள மிக தொலைதூர ராணுவ தளமும் இங்கு காணப்படுகிறது. ஐக்கிய நாடுகள் சபையில் கூடியிருந்த உலகத் தலைவர்கள் மத்தியில் ஒப்பந்தம் கையெழுத்தாகும் நிகழ்வுக்கு முன்பாக ஆற்றிய உரையில் அந்த பிரதேசத்தின் பாதுகாப்பு மற்றும் ஏனைய அனைத்து தேவைகள் மீதும் அமெரிக்காவிற்கு நிரந்தர கட்டுப்பாட்டை இந்த ஒப்பந்தம் வழங்குவதாக டிரம்ப் கூறினார். ஐக்கிய நாடுகள் சபையில் ஆற்றிய உரைக்கு பின் டொனால்டு டிரம்ப் டென்மார்க் பிரதமர் மெட்டே ஃபிரெட்ரிக்சன் மற்றும் கிரீன்லாந்து பிரதமர் ஜென்ஸ் ஃபிரெட்ரிக் நீல்சன் ஆகியோருடன் இணைந்து முத்தரப்பு ஒப்பந்தத்தை கைச்சாத்திடும் நிகழ்விலும் டிரம்ப் கலந்து கொண்டார். அனைத்துலக செய்திகள் கேட்டீர்கள்.

102.7 காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். சில வேளைகளில் பிரச்சனைகளுக்கு உடனடியாக முடிவெடுக்க முடியாமல் நாம் தடுமாறி நிற்கின்றோம். இதற்கு பிரதானமாக மூன்று காரணங்கள் இருப்பதாக சொல்கிறார்கள். இந்த மூன்று காரணங்களையும் தெரிந்து கொண்டு அதிலிருந்து விடுபட்டால் பிரச்சனைகளுக்கு உடனடியாகவும் தெளிவாகவும் முடிவுகளை எடுக்கலாம் என்று சொல்கிறார்கள். முதலாவது சுய சந்தேகம். நம்மீது சந்தேகப்படுவதே நாம் முடிவுகளை எடுக்க முடியாமல் இருப்பதற்கு முதல் காரணம் என்று சொல்கிறார்கள். நமது திறமை, நமது ஆளுமை, நமது குணாதிசயங்கள், இந்த பிரச்சனைக்கு எங்களால் முடிவெடுக்க முடியுமா என்ற சந்தேகம், இவைதான் எங்களால் சரியான முடிவை சரியான நேரத்தில் எடுக்க முடியாமல் தடுத்து வருவதாக சொல்கிறார்கள். அடுத்தது மற்றவர்களுக்கு நல்லவராக இருப்பதற்கு முயற்சிப்பது. பீப்புள் பிளீசர் என்று சொல்வார்கள். மற்றவர்களை எப்போதும் திருப்திப்படுத்த வேண்டும். மற்றவர்களின் எண்ணத்தில் நாங்கள் உயர்வான இடத்தில் இருக்க வேண்டும், அவர்களுடைய குட் புக்ஸில் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் கேட்கின்ற எல்லாவற்றையும் செய்வதற்கு நாங்கள் முயற்சிக்கின்றோம். இல்லை என்று சொல்ல தெரியாத மனிதர்களாக நாங்கள் இருக்கிறோம். இதனால் எங்களால் தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாத பிரச்சனை ஏற்பட்டு விடுகிறது. மற்றவர்களுக்காக வாழ முற்படுகின்ற போது எங்களால் எங்களுக்கான முடிவுகளை எடுப்பதில் தடுமாற்றங்கள் தோன்றிவிடுகின்றன. மூன்றாவது விடயம், கடந்த கால கசப்புகளை நினைத்து அச்சமடைவது. நாம மனதிற்குள் ஒவ்வொரு விடயத்திலும் எதிர்மறை எண்ணங்களையோ அல்லது கடந்த கால கசப்புகளையோ நினைத்து அச்சமடைந்து கொண்டிருக்கிறோம். கடந்த கால தவறுகள் மற்றும் தோல்விகளை நினைத்து அதே போன்ற நிலைமை மீண்டும் ஏற்பட்டு விடுமோ என்கின்ற தயக்கமே எங்களை முடிவுகளை எடுக்க விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த மூன்று விடயங்களையும் நாம் சரிவர கையாள பழகிக்கொள்ள வேண்டும். சுய சந்தேகத்தை நீக்க வேண்டும். முடிவெடுக்கும் திறன் மீது நம்பிக்கை வைத்து நாம் முன்னேற வேண்டும். கடந்த கால தோல்விகள், மோசமான நினைவுகளை கடந்து வாழ்வதற்கு நாம் பழகிக்கொள்ள வேண்டும். அப்படியான மனிதர்களாக நாம் மாறிவிட்டால் தெளிவான முடிவுகளை எடுத்து அழகான வாழ்க்கையை நமதாக்கிக் கொள்ளலாம்.

இன்றைய நாளின் முதன்மை செய்திகள். குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். வெளியில் 11 பாகை செல்சியஸாக வெப்பநிலை இருக்கிறது. கூடுதலாக இன்று நாம் 18 பாகை செல்சியஸ் வரையில் வெப்பநிலையை சந்திக்கக்கூடியதாக இருக்கும். பெரும்பாலும் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இன்று நாள் இருக்கும் என எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. நாளை வியாழக்கிழமையும் அதே போன்ற நிலைமை நீடிக்கும். பிரகாசமான சூரிய ஒளியுடன் கூடிய நாளாக 18 பாகை செல்சியஸோடு நாளை இருக்கப்போகிறது. வெள்ளிக்கிழமை 20 பாகை செல்சியஸாகவும், சனிக்கிழமை 22 பாகை செல்சியஸாகவும், ஞாயிற்றுக்கிழமை 21 பாகை செல்சியஸாகவும் வெப்பநிலை இருக்கும். திங்கள் 21 பாகை செல்சியஸ், செவ்வாயும் அதே போன்ற நிலைமை இருக்கும். புதன்கிழமை 22 பாகை செல்சியஸ். புதன்கிழமை மாலை மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. இதுதான் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை எதிர்ப்பு கூறுகிறது. நாட்டை வலுப்படுத்துவதற்கு மக்களிடமிருந்து மிக தெளிவான ஆணை ஒன்று தனக்கு கிடைத்திருப்பதாக பிரதமர் மாக்கானி தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையை அமர்வுகளில் கலந்து கொள்ளும் அவர் செய்தியாளர்களை சந்தித்த போது இந்த கருத்தை தெரிவித்தார். கனடாவின் உட்கட்டமைப்பு திட்டங்களை விரைவுபடுத்துவதற்காக கொண்டுவரப்பட்டுள்ள சட்ட மூலம் தொழிலாளர்கள் சட்டத்திருத்தங்களுக்கு கடுமையான எதிர்ப்புகள் எழுந்துள்ள நிலையில் பிரதமர் இந்த கருத்தை வெளிப்படுத்தினார். கனடாவை வலுப்படுத்துவதே மக்கள் தமக்கு வழங்கியுள்ள ஆணி என விமர்சனங்களுக்கு பிரதமர் பதிலளித்துள்ளார். C-39 சட்ட மூலம் தொடர்பான பல்வேறு கேள்விகள், வாத பிரதிவாதங்கள் தோன்றியுள்ள நிலையில் பிரதமர் இந்த கருத்தை குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த பொதுத் தேர்தலிலும் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற இடைத்தேர்தல்களிலும் கனடாவை வலுவாக கட்டமைக்க வாக்காளர்கள் தமக்கு மிக தெளிவான மக்கள் ஆணையை வழங்கியிருப்பதால் அவர்களுடைய ஆணையை மதித்து தாம் செயல்படுவதாக பிரதமர் கூறியிருக்கிறார். அமெரிக்காவின் வர்த்தக அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் உள்நாட்டு பொருளாதாரத்தை மேம்படுத்துவது தமது முதன்மை நோக்கம் என்றும், அதனை நோக்கியதாகவே இந்த C-39 சட்ட மூலம் கொண்டுவரப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். 2019 ஆண்டு இடம்பெற்ற உயிர்த்து ஞாறு தாக்குதல் வழக்கின் தீர்ப்பு மேல்நீதிமன்றத்தின் மூவரடங்கு ஆயத்தினால் நேற்று அறிவிக்கப்பட்டது. சந்தேக நபர்களாக பெயரிடப்பட்ட 24 பேரில் 15 பேர் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டனர். இதேவேளை ஏனைய 9 பேரும் இந்த வழக்கிலிருந்து முற்றுமுழுதாக விடுவிக்கப்பட்டார்கள். இந்த வழக்கின் பிரதிவாதிகளுக்கு எதிராக 23,270 குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யுக்ரைன் மற்றும் மத்திய கிழக்கு பிராந்திய யுத்தங்கள், செயற்கை நுண்ணறிவின் அதிவேக வளர்ச்சி போன்ற உலகளாவிய சவால்களுக்கு மத்தியில் ஐக்கிய நாடுகள் சபையின் 81வது பொதுக்கூட்டம் நியூயோர்க்கில் உள்ள அதன் தலைமையகத்தில் ஆரம்பித்துள்ளது. 130 உலக நாடுகளின் தலைவர்கள் கலந்து கொள்ளவுள்ள இந்த கூட்டத்தொடரில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் உரை ஆற்றிவிடுவதோடு யுக்ரைனை ஜனாதிபதி வளாடிமிர் ஜெலன்ஸ்கி உட்பட பல்வேறு நாடுகளின் தலைவர்களும் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவதற்காக அமெரிக்கா சென்றுள்ளார்கள். சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் இந்த கூட்டத்தொடரை புறக்கணித்துவிட்டு அமெரிக்க ஜனாதிபதி டிரம்புடன் நேரடியான பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக வாஷிங்டன் செல்லவுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. ஈரான் மற்றும் யுக்ரைன் விவகாரங்களில் உலக நாடுகளின் பார்வைகள் வேறுபட்டுள்ள சூழலிலும் நிதி பங்களிப்புகள், குறைப்புகள் மற்றும் சர்வதேச முகவர்களிடமிருந்து அமெரிக்கா விலகியமை போன்றவற்றால் ஐக்கிய நாடுகள் சபையின் உலகளாவிய முக்கியத்துவம் தற்போது கேள்விக்குறியாக இருப்பதாக விமர்சகர்கள் சுட்டிக்காட்டினர். தற்போதைய ஐக்கிய நாடுகள் செயலாளரின் பதவிக்காலம் இந்த ஆண்டின் இறுதியில் நிறைவடைய உள்ள நிலையில் அடுத்த செயலாளரை தேர்வு செய்வதில் தொடரும் நிச்சயமற்ற தன்மையும் இந்த கூட்டத்தொடரின் போது கவனம் பெற்றுள்ளது. மரபிற்கு அமைவாக பிரேசில் பிரதிநிதியை தொடர்ந்து அமெரிக்கா இந்த கூட்டத்தில் உரையாற்றவுள்ளதோடு சர்வதேச

இப்பினது தொடர்பில் விரிவான கலந்துரையாடல்கள் இடம்பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய நாளின் முதன்மை செய்திகள். எட்டு மணி 12 நிமிடம்.

0: எட்டு மணி 18 நிமிடம்.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர். ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: உங்கள் குழந்தைகளுக்கு பிரெஞ்சு மொழியை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்களா? YTTS Academy French Tutoring உங்கள் குழந்தைகளுக்கு உதவுகிறது. கிண்டர்கார்டன் முதல் கிரேட் 8 வரை பிரெஞ்சு மேஜர் மற்றும் ரெகுலர் ஸ்கூல் கிரேட் 9 முதல் கிரேட் 12 வரை ஹை ஸ்கூல் பிரெஞ்சு பயிற்சி, டெல்ஃப் தேர்வு, ஸ்பீக்கிங் மற்றும் IB தேர்வுக்கான சிறப்பு பயிற்சியும் வழங்கப்படும். 15 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் உள்ள ஆசிரியரால் ஸ்டீல்ஸ் அண்ட் ஸ்டெயின்ஸ் மற்றும் மார்க்கம் அண்ட் எல்ஸ்மேயர் YTTS Academy French Tutoring. இன்றே அழையுங்கள். 647-608-8447.
3: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரினியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 437-999-4450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 437-999-4450. info@canadapilotprogram.com. www.canadapilotprogram.com.
4: IBC Tamil Productions பாஸ்கரன் கந்தையா வழங்கும் பிரம்மாண்டமான படைப்பு போராட்டம். போராட்டம் போராட்டம் அக்டோபர் 2 தேதி முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில்.
5: ஃபுட்பால் வெறும் விளையாட்டல்ல, அதுண்டு வாழ்க்கை.
4: டொரண்டோவில் அக்டோபர் 2 தேதி மாலை 7 மணிக்கு யோர்க் சினிமாவிலும், அக்டோபர் 3 தேதி பிற்பகல் 1 மணிக்கு வூட்சைட் சினிமாவிலும், ஒட்டாவாவில் அக்டோபர் 4 தேதி பிற்பகல் 3:30 ஆலியன் சினிமாவிலும் பார்த்து மகிழலாம்.
6: போராட்ட படம் வாழ்க்கையில் நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு படம், லட்சியத்தோடு தயாரித்திருக்க ஒரு படம். இந்த படத்தை பார்க்கிற போது எனக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கிறது.
7: இதெல்லாம் எங்களுக்கு பெருமை, எங்களுடைய மண்ணுக்கு பெருமை, எங்களுடைய இனத்துக்கு பெருமை.
4: ப்ரமோஷன் பார்ட்னர் உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
8: அழைக்கின்றது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். பலசரக்கு பொருட்களுக்கும் துரித பணமாற்று சேவைக்கும் அனைவரும் நம்பிக்கையோடு நாடுவது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். ஸ்பீட் மணி டிரான்ஸ்பர் உலகில் அனைத்து நாடுகளுக்கும், சேம் டே சர்வீஸ், இருவழி சேவை. அத்துடன் தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை குறைந்த செலவில் பார்ப்பதற்கான விவரங்களுக்கும் நாடுங்கள். சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், மார்க்கம் நாஷ்டின், 416-724-6666. 416-724-6666. சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். தரம், தராதரம், நிரந்தரம்.
9: வானலையில் தமிழ் வாசம். தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. 102.7
0: ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா ஒலித்துக் கொண்டிருக்கிறது. 8 மணி 21 நிமிடம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 காதலிகளோடு இணைந்திருக்கிறோம். அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய கசல் கவிதைகள் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன. இந்த கசல் கவிதைகள் என்றால் என்ன என்ற கேள்வி எல்லோருக்கும் வரும். கசல் அரபியில் அரும்பி, பாரசீகத்தில் போதாகி, உருதுவில் மலர்ந்து மனம் வீசுகின்ற ஒரு இலக்கிய வடிவம் என்று சொல்கிறார்கள். கசல் என்றால் காதலியுடன் பேசுதல் என்று பொருள். கசல் பெரும்பாலும் காதலியை பாடும், அதுவும் காதலின் சோகத்தை பாடும். கசல் இரண்டடி கண்ணிகளால் ஆனது. ஒரு கண்ணிக்கும் அடுத்த கண்ணிக்கும் கருத்து தொடர்பு இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. இந்த சுதந்திரத்தை நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்வார் அப்துல் ரஹ்மான் அவர்கள். அப்துல் ரஹ்மான் கசல் என்ற கவிதை வடிவத்தை தமிழுக்கு அறிமுகப்படுத்திய மிக முக்கியமான கவிஞர்களில் ஒருவர். உருதுவில் மிர்சா காலிப் தான் கசல் என்றாலே அதில் மிர்சா காலிப்பின் வாசம் வீசும் என்கிற அளவிற்கு அதில் அவர் சிறந்த கவிஞர். அவருடைய கசல் ஒன்று இப்படியாக இருக்கும். காதல் என்பது நம் வசத்தில் இல்லை, அது ஒரு வினோதமான நெருப்பு. பற்ற வைத்தால் பற்றாது, அணைத்தால் அணியாது. அப்துல் ரஹ்மான் கசல் கவிதைகளை அறிமுகம் செய்தார். அது எல்லோரையும் தொற்றிக்கொண்டது. காதலை பாடுகின்ற மிகச்சின்ன கவிதைகள், சின்ன கண்ணிகளாலான கவிதைகள் தான் இந்த கசல். நாம் நிர்வாணமாக இருந்தோம், ஆடியாக கிடைத்தது காதல். என் உயிரை காதலில் ஒழித்து வைத்துவிட்டேன், மரணமே இனி என்ன செய்வாய்? உன் முகவரி தேடி அலைந்தேன், கிடைத்துவிட்டது, இப்போது என் முகவரியை தேடி அலைகிறேன். மரணம் உன்னை விட நல்லது, வாக்களித்தும் நீ வரவில்லை, வாக்களிக்காதிருந்தும் அது வந்துவிட்டது. என் கனவு உன் முன் ஏந்திய பிச்சை பாத்திரம். உன் கண்களால் தான் நான் முதன் முதலாக என்னை பார்த்தேன். இப்படி அழகான கசல் கவிதைகளை தந்த அப்துல் ரஹ்மான் அவர்கள் மனம் தாண்டி செல்லும் அழகான பெருங்கவிதைகளையும் படைத்திருக்கிறார். அப்படியான ஒரு கவிதை தான் கண்ணீரின் ரகசியம். இறைவா, எனக்கு புன்னகைகளை கொடு என்று பிரார்த்தித்தேன். இறைவா, எனக்கு புன்னகைகளை கொடு என்று பிரார்த்தித்தேன். அவன் கண்ணீரை தந்தான். வரம் கேட்டேன், சாபம் கொடுத்து விட்டாயே என்றேன். இறைவன் கூறினான், மழை வேண்டாம், விளைச்சலை மட்டும் கொடு என்று அந்த உழவனாவது கேட்பானா? ஆனால் நீ அப்படித்தான் கேட்கிறாய். கண்ணீரில் புன்னகையும் புன்னகையில் கண்ணீரும் ஒளிந்திருப்பதை நீ அறிய மாட்டாய். உண்மையை சொல்வதானால் கண்ணீர் கண்களின் புன்னகை, புன்னகை இதழ்களின் கண்ணீர். வைகரை பொழுதில் மலர்களின் மீது பனித்துளிகளை நீ கண்டதில்லையா? புன்னகை தன்னை கண்ணீரால் அலங்கரித்துக் கொள்ளும் அற்புதம் அல்லவா அது? மழை மேகங்களில் மின்னல் உதிப்பதை நீ பார்த்ததில்லையா? கண்ணீரில் இருந்து சிரிப்பு பிறக்கும் அழகல்லவா அது? முத்து என்பது என்ன? சிப்பிக்குள் இருந்து தவம் செய்யும் கண்ணீர் துளி புன்னகையாகும் அதிசயம் தானே அது? முத்து என்பது என்ன? சிப்பிக்குள் இருந்து தவம் செய்யும் கண்ணீர் துளி புன்னகையாகும் அதிசயம் தானே அது? கண்ணீரில் மலரும் புன்னகை பூக்கள் வாடுவதில்லை என்பதை அறிவாயாக. கண்ணீரில் மலரும் புன்னகை பூக்கள் வாடுவதில்லை என்பதை அறிவாயாக. மேலும் கண்ணீர்தான் உன்னை காட்டுகிறது, புன்னகையோ சில நேரங்களில் உனக்கு திரையாகி விடுகிறது. கண்ணீர்தான் உன்னை காட்டுகிறது, புன்னகையோ சில நேரங்களில் உனக்கு திரையாகி விடுகிறது. நீ யார் என தெரிந்து கொள்ள வேண்டுமா காதலி? உன் விளக்கு நான் சில நேரம் ஏற்றுகிறாய், சில நேரம் அணைக்கின்றாய். நீ என் இதயத்தில் நுழைந்த போது உன் காலடி சத்தம் கேட்கவில்லை, நீ அதை உடைத்த போதும் சத்தம் கேட்கவில்லை. இறந்த காலம்தான் நான் உயிரோடு இருந்த காலம், ஏனென்றால் அப்போது நீ என்னை காதலித்துக் கொண்டிருந்தாய். அழகான இந்த கவிதைகள் கசல் வடிவத்தை தமிழ் கவிதை உலகிற்கு அறிமுகம் செய்த கவிக்கோவினால் எழுதப்பட்டது. மின்மினிகளால் ஒரு கடிதம் என்கின்ற அவருடைய கவிதை தொகுப்பில் இருந்து எடுக்கப்பட்டது. கவிக்கோ என அனைவராலும் அன்பாக அழைக்கப்பட்ட ஒரு கவிஞர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் 80 ஆண்டு காலம் இந்த பூவுலகில் வாழ்ந்தவர். 2017 ஜூன் மாதம் அவர் காலமானார். 1937 நவம்பர் 9 மதுரை மாவட்டம் வைகை ஆற்றின் தென்னங்கரையில் உள்ள கிழக்கு சந்தைப்பேட்டையில் பிறந்தவர். பெற்றோர் சையத் அகமது, தாய் ஜைனத் பேகம். சிறு வயதிலேயே வாசிப்பு பழக்கம் ஒட்டிக்கொள்ள தமிழ் ஆர்வமும் திராவிட இயக்க ஈடுபாடும் அப்துல் ரஹ்மான் அவர்களை எழுத்து நோக்கி நகர்த்தியதாக குறிப்பிடுகிறார்கள். தனது ஆரம்ப கல்வியினையும் உயர்நிலை கல்வியினையும் மதுரையில் உள்ள பாடசாலைகளில் கற்றார். அதன் பின்னர் மதுரை தியாகராயர் கல்லூரியில் சேர்ந்து இடைநிலை வகுப்பில் தேறினார். அதே கல்லூரியில் பயின்று இளங்கலை முதுகலை பட்டங்களையும் பெற்றுக்கொண்டார். அந்த கல்லூரியின் முனைவர் ராச மாணிக்கனார், அவ்வை துரைசாமி, கி பரந்தாமனார், பரமானந்த சிவம் போன்ற பெரும் ஆளுமைகளிடம் பயிற்சி பெற்ற அனுபவம் அவரின் சிந்தனைகளை எழுத்தை விசாலப்படுத்தியது, செம்மைப்படுத்தியது. சென்னை தரமணியில் அமைந்துள்ள உலகத்தமிழராட்சி நிறுவனத்தின் அதன் இயக்குநராக பணியாற்றிய சாவே சுப்பிரமணியத்தை வழிகாட்டியாக கொண்டு புதுக்கவிதையில் குறியீடு எனும் தலைப்பில் ஆய்வு செய்து சென்னை பல்கலைக்கழகத்தின் முனைவர் பட்டம் பெற்றவர். வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரியில் 1961 விரிவுரையாளராக பணியில் சேர்ந்த கவிக்கோ படிப்படியாக உயர்ந்து 20 ஆண்டு காலம் தமிழ்துறை தலைவராகவும் விளங்கினார். பால்வீதி, நேயர் விருப்பம், தேவகானம், முத்தமிழின் முகவரி, விதை போல் விழுந்தவர், பாலை நிலா உட்பட்ட கவிதை தொகுப்புகளையும், கரிகளே நதியாவதில்லை அவளுக்கு நிலா என்று பெயர், முட்டைவாசிகள், தொலைபேசி கண்ணீர், உறங்கும் அழகி, காக்கைச்சூறு, இது சிறகுகளின் நேரம், எம்மொழி செம்மொழி போன்ற பல கட்டுரைகளையும் இவர் எழுதியிருக்கிறார். கம்பனின் அரசியல் கோட்பாடு என்ற ஆய்வு நூலையும் கவிக்கு அவர்கள் படைத்திருக்கிறார். ஹைக்கு, கசல் உள்ளிட்ட ஏனிய மொழி இலக்கியங்களை தமிழில் புனைந்திருக்கிறார். தமிழில் முயன்று பார்த்திருக்கிறார். தமிழில் அவற்றை அறிமுகம் செய்வதில் முன்னின்று உழைத்திருக்கிறார். 1999 ஆலாபனி என்ற கவிதை நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது அவருக்கு வழங்கப்பட்டது. தமிழன்ன விருது, பாரதிதாசன் விருது, கலை மாமணி விருது, கம்பர் விருது, கலைஞர் விருது, சீபா ஆதித்தனார் இலக்கிய பரிசு உட்பட பல்வேறு விருதுகளையும் இவர் வெற்றி கொண்டிருக்கிறார். புதுக்கவிதைகளில் புரட்சி செய்த கவிக்கோவின் கவிதைகளை நாங்கள் இன்றைய நாளில் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். என் வாழ்க்கை பயணத்திற்கு கட்டுச்சோறாய் உன் நினைவுகள், தாகத்திற்கு அருந்த கண்ணீர். இறந்த காலம்தான் நான் உயிரோடு இருந்த காலம், ஏனென்றால் அப்போது நீ என்னை காதலித்துக் கொண்டிருந்தாய். காதல் தோல்விக்கு ஏன் கலங்குகிறாய்? அது வாழ்க்கையின் வெற்றிகளை விட உயர்ந்தது. உனக்கு ஒளி கிடைக்குமென்றால் நான் எரியவும் தயார். நீ நிறைவேறாத ஆசையாக இரு, அப்போதுதான் நீ என் இதயத்தில் எப்போதும் இருப்பாய். அழகான சின்ன சின்ன வரிகளின் ஊடாக உணர்வுகளை கடத்தும் ஆற்றல் கவிக்கு அவர்களுக்கு வாய்த்திருந்தது. ஒன்றாகத்தான் இருந்தோம், படைப்பு நம்மை பகிடெடுத்து பிரித்து சடி பின்னி பூ வைத்தது. சோகத்தின் ரகசியத்துள் அழித்து போகிறது காதல். நீ இல்லை என்றால் என்ன? நீ தந்த சோகம் இருக்கிறது எனக்கு துணியாக. ஏதோ சோகத்தை கொண்டு கரைந்து கொண்டு போகும் தனி காக்கியாய் நான் உன் வானத்தில் பறந்து போகிறேன். சோகமும் அழகுதான் இரவில் நிலவை போல் என் இதயத்தில் நீ செய்த காயம். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் பற்றியும் அவருடைய சில கசல் கண்ணிகள் பற்றியும் இன்றைய இந்த பகுதியில் உங்களோடு பகிர்ந்து கொண்டோம். இது எஸ்டிஎஃப்எம் தமிழ் 102.7.

0: குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 8:41 நிமிடம். பிஸ்டாக், உங்கள் வளமான வாழ்விற்கு சிறப்பான நிதி ஆலோசனைகளை வழங்குகிறார் ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம். இன்றைய பிஸ்டாக் நிகழ்ச்சியில் உங்களோடு காப்புறுதி நிதி திட்டமிடல் ஆலோசகர் குணா துரைசிங்கம் இணைந்திருக்கிறார். 416-528-1407 வழியாக நீங்கள் அவரை தொடர்பு கொள்ளலாம். குணா, இந்த மோட்கேஜ் இன்சூரன்ஸ் என்று பெறுகின்ற போது அதை நாங்கள் அடமான கடன் பெறுகின்ற வங்கிகளிடமிருந்து அல்லது நிதி நிறுவனங்களிடமிருந்தும் பெற்றுக் கொள்ளலாம். அதேபடி வெளியில் உங்களை போன்ற நிதி திட்டமிடல் ஆலோசகர்களிடமிருந்தும் இந்த மோட்கேஜ் இன்சூரன்ஸை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை தெளிவுபடுத்த முடியுமா?
1: இந்த மோட்கேஜ் இன்சூரன்ஸ் என்று வரும் பொழுது உங்களுக்கு ரெண்டு சாய்ஸ் இருக்கின்றது. ஒன்று வந்து நீங்கள் பேங்கிலே மோட்கேஜ் வைத்திருக்கும் பேங்கிலேயே அந்த மோட்கேஜ் இன்சூரன்ஸை எடுப்பது. மற்றது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் இன்சூரன்ஸ் அட்வைசராக இருக்கக்கூடிய எம்மிடம் இருந்து எடுப்பது. இதில் இந்த மோட்கேஜ் இன்சூரன்ஸை எங்களிடம் எடுப்பதில் பல நன்மைகள் இருக்கின்றது. அதாவது வந்து ஓனர்ஷிப், எங்களிடம் எடுக்கும் மோட்கேஜ் இன்சூரன்ஸுக்கு நீங்கள் தான் ஓனர், ஆனால் பேங்கில் வைத்திருக்கும் மோட்கேஜ் இன்சூரன்ஸுக்கு பேங்க் தான் ஓனராக இருக்கின்றது. அடுத்தது வந்து கவரேஜ். கவரேஜ் வந்து நீங்கள் மோட்கேஜை பே பண்ண அந்த மோட்கேஜ் அவுட்ஸ்டாண்டிங் மோட்கேஜ் பேலன்ஸையே பேங்கில் உள்ள மோட்கேஜ் இன்சூரன்ஸ் கவர் பண்ணுகிறது. அதே வேளை எங்களிடம் நீங்கள் எடுக்கும் மோட்கேஜ் இன்சூரன்ஸ் நிரந்தரமாக ஒரு ஃபிக்ஸ் பீரியடுக்கு அப்படியே இருக்கின்றது. ஃபார் எக்ஸாம்பிள், 1 மில்லியன் சொல்லிச்சுன்னா இந்த 1 மில்லியன் அமௌண்ட் வந்து எங்களிடம் எடுக்கும் பொழுது அது மாறாமல் இருக்கின்றது, ஆனால் பேங்கில் வந்து கட்டக்கட்ட அது குறைந்து கொண்டு போகின்றது. கொஸ்டன் வரும் பொழுது ஒரு 1 மில்லியன் இன்சூரன்ஸை பேங்கில் எடுக்கும் ப்ரைஸிலும் பார்க்க எங்களிடம் எடுக்கும் ப்ரைஸ் லெஸ் தேன் 50% ஆக இருக்கின்றது. உதாரணமாக ஒரு மேல் 35 இயர்ஸ் ஓல்டுக்கு எங்களிடம் எடுக்கும் 500,000 மோட்கேஜ் வந்து $22 ஆகவும், ஒரு ஃபீமேலாக இருக்கும் பட்சத்தில் அது $16 மந்தாகவும் இருக்கின்றது. அதே நேரம் $1 மில்லியன் இன்சூரன்ஸை எங்களிடம் எடுக்கும் பொழுது அது $36 ஃபார் அ மேல் அண்ட் இட்ஸ் ஒன்லி $27 ஃபார் த ஃபீமேல். அதேவேளை நீங்கள் பேங்கில் வைத்திருக்கும் மோட்கேஜுக்கு 1 மில்லியனுக்கு நிச்சயமாக மோர் தேன் $100 பே பண்ண வேண்டி இருக்கின்றது. அடுத்தது போர்ட்டபிலிட்டி. போர்ட்டபிலிட்டின்னு வரும்பொழுது நீங்கள் உங்களை இந்த வீடை விற்று இன்னொரு வீடுக்கு போவதாக இருந்தால், இல்லாட்டி உங்களுக்கு இனி இந்த மோட்கேஜ் பெய்டோவாகும் சந்தர்ப்பம் வந்தால் கூட, இந்த எங்களிடம் எடுக்கும் மோட்கேஜ் இன்சூரன்ஸ் அந்த கால பீரியடுக்கு அப்படியே இருக்க போகின்றது, ஆனால் பேங்க் ஆன் வந்து இல்லாமல் போகின்றது. அடுத்தது வந்து நாங்கள் பார்ப்போம், மிகவும் முக்கியமான விடயம் வந்து அண்டர்ரைட்டிங். அண்டர்ரைட்டிங் என்று வரும்பொழுது நீங்கள் பேங்கில் எடுக்கும் மோட்கேஜ் இன்சூரன்ஸுக்கு நிச்சயமாக ஃபுல் பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் செய்து ஃபுல் மெடிக்கல் டெக்ளரேஷன் செய்யாமலே எடுக்கின்றீர்கள். அதாவது வந்து பேங்க் வந்து உங்களை அப்ரூவ் பண்ணுகின்றது என்னத்துக்கு சொல்லி சொன்னா, பிரீமியம் பே பண்ணுவதற்கு மட்டுமே ஒழிய அந்த கிளைமை எடுப்பதற்கு அவர்கள் அண்டர் ரைட்டிங் செய்வதில்லை. ஆனால் எங்களிடம் எடுக்கும் மோட்கேஜ் இன்சூரன்ஸ் வந்து ஃபுல்லி அண்டர் ரிட்டன் அப் ஃப்ரண்ட். எனவே வி ஆர் ஒன்லி ஃபர்ஸ்ட் அப்ரூவிங் யூ டு கெட் த கிளைம், அதுக்கு பிறகுதான் உங்களுடைய மாதாந்த கட்டணம் எடுக்கப்படுகிறது. எனவே இந்த பல்வேறுபட்ட நன்மைகள் காரணமாக வெறும் 1 மில்லியன் இன்சூரன்ஸ் கவரேஜை வெறும் $27 a month-உடன் எங்களிடம் நீங்கள் எடுக்க முடியும்.
0: நீங்களும் இதுபோன்று தெளிவான அறிவுடன் உங்களுடைய நிதி திட்டமிடலை மேற்கொள்வதற்கு ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கத்தை அழைக்கலாம். 416-528-1407 ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம். 416-528-1407. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஸ்எஃப்எம் 102.7 காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியினை. 8:45 நிமிடம்.

0: ஒரு பட்டாம்பூச்சி நெஞ்சுக்குள்ளே சுற்றுகின்றதே, அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சை தட்டுகின்றதே.
1: 8:51, குட் மார்னிங் கனடா ஒலித்துக் கொண்டிருக்கிறது.
2: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
3: உங்கள் உடல் நலத்துக்கும் முழுமையான ஆரோக்கியத்துக்கும் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக், RMT ரெஜிஸ்டர்ட் மசாஜ் தெரப்பி, அக்யூபஞ்சர் மற்றும் ஆயுர்வேதிக் பஞ்சகர்மா தெரப்பி ஆகிய சேவைகள் அனுபவம் மிக்க நிபுணர்களால் வழங்கப்படுகின்றன. RMT மற்றும் அக்யூபஞ்சர் சிகிச்சைகளுக்கு டிரெக்ட் பில்லிங் வசதி உள்ளது. அனைத்து முக்கிய இன்சூரன்ஸ் பிளான்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. சன்சிட்டி பிளாசாவில் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணாலே உங்கள் சாந்தினி 6476224114. ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக், உங்கள் ஆரோக்கியம் எங்கள் அக்கறை.
1: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயது நெருக்கமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பேடில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன்சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
4: கார் வாங்க வேண்டும் ஆனால் கிரெடிட் பற்றி கவலையா? கவலை வேண்டாம். குட் கிரெடிட், பேட் கிரெடிட், நியூ கிரெடிட், நோ கிரெடிட், பேங்க்ரப்சி, கன்சியூமர் ப்ரொபோசல், செல்ஃப் எம்ப்ளாய்டு, எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு விருப்பமான புதிய அல்லது தரமான பாவித்த வாகனங்களுக்கு 0% வட்டியில் இருந்து தொடங்குகின்ற தவணை வசதி. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு பர்ச்சேஸுக்கும் $500 கேஸ் கார்டு இலவசம். இது தொடர்பான மேலதிக விடயங்களை பற்றி அறிந்து கொள்ள இப்பொழுதே நீங்கள் அழைக்கலாம் அஜிந்தன் தவராஜாவை. தொடர்புகளுக்கு 416-804-2365.
5: நம்பிக்கையான அனுபவம் உள்ள எலக்ட்ரீஷியன் தேடுகின்றீர்களா? ஒன்டாரியோ முழுவதும் சேவை வழங்கும் லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர் சேஃப் லைன் எலக்ட்ரிக்கல், கமர்ஷியல், ரெசிடென்சியல், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல் சர்வீசஸ் அனைத்துக்கும் நம்பிக்கையான சேவை. ஆபீஸ், ரீட்டைல் ஸ்டோர், ரெஸ்டாரண்ட், மெடிக்கல் ஆபீஸ், இன்ஸ்பெக்ஷன் அப்ரூவல் முதல் உங்கள் வீடு வரை EV சார்ஜர் இன்ஸ்டாலேஷன், 100 ஆம்பில் இருந்து 200 ஆம்ப் பேனல் அப்கிரேட், ஃபியூஸ் பேனலை பிரேக் பேனலாக மாற்றுதல் மற்றும் பாட்லைட் இன்ஸ்டாலேஷன் என அனைத்து எலக்ட்ரிக்கல் வேலைகளும் செய்து தரப்படும். பாதுகாப்பான தரமான எலக்ட்ரிக்கல் சர்வீஸுக்கு லைசன்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர் புதுவை அழையுங்கள். 416-989-4700, 416-989-4700.
6: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியை நாங்கள் இத்தோடு நிறைவு செய்கின்றோம். ஒலிக்கும் பாடலோடு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப்போகிறோம். தொடர்ந்து கலையகத்தில் மதுமிதா மற்றும் ஒரு பொழுதில் சந்திக்கலாம். அன்பு வணக்கத்தோடு ராமனின் சந்திரசேகரமூர்த்தி. இனிமையான நாளாக இன்றைய நாள் அமையட்டும்.

வணக்கம் நேர்களே, மீண்டும் ஒரு புத்தமுதிய காலை பொழுதை வரவேற்றிருக்கின்றோம். இலையுதிர் காலத்தின் முதல் முழுமையான நாளாக இன்றைய நாள் ஆரம்பித்திருக்கின்றது. சூரிய வெளிச்சத்துடன் கூடிய ஒரு பிரகாசமான ஆரம்பம். காலை 9:01 இந்த பொழுதில் ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 102.7 அலைவரிசையின் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் நிகழ்ச்சிகளை நீங்கள் தொடர்ந்து கேட்கலாம். ஈஸ்ட் எஃப்எம் .ca என்ற இணையதள முகவரியிலும் நமது நிகழ்ச்சிகளை நீங்கள் எங்கிருந்தாலும் கேட்டு மகிழ முடியும். இப்பொழுது முதல் 12 வரைக்கும் இன்றைய இனிய காலை வேளையிலும் நேற்று இன்று நாளையுடன் இணைந்திருக்கப் போகின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மிக்க மகிழ்ச்சியோடு மீண்டும் சந்திக்கும் நான் மதுமிதா. அனைத்து நேயர்களுக்கும் இனிய காலை வணக்கம். நன்றி ரமணன். 2026 செப்டம்பர் மாதத்தின் 23 திகதி புதன்கிழமை இந்த வாரத்தின் நடுப்பகுதிக்கு வந்து சேர்ந்திருக்கின்றோம். இன்றைய தினம் செப்டம்பர் 23 திகதியில் பிறந்த நாள், திருமண நாள், சிறு நாட்களை கொண்டாடுகின்ற நேர்கள் அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். புதிய அழகான இந்த நாளும் உங்களுக்கு சந்தோஷமாக தொடர வாழ்த்துக்கள். இலையுதிர் காலத்தின் எல்லா நாட்களுமே மிக மகிழ்ச்சியாக கொண்டாட்டமாக உங்களுக்கு தொடர்ந்து அமையட்டும் என்று சொல்லியும் இந்த பருவ காலத்திற்கான வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு நேற்று இன்று நாளை எப்போது ஆரம்பிக்கின்றோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம் ஓடு.

தின்னா திருக்கிட்ட தின் தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா திருக்கிட்ட தின் தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா தின் திருக்கிட்ட தின் தின்னா நாக்கு தின் திருக்கிட்ட தின்னா தின்னா தின் திருக்கிட்ட தின் தின்னா நாக்கு தின்

0: ஜகம் நடுங்க என் பதங்களோட.
1: புன்னகை மன்னன் திரைப்பட பாடல் வாணிஜிராம் அவர்களது இனிய குரலில் ஒலித்திருக்கின்றது. இசைஞானி இளையராஜா அவர்களது ஒரு பியூட்டிஃபுல் கம்போசிஷன் என்பதை தான் சொல்லலாம். வித்தியாசமான ஒரு பாடல் இன்றைய நேற்று இன்று நாளையின் முதல் பாடலாக ஒலித்திருக்கும். நேரம் 9:07. இந்த காலை இப்பொழுதில் நாங்களும் ஒரு முக்கியமான சிந்தனையையும் பார்க்கலாம். வழக்கம் போல யாரோ தரக்கூடிய பட்டத்திற்காக உங்களது சிறகை நீங்கள் வெட்டி கொள்ளாதீர்கள். வானத்தை ஆளும் கழுகுகளுக்கு மண்ணில் ஊர்வன சொல்லும் சான்றிதழ்கள் தேவையில்லை என்பதை அழகான ஒரு முக்கியமான சிந்தனையாகவும் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. மற்றவர்களுக்காக தான் எங்களது திறமைகளை நாங்கள் பெரும்பாலான இடங்களில் வெளிப்படுத்தாமல் தயங்கி நிற்கின்றோம். ஏதாவது சொல்லிவிடுவார்களோ என்ற ஒரு மனப்பயம்தான் பெரும்பாலும் எங்களை வெளிப்படுத்துவதற்கான பெரும் தடையாகவும் கூட அமைந்து விடுகின்றது. அவர்கள் நாங்கள் தொடர்பாக அல்லது எங்கள் நாங்கள் எப்படி இருக்கின்றோம் என்பது தொடர்பாக தரக்கூடிய அந்த விமர்சனங்களுக்காக எங்களது சிறகுகளை வெட்டி கொள்ள தேவையில்லை. எங்களுக்கான மகிழ்ச்சியை அந்த சிறகுகளை விரிப்பதன் மூலமாக எங்களால் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால் அதை நாங்கள் தாராளமாக செய்தல் அவசியம். அதுதான் எங்களது வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் எங்களுக்கான ஒரு திருப்தியையும் பெற்றுத்தரும் என்பதைத்தான் இந்த அழகான சிந்தனையின் மூலமாக சொல்லிக் கொள்ளலாம். விமர்சனங்கள் எப்போதும் எங்களை நோக்கி வீசப்பட்டுக் கொண்டே இருக்கும். அவற்றில் தேவைப்படக்கூடியவற்றை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நல்ல விமர்சனங்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ற மாற்றங்களை செய்வதன் மூலமாக வாழ்க்கையை முன்னேற்றலாம். இல்லை என்று சொன்னால் தேவையில்லாத விமர்சனங்களை தூக்கி எறிந்துவிட்டு எங்களுக்கான அந்த பாதையில் எங்களுக்கான ஒரு அழகான வாழ்க்கையை நாங்கள் வாழ்வது என்பதுதான் மிக மிக அவசியமாகின்றது என்பதையும் இந்த சிந்தனையின் மூலமாக சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. பெரும்பாலும் இந்த ஒரு மனநிலையை யாரெல்லாம் பெற்றிருக்கின்றார்களோ அவர்கள்தான் தங்களது பாதையில் விமர்சனங்களை தாண்டி தொடர்ந்து பயணிக்க கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்பதைத்தான் இங்கு நிச்சயம் சொல்ல முடிகின்றது. யாரோ தரக்கூடிய பட்டத்திற்காக உங்களது சிறகுகளை வெட்டிக் கொள்ளாதீர்கள். வானத்தை ஆளும் கழுகுக்கு மண்ணில் ஊர்வன சொல்லும் சான்றிதழ்கள் தேவையில்லை என்ற ஒரு முக்கியமான சிந்தனையும் கூட இன்றைய காலை இப்பொழுதில் பகிர்ந்து கொள்ளுகின்றோம். சூரிய வெளிச்சம் மிக்க ஒரு காலையை நாங்களும் இப்போது சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த ஆண்டின் சம்மர் சீசனுக்கு நாங்கள் விடை கொடுத்து அனுப்பி வைத்து விட்டோம். நேற்றைக்கு 8:04 இந்த ஃபால் ஈக்வினாக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த வானியல் நிகழ்வோடு நாங்களும் உத்தியோகபூர்வமாக இலை உதிர்காலத்தை ஆரம்பித்திருக்கின்றோம். இன்றைக்கு தான் முதலாவது முழுமையான இலை உதிர்காலத்தின் நாளாக இன்றைய நாள் வந்து சேர்ந்திருக்கின்றது. ஆனால் சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கின்ற ஒரு ஆரம்பம்தான். 11 இப்போது வெப்பநிலை 10°C உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். நேற்று அதற்கு முந்தைய நாள் இந்த 2 நாட்களிலும் பார்க்க சிறப்பான ஒரு வெப்பநிலை உயர்வை இன்றைக்கு நாங்கள் எதிர்பார்க்கலாம். அதிக அளவில் இல்லை இருந்தாலும் 18 வெப்பநிலை உயர்ந்து 19°C நாங்கள் உணரக்கூடியதாக இன்றைய கூடிய உணர்நிலை இருக்கும். இரவு பொழுதில் 19°C நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கும் என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கின்ற ஒரு பகல் பொழுதை தொடர்ந்து எதிர்பார்க்கலாம். கொஞ்சம் முகில் இருந்தாலும் பிரதானமாக வெயில் தான் இன்றைக்கு நிறைந்திருக்கும். 7:13 முன்னதாகவே சூரியன் அஸ்தமித்துவிடும் இன்றைய நாளில் என்பதையும் கூட இப்போதைய தகவல்கள் சொல்கின்றன. நாளை பொழுது வியாழக்கிழமை சூரிய வெளிச்சத்தோடு தான் இருக்கும். முகில் இல்லாமல் முழுமையாகவே சூரியனுக்குரிய நாளாக நாளைய நாள் அமையலாம். 18 வெப்பநிலை உயர்ந்து 19 உணர இருக்கின்றோம். வெள்ளிக்கிழமையும் பிரதானமாக வெயில்தான். 19 வெப்பநிலையாகவும் உணர்நிலையாகவும் இருக்கும். தொடர்ந்து வருகின்ற இலையுதிர்காலத்தின் முதலாவது வார இறுதியை பார்த்த முடிச்சினால் 20 தாண்டக்கூடிய வெப்பநிலை உணர்நிலை இருக்கக்கூடிய சூரிய வெளிச்சம் மிக்க 2 நாட்களாக அமையப் போகின்றன. சனிக்கிழமை 22 உணரப்படும். ஞாயிற்றுக்கிழமை 21 உணரப்போகின்றோம். சூரிய வெளிச்சமும் முகில் கூட்டங்களும் 2 நாட்களிலும் இணைந்துக்க போகின்றது என்பதைத்தான் இப்போதைய தகவல்கள் சொல்லுகின்றன. திங்கட்கிழமை 21-22 உணர இருக்கின்றோம். சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கும் அன்றைக்கும் அடுத்த செவ்வாயும் கூட வெளிச்சமான ஒரு பகல்தான். 21-22 நாங்கள் உணரப் போகின்றோம். எனவே ஒரு வாரத்திற்கு மழைக்கான சாத்தியங்கள் சொல்லப்படவில்லை. தொடர்ச்சியாகவே வெயில் இருக்கக்கூடிய வறட்சியான நாட்களாகத்தான் அமையப் போகின்றன என்பது தொடர்பான காலநிலை தகவல்களையும் இந்த பொழுதில் பகிர்ந்து கொள்ள முடிகின்றது. 9:12 நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது. என்பி மோட்கேஜஸ் இங்க், மார்க்கம் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்கும் இல்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899 6472935899
3: Ajax Mitsubishi இல் இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction ஐ பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi இல் the September sale to remember. தமிழில் பேச அகமது Thumbs in 437-860-7002 437-860-7002
1: கெனடிய நெல்ஸ்மியார் சந்திப்பில் 1994 முதல் சேவைகளை வழங்கி வரும் சாமியன் சன்ஸ் அதே இடத்தில் வெற்றிகரமாக இயங்கி வருகின்றது. 32வது ஆண்டு நிறைவை கொண்டாட August 30 முதல் September 30 வரை அனைத்து வகையிலான ஆடை ஆபரண தெரிவுகள் அதிரடி மலிவு விலைகளில் வழங்கப்படுவதோடு பிரீத்தி பிரீமியர் ஸ்மீட், பிரீத்தி ஸ்டீல், பிரீத்தி ப்ளூ லீஃப், வெட் கிரைண்டர்ஸ் மற்றும் ரைஸ் குக்கர், பிரஷர் குக்கர், ஸ்டீமர் அண்ட் இட்லி போட்ஸ் ஆகியன மிக மிக குறைந்த விலைகளில் தரப்படுகின்றன. 1884B கெனடி ரோட், கெனடிய எல்ஸ்மேர் சந்திப்பில், ஸ்காப்ரோவில். சாமியன் சன்ஸ் 416-298-1598
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
5: அது சரி,
4: உங்களுக்கு ஆடி 2026 A3 கார்.
5: என்னது,
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
2: விஜயா ஜுவல்லரியின் 2வது ஆண்டு கொண்டாட்டம் October 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2வது ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கேரட் கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599
1: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

மாவீரன் திரைப்பட பாடல் அளித்திருக்கின்றது. 9:26 இந்த இனிய காலை இப்பொழுதில் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சரி, இந்த வேளையில் போக்குவரத்து நிலைமைகளையும் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். தாமதங்கள் அவதானிக்கப்படுகின்றன. 401 வெஸ்ட் பவுண்டை பார்த்தோம் என்று சொன்னால் தாமத நிலைமைகள் இந்த வேளையில் நீல்சன் ரோட் தாண்டிய இடங்களில் ஆரம்பிக்கின்றன. மாக்கம் ரோட் பகுதியில் எக்ஸ்பிரஸில் அதிக தாமதங்கள் நிலவுகின்ற நிலைமை இப்போது காணப்படுகின்றது. அந்த இடங்களில் ஒரு சில விதி தடங்கள் மூடப்பட்டிருக்கு அதிக வாகன நெரிசல்களை உருவாக்கி இருக்கின்றது. மாக்கம் ரோட் பகுதியில் எக்ஸ்பிரஸில் அதிக தாமதங்கள் இருக்கின்றது. ஆனால் கலெக்டர்ஸ் தாமதங்கள் குறைவாகத்தான் இப்போது தென்படுகின்றது. மீண்டும் கெனடி வீதிக்கு முன்னரான இடங்களிலும் கூட எக்ஸ்பிரஸில் அதிக தாமதங்கள் இப்போது தென்படுகின்றன. விக்டோரியா பார்க் அவென்யூ பகுதியிலிருந்து கலெக்டர்ஸில் தாமதங்கள் உயர்வாக காணப்படுகின்றது. பேவியூ வரைக்குமே அதிக தாமதங்கள் கலெக்டர்ஸ் எதிர்கொள்ளக்கூடிய நிலைமை இருக்கின்றது. டிவிபி தாண்டிய இடங்கள் வரைக்கும் எக்ஸ்பிரஸில் அதிக தாமதங்கள் நீடிக்கின்றன. எனவே 401 வெஸ்ட் பவுண்டை பொறுத்தளவில் நீல்சன் ரோடிலிருந்து நீங்கள் யங் ஸ்ட்ரீட் வரைக்குமே பயணிக்கின்ற போது தாமதங்களை எதிர்கொள்வீர்கள். அதற்கு பிறகு தொடர்ந்து பயணிக்கையில் டஃப்ரின் ஸ்ட்ரீட் பகுதியில் மீண்டும் வாகன நெரிசல்கள் காணப்படுகின்றன. கீழ் ஸ்ட்ரீட் பகுதியிலும் சரி, அதுக்கு பிறகு ஹைவே 400 பகுதியிலும் சரி, அதிக வாகன நெரிசல்களும் கூட நிலவுகின்றது. அதன் பின்பு குறைந்த தாமதங்கள் மார்டின் கோ ரோட் வரைக்கும் காணப்படுகின்றன. ஈஸ்ட் பவுண்டில் ஹைவே 47 பகுதிகளிலிருந்து தாமதங்கள் உயர்வாக நீடிக்கின்றது. இந்த வழியில் சொல்லி பார்த்தால் கீழ் ஸ்ட்ரீட் வரைக்குமே மெதுவான பயணங்களைத்தான் செய்யக்கூடியதாக நிலைமைகள் காணப்படுகின்றன. பேவியூலிருந்து டிவிபி வரைக்கும் கூட மீண்டும் குறைந்த தாமதங்கள் 401 ஈஸ்ட் பவுண்டிலும் எதிர்கொள்ளப்படுகின்றது. டிவிபி சவுத் பவுண்ட் 401 தாமதங்கள் ஆரம்பிக்கின்றன. எக்லிங்டன் அவென்யூ பகுதியில் சற்று அதிக தாமதங்களும் நிலவுகின்றது. அதுக்கு பிறகு குறைந்த தாமதங்கள் தொடர்ந்து பேவியூ வரைக்கும் காணப்படுகின்றன. டிவிபி நோர்த் பவுண்டிலும் கூட வாகன நெரிசல்களை இப்போது சந்திக்க நேரிடும். ஒரு விபத்தொன்று எக்லிங்டனை அண்மித்த பகுதியில் நிகழ்ந்திருக்கின்றமை தாமதங்களை உயர்வாக்கி இருக்கின்றது நோர்த் பவுண்டிலும் கூட. எனவே மெதுவாக செல்லக்கூடிய சாத்தியங்களை தான் நோர்த் பவுண்ட் இப்போது கொண்டிருக்கின்றது. யோகமில்ஸ் ரோட் வரைக்குமே தாமதங்கள் தொடர்ந்து காணப்படுகின்றன. 404 சவுத் பவுண்டை பார்த்தால் ஸ்டீல்ஸ் தாண்டிய இடங்களிலிருந்து வாகன நெரிசல்கள் ஆரம்பிக்கின்றது. ஷெப்பர்டுக்கும் 401க்கும் இடைப்பட்ட பகுதியில் அதிகமான வாகன நெரிசல்களையும் நீங்கள் இப்போது எதிர்கொள்ளக்கூடிய நிலைமைகள் தென்படுகின்றன. இன்றைய நாள் என்ன நாள் என்பதைத்தான் இந்த பொழுதிலே பார்க்க இருக்கின்றோம். செப்டம்பர் மாதம் 23 இன்டர்நேஷனல் டே ஆஃப் சைன் லாங்குவேஜஸ் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். உலக சைகை மொழிக்கான நாளாக இருக்கின்றது. உலகம் முழுவதிலுமே கிட்டத்தட்ட 72 மில்லியன் காது கேளாதவர்கள் வாழுகின்றார்கள் என்பதைத்தான் இங்கு தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே இது வந்து ஒரு முக்கியமான ஒரு தரவாக பார்க்கப்படுகின்றது. வேர்ல்ட் ஃபெடரேஷன் ஆஃப் த டெஃப் அவர்களது ஒரு தரவு தான் இது என்பதை சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த நிலையில் இந்த காது கீழானவர்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் உலகம் முழுவதிலும் 300க்கும் அதிகமான வெவ்வேறு சைகை மொழிகள் வந்து காணப்படுகின்றன என்பதைத்தான் இங்கு தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சைகை மொழிகளை பொறுத்தளவில் இயற்கையில் உருவாகி இருக்கக்கூடிய ஒரு முழுமையான மொழிகள் இவை என்பதைத்தான் இங்கு வலியுறுத்துகின்றார்கள். நாங்கள் பேசக்கூடிய அந்த மொழியிலிருந்து கட்டமைப்பு ரீதியாக அந்த சைகை மொழி வந்து வேறுபட்டிருந்தாலும் அவற்றுக்கும் நாங்கள் அதே அளவு மதிப்பும் முக்கியத்துவத்தையும் கொடுக்க வேண்டும் என்பதைத்தான் இங்கு கூறியிருக்கின்றார்கள். இந்த சைகை மொழியிலும் கூட ஒரு சர்வதேச மொழி இருப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். இந்த இன்டர்நேஷனல் சைன் லாங்குவேஜை தான் வெவ்வேறு காது கீழாதவர்கள் வந்து வெவ்வேறு இடங்களுக்கு பயணிக்கின்ற போது அல்லது அவர்கள் ஒரு சமூகமாக ஒன்று கூடுகின்ற போது அல்லது சர்வதேச கருத்தரங்குகளில் கலந்து கொள்ளுகின்ற போது அவர்கள் அந்த சைகை மொழியைத்தான் பயன்படுத்துவார்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு இன்டர்நேஷனல் சைன் லாங்குவேஜும் கூட காணப்படுகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். அதில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஒரு 300க்கும் அதிகமான சைன் லாங்குவேஜஸ் பயன்படுத்தப்படுகின்றன சொல்லி. அவற்றில் இந்த பிஜின் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சைன் லாங்குவேஜ் வந்து அதிக சிக்கல் இல்லாத ஒரு மொழியாக பார்க்கப்படுகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்ல முடிகின்றது. அதே நேரம் இந்த சைன் லாங்குவேஜஸ் பயன்படுத்தப்பட்ட வரலாறு என்று சொல்லி பார்த்தால் அதுக்கான ஒரு சில சான்றுகள் இருக்கின்றதாம். முதலாவதாக பிளேட்டோ, அவர் வந்து ஒரு 15 கிறிஸ்துக்கு முன் 15 எழுதியிருக்கக்கூடிய ஒரு நூல் வந்து இந்த மாதிரி சைன் லாங்குவேஜஸ் தொடர்பான தகவலை
கொண்டிருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். கிராட்டைலர்ஸ் என்று சொல்லி பெயரிடப்பட்டிருக்கின்ற அந்த நூலில்தான் பிளேடோ இந்த சைன் லாங்குவேஜ் தொடர்பான தகவல்களை பதிவு செய்திருக்கின்றார் என்பதையும் கூட இங்கு குறிப்பிட்டிருக்கின்றார்கள். எனவே இந்த நிலையில் அவர்களுக்கான ஒரு மொழி முழுமையான ஒரு இயற்கையான மொழியாகத்தான் இந்த சைன் லாங்குவேஜஸ் வந்து காணப்படுகின்றது. அதனை கொண்டாடக்கூடிய ஒரு நாள் தான் இன்றைய தினம், செப்டம்பர் மாதம் 23rd என்பதையும் இங்கு சொல்லிக் கொள்கின்றோம். நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் இப்பொழுது காலை 9:31.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: Ajax Nissan and Infiniti Savings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicksும் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infiniti QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 oil changes இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 437-477-7960 437-477-7960. எப்ப பார்த்தாலும் பேக் யார்ட்ல புல்லு வெட்டுறேன் கிளீன் பண்றேன்னு நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக் யார்ட்ல ஒரு புது வீடு கட்டினா மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
2: என்ன கதை இது? பேக் யார்ட்ல இப்படி வீடு கட்டுறது?
1: உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல. இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக் யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே ஃபைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்துக்கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
2: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்ஷ்மி ஹோம்ஸ் போன் நம்பர் சொல்லுங்க.
1: 416-788-2426 416-788-2426

0: அனைத்துலக தமிழர் பேரவை ஏற்பாட்டில் உலகத் தமிழ் ஆய்வு மாநாடு 2026. செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும். உலகெங்கிலும் உள்ள அறிஞர்கள், ஆய்வாளர்கள், கல்வியலாளர்கள், தொழில்துறை மற்றும் சமூக தலைவர்களை ஒன்றிணைத்து தமிழ் மொழி பண்பாடு, மரபு, ஆய்வு, புத்தாக்கம் மற்றும் செய்யறிவு யுகத்தின் புதிய வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்யும் பன்னாட்டு மாநாடு அக்டோபர் 15 காலை 10 ஆரம்ப நிகழ்வுடன் சென்டானியல் காலேஜ் இவெண்ட் சென்டரில் 3 மாநாடு இடம்பெறுவதோடு அக்டோபர் 17 மாலை 6 முதல் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியுடன் கலை இரவு. ஆரம்ப நிகழ்வுக்கு அனுமதி இலவசம். 3 மாநாட்டுக்கு கலை இரவுடன் சேர்த்து $50 கட்டணம். மேலதிக விவரங்களுக்கு globaltamilconference.org என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.
1: டொரண்டு மீனாட்சி அம்மன் ஆலயம் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் தேவஸ்தானம் இப்பொழுது புதிய முகவரிக்கு இடம் மாறியுள்ளது. புதிய முகவரி இலக்கம் 328 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 25, மிரோஃபீல்ட் அண்ட் பாஸ்மோர் சந்திப்பு. வழக்கமான பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. கும்பாபிஷேகம் பற்றிய திகதி மற்றும் ஏனைய விவரங்கள் விரைவில் அறிய தரப்படும். 416-535-6560.
2: நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
3: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
2: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
3: Mortgage Solutions, கிருபா தனபாலசிங்கம், 416-298-2777. MortgageSolutions.ca.
4: இன்றும் இசையுடன்
5: இஸ்ட் எஃப்எம் உங்களுடன்
4: 102.7.

நேற்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலை 9:43 ஆகியிருக்கின்றது. கடற்கரைக்கு ஒரு சிறுவன் செல்கின்றான். அவன் கடற்கரை மணலை கையில் எடுக்கின்றான். அந்த மணலை அவன் கைக்குள் இறுக்கமாக பிடிக்க நினைக்கின்றான். எனவே கைகளை இறுக்கி மடக்கிக் கொள்ளுகின்றான். இந்த மண் என்னுடையது, அதை கீழே விடக்கூடாது என்று சொல்லி அவன் உறுதியாக நினைக்கின்றான். ஆனால் அவன் எதிர்பார்த்ததுக்கு மாறாக கைகளை இறுக்கமாக மூட மூட மணலோ கை விரல்களுக்கு இடையில் நழுவி கீழே விழுந்து கொண்டே இருக்கின்றது. அவன் கோபப்படுகின்றான். மீண்டும் கடற்கரை மண்ணை அள்ளி இறுக்கமாக கைகளுக்குள் அடக்கிக் கொண்டு விரல்களை இறுக்குகின்றான். இன்னும் அதிகமான மணல்தான் கைகளிலிருந்து வெளியேறுகின்றது. அருகில் இருந்த வயதான ஒருவர் அந்த சிறுவனை பார்த்து சொல்லுகின்றார், உனது கையை கொஞ்சம் தளர்த்திப்பார் என்று சொல்லி சொன்னபோது சிறுவனும் அப்படியே செய்கின்ற போது அந்த மணல் அவனது உள்ளங்கையில் தங்குகின்றது. சிறுவன் இப்போது கேட்கின்றான், இறுக்கமாக பிடித்தால் ஏன் அந்த மண் போய்விடுகின்றது என்று சொல்லி. அந்த முதியவர் சிரிக்கின்றாராம், சில விடயங்களை காப்பாற்ற வேண்டும் என்ற ஆசையில் நாங்களே அவற்றை நழுவ விடுகின்றோம். வாழ்க்கையிலும் நாம் இதைத்தான் செய்கின்றோம். பழைய நினைவுகளை விடமாட்டோம், முறிந்த உறவுகளை நாங்கள் விடமாட்டோம், பழைய கோபத்தை விடப்போவதில்லை. நம்மை காயப்படுத்திய வார்த்தைகளை எப்போதும் மனதுக்குள் இறுக பூட்டி வைக்கின்றோம். கடந்த கால தவறுகளை நாங்கள் விடப்போவதில்லை. மற்றவர்கள் நம்மை பற்றி நினைத்தார்கள் என்பதையும் நாங்கள் விடப்போவதே இல்லை. பழைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதைத்தான் எப்போதும் பிடித்து கொண்டே இருக்கின்றோம். அதுக்கு பிறகு ஏன் எங்களது மனம் இவ்வளவு கனமாக இருக்கின்றது என்று சொல்லி கோபப்படுகின்றோம். எல்லாவற்றையும் எப்போதும் நாங்கள் எங்களோடு வாழ்க்கை பயணத்தில் எடுத்து செல்ல தேவையில்லை. ஒரு பயணி வந்து மலையேறுகின்றாராம். அவர் மலையேறுகின்ற போது அந்த பயணத்திற்கு தேவைப்படுமே என்று சொல்லி ஒரு பெரிய பையையும் கூட சுமந்து செல்லுகின்றாராம். அதில் அந்த பயணத்திற்கு தேவையான பொருட்களும் இருக்கின்றன. அதே நேரம் தேவையில்லாத பொருட்களும் அந்த பைக்குள் நிறைந்திருக்கின்றன. ஒவ்வொரு அடியும் அந்த பயணிக்கு சிரமமாகின்றது. ஒரு கட்டத்தில் அவன் புரிந்து கொள்ளுகின்றான், இந்த மலைப்பாதை என்னை சோர்வடைய செய்யவில்லை. நாம் சுமக்கக்கூடிய தேவையில்லாத இந்த இடைதான் என்னை சோர்வடைய செய்கின்றது என்பதை அவன் புரிந்து கொள்ளுகின்றான். சில நேரங்களில் வாழ்க்கையில் நாங்கள் முன்னேறி செல்வதற்கு அதிக சக்தி தேவையில்லை, குறைந்த சுமையே போதுமானது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். எனவே தேவையில்லாத விடயங்களை நாங்கள் கண்டிப்பாக மனதிலிருந்தோ அல்லது எங்களது வாழ்க்கையிலிருந்தோ அகற்றுதல் என்பது ஒரு விரைவான முன்னேற்றகரமான பயணத்தை செய்வதற்கான வாய்ப்பை எங்களுக்கு நிச்சயமாக வழங்கும். ஒரு சில விடயங்களை சற்று தளர்வோடு நாங்கள் அணுகுகின்ற போதுதான் அதுவும் கூட எங்களோடு சேர்ந்து பயணிக்கக்கூடியதாக இருக்கும். அது மனிதர்களாக இருக்கலாம் அல்லது பொருட்களாக இருக்கலாம், எங்களது சுற்றுச்சூழல் சூழ்நிலைகளாக இருக்கலாம். அதிக இறுக்கத்தோடு நாங்கள் ஒவ்வொன்றையும் அணுகுகின்ற போது அது முழுவதுமே எங்களை விட்டு நழுவி செல்லக்கூடிய வாய்ப்பை தான் அங்கு நாங்கள் உருவாக்கி விடுகின்றோம். கொஞ்சம் தளர்வோடு நாங்கள் தேவையில்லாத சுமைகளை நீக்கி எங்களது வாழ்க்கையை எடுத்து செல்வோமாக இருந்தால் இலகுவான ஒரு முன்னேற்றகரமான பயணமாகவும் கூட அந்த பயணம் அமைந்துவிடும் என்பதைத்தான் இந்த அழகான காலை பொழுதின் சிந்தனையாகவும் சொல்லிக் கொள்ளலாம். 9:47 ஆகியிருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் காலை ஒலிபரப்பில் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
2: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
1: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
2: Scarborough Convention Center, Brighton Convention Center, எப்பவுமே ஒரு படி மேல.
3: உள்ளம் கொள்ளை கொள்ளும் சாரி கலெக்ஷன்ஸின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்துள்ளது. 324 கொப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ்பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். 324 கொப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் 6 yards, 416-970-2408, 416-970-2408.
4: Formula Honda வில் இந்த வியாழன், வெள்ளி மற்றும் சனிக்கிழமை மாபெரும் பிரைவேட் சேல் இவெண்ட். 2026 மாடல்களின் பிரம்மாண்ட கிளியர் அவுட் சேல். குவாலிஃபைட் Honda owners எக்ஸ்க்ளூசிவாக Honda CRV களை 0.49% ரேட்டில் லீஸ் செய்யும் வாய்ப்பு. மேலும் பல பிராண்ட் நியூ Honda வாகனங்கள் மற்றும் டெமோ வாகனங்கள் ஸ்பெஷல் ஆஃபர்ஸில் கிடைக்க உள்ளன. செப்டம்பர் 24, 25, 26 வியாழன், வெள்ளி, சனி Formula Honda வழங்கும் மாபெரும் பிரைவேட் சேல் இவெண்ட். அழையுங்கள் ராஜா தர்மலிங்கம், 6478334998.
5: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி விகிதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை CIBC-க்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோட்கேஜ் அட்வைசர், 416-821-0462, 416-821-0462. சம் கண்டிஷன் அப்ளை.
6: MJS Gold House
7: பல்லின மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் வென்றது. MJS
6: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பண பரிமாற்ற சேவை போன்றவற்றுக்கு
7: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில். MJS 416-299-1630.
6: MJS Gold House,
7: மின்னிடம் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MGS வண்ணத்தில் கோலமிடுங்கள். 7 நாட்களும் எல்லையில்லா உற்சாகம். 102.7 East FM.

நிரம்பிப்பொழுது காலை 10 மணியாக இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் காலை ஒலிபரப்பில் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-8241212 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு அழைக்கலாம். ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com என்ற இமெயில் முகவரியின் ஊடாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூப்பில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. எரிபொருள் விலை இன்றைக்கு வந்து 3% குறைந்திருந்தது. ஆனால் நாளைக்கு 3% விலை உயர்வு ஏற்படும் என்பதை பொது சொல்லியிருக்கிறார்கள். எனவே இன்றைக்கே நீங்கள் எரிபொருளை நிரப்பிக்கொள்வது நல்லது. நாளைக்கு செப்டம்பர் 24 இன்றிலும் பார்க்க 3% உயர்ந்திருக்கின்ற விலையில் தான் நீங்கள் எரிபொருளை பெற முடியும். 14 இப்போதைய வெப்பநிலை 13°C நாங்கள் உணர்கின்றோம். சூரிய வெளிச்சம் அதிகம் இருக்கின்ற ஒரு காலை பொழுதாகவும் இந்த வேலை நீடிக்கின்றது. இதே நிலைமைகள் தான் இன்று தொடரும். பிரதானமாக வெயிலோடு தான் நாங்கள் பகல் பொழுதை தொடர்ந்து அனுபவிக்க இருக்கின்றோம். 18 வெப்பநிலை உயர்ந்திருக்குமாம். 20 நாங்கள் பிற்பகல் வேளையில் உணரக்கூடியதாக இப்போதைய எதிர்வுக்குறைகள் தரப்படுகின்றன. இரவு பொழுதில் 11-9°C நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கும். எனவே இப்போதைய இரவு பொழுதுகள் இந்த இலையுதிர் காலத்தின் ஆரம்பத்திலேயே குளிர்மையான இரவுகளாக மாறியிருக்கின்றன. 7:13 இன்று சூரியன் அஸ்தமிக்கும் என்பது தொடர்பான தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் ஒரு 2 முக்கியமான இடங்களுக்கு இடையிலான ஒப்பீட்டை காலநிலை வல்லுநர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த மனிடோபாவில் இருக்கக்கூடிய சர்ச்சில் அந்த பகுதிக்கும் டோனோவுக்கும் இடைப்பட்ட இந்த வெப்பநிலை வேறுபாடு என்பது இப்போது குறைவாக இருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். வழக்கமாக கனடாவில் குளிராக இருக்கக்கூடிய ஒரு சில இடங்களிலும் பார்க்க டோனோவில் இருக்கக்கூடிய நிலைமை வந்து இப்போது சற்று குளிரானதாக இருக்கின்றது. நேற்றைய நாள் இன்னும் கொஞ்சம் அதிகமான குளிரோடு தான் நாங்கள் அந்த பகல் பொழுதை எதிர்கொண்டிருந்தோம். ஆனால் இன்றைக்கு அதிலிருந்து முன்னேற்றம் என்று சொன்னாலும் இன்னமும் கூட வெப்பநிலை அதன் வழக்கமான அந்த நிலைமைக்கு மீளவில்லை என்பதைத்தான் இங்கு சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். ஆன்டாரியோவின் பல இடங்களிலும் இந்த நிலைமைகள் தான் இன்றைக்கும் நீடிக்கின்றது. மல்டிபிள் சதர்ன் கனேடியன் கம்யூனிட்டிஸ் வந்து புதன்கிழமையில் சற்று குளிரான நிலையை சந்திக்கின்ற இந்த நாளில், அதாவது புதன்கிழமை இன்றைய தினத்தில், கனடாவின் நார்தர்ன் லொக்கேஷன் ஆன் த பிரேரிஸ் வந்து எங்களிலும் பார்க்க சற்று அதிகமான வார்ம டெம்பரேச்சர்ஸை எதிர்கொள்ளுகின்றது என்பதைத்தான் இங்கு சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இங்கு வந்திருக்கக்கூடிய ஒரு ஹை ப்ரெஷர் ரிச் அதுதான் இந்த வாரத்தில் தொடர்ந்து நீடிக்கக்கூடிய இந்த ஒரு மெல்லிய குளிருக்கான வாய்ப்பை உருவாக்கி இருக்கின்றது என்பதைத்தான் இங்கு தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சர்ச்சில் மணிடோபாவில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இன்றைக்கு அங்கும் கூட ஒரு 18°C வரை தான் வெப்பநிலை உயர்கின்றது. அதே மாதிரி தான் இங்கு டோனோவிலும் கூட 18°C கூடிய உணர்லையாக உணர்ந்து கொள்ள போகின்றோம். எனவே வழக்கமாக வெப்பமாக இருக்கக்கூடிய பிரதேசங்கள் இன்றைக்கும் கூட கனடாவின் குளிரான பகுதிகளில் இருக்கின்ற வெப்பநிலையை ஒத்ததாகவோ அல்லது அதிலும் பார்க்க குறைவானதாகவோ தான் இப்போது வெப்பநிலையை எதிர்கொள்ளுகின்றன என்பது தொடர்பான ஒரு சில ஒப்பீடுகள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த மாதிரியாகத்தான் இந்த வாரத்தின் நிலைமைகள் நீடிக்கும். வெள்ளிக்கிழமை வரைக்குமே மெல்லிய குளிருடன் கூடிய பொழுதுகள் இருக்கும். அதன் பின்பு வார இறுதியை தாண்டி பயணிக்கின்ற போது ஃபால் சீசன் ஆரம்பித்திருந்தாலும் கூட வெப்பநிலை ஒரு 20 தாண்டிய நிலைமையில் உயரக்கூடிய சாத்தியங்களை நாங்கள் சந்திக்கின்றோம் என்பது தொடர்பான தகவல்களையும் கூட இங்கு காலநிலை தொடர்பாக வெளியிடுகின்றார்கள். நாளைக்கு வியாழக்கிழமை என்று சொல்லி பார்த்தால் சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கின்ற பகல் பொழுதை எதிர்பார்க்கலாம். 18 தான் வெப்பநிலை, 19 மட்டுமே கூடிய உணர்நிலையாக நாளைக்கும் நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கும். இரவு பொழுதிலெல்லாம் ஒரு சிங்கிள் டிஜிட்டில் உணர்நிலையை தான் நாங்கள் எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும். எனவே குளிர்மையான இரவாக நாளைய இரவும் கூட இருக்கும். வெள்ளிக்கிழமை காலையிலும் அதே குளிர் நிலைமை நீடிக்கும் என்றால் 9 இருக்குமா ஒற்றை இலக்கத்தில். 7 நாங்கள் வெள்ளிக்கிழமை காலை வெளி உணரப்போகின்றோம். மதிய பொழுதில் தான் 19 வெப்பநிலை உயர்ந்து 19 உணரக்கூடியதாக இருக்கும். பிரதானமாக வெயிலோடு தான் வெள்ளிக்கிழமையின் பகல் பொழுது எதிர்வு கூறப்படுகின்றது. இப்போது தொடர்ந்து ஃபால் சீசனின் முதல் வார இறுதியை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் சனி ஞாயிற்றுக்கிழமைகள் இரண்டுமே சூரிய வெளிச்சம் நிறைந்தவையாக இருக்கும். முகில் இருந்தாலும் வெளிச்சத்தை நாங்கள் காணக்கூடிய சாத்தியங்களைத்தான் வருகின்ற வார இறுதி தரப்போகின்றது. சனிக்கிழமை 22 வெப்பநிலை உயர்ந்து 22 நாங்கள் உணர இருக்கின்றோம். ஞாயிற்றுக்கிழமை 21-22 உணர்நிலை உயர்வு இருக்கும். சூரிய வெளிச்சம் இருக்கின்ற நல்ல வெப்பநிலை உணர்நிலை இருக்கின்ற ஒரு வீக்கெண்டை நாங்கள் எதிர்பார்க்கலாம். திங்கட்கிழமை 21-22 உணரப்படும். பிரதானமாக வெயிலோடும் கூட பகல் வழி இருக்கும். செவ்வாய் அதே மாதிரி தான் 21-22 உணரப்போகின்றோம். வெயில் நிறைந்த ஒரு பகல் பொழுதையும் எதிர்பார்க்கலாம். 10:05 ஆகியிருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

புதன்கிழமை காலை இப்பொழுது நேரம் இப்பொழுது காலை 10:10 இருக்கின்றது. சரி, இன்றைய நாளின் மிக முக்கியமான விடயங்களை நாங்கள் இந்த பொழுதில் பார்க்க இருக்கின்றோம். ஐக்கிய நாடுகள் சபையின் ஜெனரல் அசம்பிளி வந்து நேற்றைய தினம் ஆரம்பமாகி இருக்கிறது. பல உலக தலைவர்கள் ஏற்கனவே நியூயார்க்கு சென்று இந்த ஜெனரல் அசம்பிளியில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் ஒரு சிலர் இப்போதும் பயணமாகி கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் நேற்றைய தினம் இரண்டாவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் உரையாற்றியிருந்தார். அவரது உரையில் அவரால் கூறப்பட்ட விடயங்கள் இன்று அதிகம் பேசப்படுவதை காண முடிகின்றது. நேற்றைக்கு வந்து ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் அவர் ஆற்றியிருக்கின்ற அந்த உரையில் ஈரானை முற்றிலுமாக அழிப்பதா அல்லது ஈரானுடன் ஒரு உடன்பாடு எட்டுவதா என்று ஒரு முடிவை எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருப்பதாக கூறியதைத் தொடர்ந்து புதிய தாக்குதல்கள் எதையும் நடத்த வேண்டாம் என்று சொல்லி ஈரானின் தலைமை வந்து அமெரிக்காவை எச்சரித்திருப்பதாக இன்றைக்கு இந்த செய்திகளை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் நேற்றைக்கு வந்து அமெரிக்க அதிபரினால் இந்த ஒரு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்ட நிலையிலும் அமெரிக்க தூதுக்குழுவினரோடு ஈரானிய தரப்பு நேற்றைக்கு அமெரிக்காவில் பேச்சுவார்த்தைகளையும் கூட நடத்தியிருக்கின்றமை தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அமெரிக்க அதிபரினால் அந்த அச்சுறுத்தல் வெளியிடப்பட்ட சில மணி நேரங்களுக்கு பிறகுதான் இந்த ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபையின் கூட்டங்களுக்கு இடையே மூத்த அமெரிக்க அதிகாரிகள் ஈரானிய அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தையை நடத்தியிருப்பதாகவும் கூட அந்த விவரங்களையும் நேற்றே வெளியிட்டிருந்தார்கள். யுஎஸ் பிரசிடென்ட் என்ன சொல்லியிருக்கின்றார் என்று சொல்லி பார்த்தால், இந்த பேச்சுக்கு பிறகு அமெரிக்காவின் விஷயட தூதுவர் ஸ்டீவ் விட்கோவ் மற்றும் ஜெரட் குஷ்னர் ஆகியோர் ஒரு சிறந்த சந்திப்பை ஈரானிய தூதுக்குழுவோடு செய்திருக்கின்றார்கள் என்று சொல்லி அமெரிக்க அதிபர் தெரிவித்திருக்கின்றார். எனவே இந்த பேச்சுவார்த்தை வந்து மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. காரணம் என்று சொன்னால், கடந்த ஜூன் மாதத்தின் இறுதி பகுதியில் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு நேரடியாக அமெரிக்காவும் ஈரானும் கலந்து கொள்ளுகின்ற ஒரு பேச்சுவார்த்தையாக நேற்றைய ஒரு பேச்சுவார்த்தை அமைந்திருக்கின்றது என்பதையும் கூட இங்கு சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். இந்த நிலையில் ஈரானுக்கான தெரிவுகள் ஒரு பெரிய ஒரு முன்னேற்றகரமான விடயமாக இருக்கலாம் அல்லது அழிவாக இருக்கலாம் என்று சொல்லித்தான் அமெரிக்க அதிபர் கூறியிருக்கின்ற நிலையில் இன்னமும் பேச்சுவார்த்தைகள் நடைபெற இருக்கின்றன. மேலதிகமாக நாங்கள் பேச இருக்கின்றோம் என்று சொல்லியும் ஒரு முக்கியமான தகவலை அவர் பகிர்ந்திருப்பதை இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. நேற்றைக்கு வந்து அவர் உரையாற்றிய போது உலகளாவிய எரிசக்தி நெருக்கடியை தூண்டி மத்திய கிழக்கு முழுவதுமே ஒரு பரந்த வன்முறையை தூண்டிய ஈரான் மோதல் தொடர்பாக ஒரு பெரிய முடிவை எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில்

இருப்பதாகவும் கூட அவர் அந்த தகவலை பகிர்ந்திருப்பதையும் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த நிலையில் நேற்று ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான அந்த பேச்சுக்கள் நடைபெற்றதை தொடர்ந்து நேற்றைக்கு வந்து உலக அளவில் இந்த ஆயில் பிரைசஸ் பெரிய அளவில் உயரவில்லை என்று சொல்லித்தான் இங்கு கூறப்பட்டிருக்கின்றது. மாற்றமில்லாமல் தான் அந்த எண்ணெய் விலைகள் நீடித்திருக்கின்றன. இன்றைக்கு காலை பொழுதில் ஏசியன் ட்ரேடிங் என்று சொல்லி பார்த்தால் அப்போது வந்து எண்ணெய் விலை எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் நீடித்தது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். இந்த பிரெண்ட் க்ரூடை பொறுத்தளவில் அது ஒரு பரல் ஒன்று 99.24 அமெரிக்கன் டாலர்ஸுக்கு இன்றைக்கு காலை பொழுதில் விற்கப்பட்டதாகவும் கூட சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரம் US ஆயில் பிரைசஸ் என்று சொல்லி பார்த்தால் அதுவும் சற்று சரிந்திருக்கின்றதாம். 0.3% சரிவை இன்றைக்கு சந்தித்திருக்கின்றது. ஒரு பரல் 90.22 அமெரிக்கன் டாலர்ஸுக்கு இன்று விற்பனையானது என்பது தொடர்பாகவும் கூட அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஈரானிய அதிபர் மஷவுட் பெசாஸ்கியன் வந்து ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் கலந்து கொள்வதற்காக நியூயார்க் சென்றிருந்த வேளையில்தான் அமெரிக்க அதிபர் இன்னும் ஒரு முக்கியமான தகவலையும் கூட பகிர்ந்திருக்கின்றார். ஈரானிய விமான நிறுவனங்கள் இயங்கக்கூடிய நாடுகளில் இருக்கின்ற விமான சேவை வழங்குநர்கள் மீது அமெரிக்கா வந்து தடைகளை விதிக்க இருக்கின்றது என்று சொல்லி கூட ஒரு அச்சுறுத்தலை அவர் வெளியிட்டிருப்பதையும் இங்கு ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த நிலையில் பல விடயங்கள் இப்போது பேசப்படுகின்றன என்பதைத்தான் இந்த பொழுதில் சொல்லிக் கொள்ளலாம். இந்த நடவடிக்கை வந்து ஈரானை வெளி உலகிலிருந்து இன்னமும் கூட துண்டிக்கும் என்று சொல்லியும் ஈரானிய விமான நிறுவனங்களை வரவேற்பதை நிறுத்த தயாராகி வருவதாக ஓமானும் ஈராக்கும் கூறியிருப்பதாகவும் கூட ஈரானின் சிவில் விமான போக்குவரத்து அமைப்பின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருப்பதையும் இப்போது காணக்கூடியதாக இருக்கின்றது. சரி, இன்றைக்கு இந்த ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் முக்கியமாக யார் யாரெல்லாம் உரையாற்றப் போகின்றார் என்று சொல்லி பார்த்தால் இன்றைக்கு வந்து ஈரானின் பிரசிடென்ட் மசூத் பெசாஸ்கியனும் கூட உரையாற்றப் போகின்றாராம். அது வந்து மிக மிக முக்கியமான ஒரு உரையாக இப்போது பெரிய எதிர்பார்ப்பை பெற்றிருக்கின்றது. அதே நேரம் அவரை தொடர்ந்து யுக்ரைனின் பிரசிடென்ட் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியும் கூட உரையாற்ற இருக்கின்றார் என்பதையும் கூட இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். அதே நேரம் அவர் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கிறார் சொன்னால் ரஷ்யா மற்றும் அமெரிக்காவுடன் ஒரு முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்கு யுக்ரைன் தயாராக இருக்கின்றது என்று சொல்லி அவர் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கின்ற நிலையில்தான் இன்றைக்கு ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் அவரது உரை இடம்பெற இருப்பதாகவும் இந்த தகவல்களை காண முடிகின்றது. இதை தாண்டி வெனிசுவேலா அதன் ஆக்டிங் பிரசிடென்ட் டெல்சி ரோட்ரிகஸும் கூட ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபையில் உரையாற்ற இருக்கின்றார். வெனிசுவேலாவின் பிரசிடென்ட் ஃபார்மர் பிரசிடென்ட் நிக்கோலஸ் மதுரோவை அமெரிக்கா வந்து சிறைப்பிடித்து 8 மாதங்களாக இருக்கின்ற நிலையில் முதல் தடவையாக இந்த ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் அதன் ஆக்டிங் பிரசிடென்ட் இன்றைக்கு உரையாற்றப் போகின்றார். இந்த நியூயார்க் இந்த ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை அந்த அசம்பிளி நடைபெறுகின்ற இடத்திலிருந்து ஒரு சில மைல்ஸ் தொலைவில் தானாம் புரூக்ளின் டிடென்ஷன் சென்டர் இருக்கின்றது. அங்குதான் இப்போது நிக்கோலஸ் மதுரோ வந்து சிறை வைக்கப்பட்டிருக்கின்றார் என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதை தாண்டி நேற்றைய தினம் இரவு வேளை ஆக்டிங் பிரசிடென்ட் வெனிசுவேலாவின் ஆக்டிங் பிரசிடென்ட் அமெரிக்க அதிபரை சந்தித்து பேச்சுவார்த்தைகளையும் கூட நடத்தியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. வெனிசுவேலாவில் அரசியல் சீர்திருத்தங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் என்று சொல்லியும் அமெரிக்கா அழுத்தம் கொடுத்து வருகின்ற நிலையில் அந்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பான தகவல்களும் கூட இப்போது வெளியிடப்படுகின்றன. 10:16 ஈஸ்ட் எஃப்எம்மின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: The station with the best music.
1: It's East FM.
2: It's East FM.
3: Feel the power. Feel the bass. 102.7 FM.
4: சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்துரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, த பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன் சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ. இப்போது ஃப்ரை குக் வேலைக்கு ஆட்கள் பணிக்கமர்த்தப்படுகின்றார்கள். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-535-2323.
5: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணிய கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர். எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டர் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. Toyota, Honda, Acura, Porsche ஆகியவற்றில் பணிபுரிந்த Lexus Certified ProTech and Hybrid Tech சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர், 2845 மார்க்கம் ரோட், ஸ்கார்போரோ.
6: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
4: ஃபோர்மியூலா ஹாண்டாவில் இந்த வியாழன், வெள்ளி மற்றும் சனிக்கிழமை மாபெரும் பிரைவேட் சேல் இவெண்ட். 2026 மாடல்களின் பிரம்மாண்ட கிளியர் அவுட் சேல். குவாலிஃபைட் ஹாண்டா ஓனர்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக ஹாண்டா CRV களை 0.49% ரேட்டில் லீஸ் செய்யும் வாய்ப்பு. மேலும் பல பிராண்ட் நியூ ஹாண்டா வாகனங்கள் மற்றும் டெமோ வாகனங்கள் ஸ்பெஷல் ஆஃபர்ஸில் கிடைக்க உள்ளன. September 24, 25, 26 வியாழன், வெள்ளி, சனி ஃபோர்மியூலா ஹாண்டா வழங்கும் மாபெரும் பிரைவேட் சேல் இவெண்ட். அழையுங்கள் ஷான் சர்வானந்தன்,
7: 416-724-1184. 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா, 6473025748, 6473025748, camsonics.com.
8: திசையெங்கும் கேட்கும் இசை.

நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேர்மைப்பொழுது காலை 10:30 ஆகி இருக்கின்றது. நாசா சேட்டலைட் ஒன்று நிலவில் ஒரு மிக புதிய பிரம்மாண்டமான பள்ளம் ஒன்றை இப்போது அடையாளப்படுத்தி இருக்கின்றமை தொடர்பான தகவல்கள் வெளியிடப்படுகின்றன. சந்திரனை சுற்றியும் கூட சேட்டலைட்ஸ் பலம் வருகின்றன. அந்த மாதிரி சந்திரனை சுற்றி வலம் வரக்கூடிய சேட்டலைட்ஸில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கின்ற படங்களில்தான் இந்த சோலர் சிஸ்டத்திலேயே புதிதாக உருவாகி இருக்கக்கூடிய மிக பெரிய ஒரு கிரேட்டர் ஒன்று அவதானிக்கப்படுகின்றது என்பது தொடர்பான தகவல்கள் தான் வெளியிடப்படுகின்றன. நாசாவின் லூனர் ரெக்கக்னைசன்ஸ் ஆர்பிட்டர் இந்த சேட்டலைட் வந்து ஒரு 17 வருடங்களாக நிலவை சுற்றி அவற்றை புகைப்படம் எடுத்து வருகின்றது. ஆனால் 2009 தான் அது ஏவப்பட்டிருந்தது. எல்லாரும் என்று சொல்லி சுருக்கமாக அழைப்பார்கள். அதுக்கு பிறகு அதன் பணி ஆரம்பமான அந்த காலத்தில் இருந்து குறைந்தது ஒரு புதிதாக உருவாகி இருக்கக்கூடிய 1000 பள்ளங்களை அது புகைப்படம் எடுத்து கொடுத்திருக்கின்றதா. எனவே இந்த மாதிரி அதன் பணி தொடர்கின்ற போதுதான் இப்போது ஒரு மிகப்பெரிய ஒரு பள்ளம் ஒன்றை இந்த எல்லாரோ வந்து இப்போது புகைப்படம் எடுத்து எங்களுக்கு காட்டியிருக்கின்றது என்பது தொடர்பான தகவல்கள் தான் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த லூனர் ரெக்கக்னைசன்ஸ் ஆர்பிட்டர் அது அனுப்பப்பட்டது, அதன் நோக்கமே இந்த நிலவின் மேற்பரப்பு தொடர்பாக ஹை ரெசல்யூஷன் இமேஜஸை எடுப்பதற்காகத்தான் என்பதைத்தான் நாசா ஏற்கனவே தெரிவித்திருக்கின்றது. எனவே இந்த நிலையில் கடந்த 17 ஆண்டுகளுக்கு மேலான அந்த காலப்பகுதியில் அந்த சேட்டலைட்ஸில் இருக்கக்கூடிய கேமராஸ் வந்து குறைந்தது 1000 புதிய கிரியேட்டர்ஸை நிலவின் மேற்பரப்பில் கண்டுபிடித்திருக்கின்றதாம். அவற்றில் ஒரு சில பள்ளங்கள் வந்து ஆர்டிஃபிஷியல் கிரியேட்டர்ஸ் என்று சொல்லி கூறியிருக்கிறார்கள். ஆர்டிஃபிஷியல் கிரியேட்டர்ஸ் எப்படி உருவாகின்றன என்று சொன்னால், மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஹார்ட்வேர் ஒன்று நிலவின் மேற்பரப்பை மோதுகின்ற போது உருவாகக்கூடிய பள்ளங்களைத்தான் ஆர்டிஃபிஷியல் கிரியேட்டர்ஸ் என்று சொல்லி அழைக்கின்றார்கள். ஏனையவை இயற்கையாக உருவாகக்கூடியவை என்று சொல்லி பார்த்தால், அவை ஏனைய பகுதிகளிலிருந்து வரக்கூடிய விண்கற்கள் அந்த நிலவின் மேற்பரப்போடு மோதுகின்ற போது உருவாகக்கூடியவையாகத்தான் வகைப்படுத்தப்படுகின்றன. இப்போது என்ன சொல்லுகின்றார்கள் என்று சொல்லி பார்த்தால், 2024 ஏப்ரல் 11 தொடக்கம் May 22 வரையிலான அந்த கால பகுதியில் ஒரு புதிய எரிமலை வாய் பள்ளத்தை கண்டுபிடித்திருப்பதாகத்தான் விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் இன்னும் பல விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அந்த தேதிகளுக்கு இடைப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இந்த எல்லாரோ என்று சொல்லி அழைக்கப்படக்கூடிய லூனர் ரெக்கக்னைசன்ஸ் ஆர்பிட்டர் நிலவின் ஏனைய பகுதிகளை படம் எடுத்துக் கொண்டிருந்த போது 3-6 கட்டடம் அளவிற்கு கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு பொருள் ஒன்று நிலவின் கிழக்கு விளிம்பிற்கு அருகில் மோதியதாக அந்த மோதல் தொடர்பான தகவல்களையும் நாசா வெளியிட்டிருக்கின்றது. அந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு விண்கல்லோ ஏதாவது ஒரு விண்வெளி பொருளோ நிலவின் அந்த மேற்பரப்பை மோதிய போதுதான் இந்தளவுக்கு பெரிய ஒரு பள்ளம் அங்கு உருவாகி இருக்கலாம் என்று சொல்லித்தான் நம்பப்படுகின்றது. அந்த மோதல் வந்து ஏற்கனவே இருந்திருக்கக்கூடிய சின்ன சின்ன பள்ளங்கள் பலவற்றை அழித்ததோடு மட்டுமல்லாமல் சுற்றியிருக்கக்கூடிய 350 மீட்டருக்கும் அதிகமான தூரத்திற்கு புதிதாக தோண்டப்பட்ட பொருட்களை கொண்டிருக்கின்ற ஒரு பிரம்மாண்டமான ஒரு பள்ளத்தை உருவாக்கி இருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். அதன் அகல நீளம் என்று சொல்லி பார்த்தால் 222 மீட்டர் அகலமும் 43 மீட்டர் ஆழமும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு புதிதாக செதுக்கப்பட்ட ஒரு கிரேட்டராக அது இருந்திருக்கின்றது என்று சொல்லித்தான் சொல்லியிருக்கிறார்கள். ஒப்பீடுகள் சொல்லப்படுகின்றன. நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையில் 2 கனேடியன் ஃபுட்பால் ஃபீல்ட்ஸ் எந்த அளவுக்கு பெரியதாக இருக்குமோ அந்த அளவுக்கு லென்த்தை அது கொண்டிருக்கின்றதாம். அதே நேரம் ஆழத்தை புரிந்து கொள்வதற்காக நாங்கள் வழக்கமாக இப்போது காலை அல்லது மதிய வேளையில் பார்க்கக்கூடிய எல்லோ ஸ்கூல் பஸ்ஸஸ் இருக்கின்றன, அவற்றை ஒன்றன் மீது ஒன்றாக ஒரு 4 ஸ்கூல் பஸ்ஸஸை ஒன்றின் மீது ஒன்றாக செங்குத்தாக அடுக்கினால் எந்த அளவுக்கு ஆழம் இருக்குமோ அந்த அளவுக்கு ஆழமானதாக அந்த பள்ளம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பான தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருக்கின்றன. இப்போது அதற்கு பெயர் வைத்திருக்கிறார்கள், மேக்கெட்சின் என்று சொல்லித்தான் அதற்கான பெயர் வெளியிடப்பட்டிருக்கின்றது. ஏன் இந்த பெயர் என்று சொல்லி பார்த்தால்,
இந்த பேர் வந்து ஒரு விஞ்ஞானியை நினைவுபடுத்துகின்றதாம். 1970களின் பிற்பகுதியில் லூனர் அண்ட் பிளானட்டரி இன்ஸ்டிடியூட் அதன் டிரெக்டராக அவர் பணி புரிந்திருக்கின்றார். டாம் மேட்கெச்சின் அவர் வந்து மிகப்பெரிய அளவிலே நிலவையும் சரி விண்வெளியையும் சரி ஆரம்ப காலகட்டத்தில் ஆராய்ந்தவர்களில் அவரும் ஒருவராக இருக்கின்றார். எனவே இந்த நிலையில்தான் நாசா வந்து அவரது அந்த சேவையை கௌரவித்து 1979 ஆண்டில் எக்ஸப்ஷனல் பப்ளிக் சர்வீஸ் மெடலை கொடுத்து கௌரவித்திருக்கின்றது. எனவே அவரது பெயரைத்தான் இந்த பள்ளத்துக்கு இப்போது வைத்திருக்கின்றார்கள் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரம் இந்த பள்ளம் உருவானது வந்து 2024 ஆண்டின் April 11 May 22 அதிகதிக்கு உட்பட்ட காலப்பகுதி என்று சொல்லி ஏற்கனவே சொல்லியிருக்கின்றார்கள். எனவே கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருடங்கள் அதை சரியாக விஞ்ஞானிகள் அடையாளப்படுத்த முடியவில்லை என்பதை தெரிவித்திருக்கின்றார்கள். பெரும்பாலும் நிழலால் சூழ்ந்திருக்கக்கூடிய பகுதிகள் அவற்றை அந்த நிலவை சுற்றி வரக்கூடிய அந்த சேட்டலைட்ஸ் தாண்டுகின்ற போது ஒரு சில சமயங்களில் அவற்றை தவறவிடுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரம் அனுப்பப்பட்டிருக்கின்ற அந்த படங்களில் இருந்தும் கூட அதனை வேறுபடுத்தி பார்க்க முடியவில்லை அல்லது அதனை கவனிக்காமல் விட்டிருக்கிறார்களாம். ஆனால் 2025 October 24 ரோபர்ட் வாக்னர் என்ற ஒரு இமேஜ் ப்ராசஸிங் ஸ்பெஷலிஸ்ட் இவர் வந்து பழைய படங்களையும் அதுக்கு பிறகு எடுக்கப்பட்ட புதிய படங்களையும் ஒப்பிட்டு பார்க்கின்ற போதுதான் அதில் ஒரு புதிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு பள்ளம் தென்படுகின்றது என்று சொல்லி அவர் கவனித்திருக்கின்றார். அதன் பின்புதான் அதனை ஆராய்ந்து பார்த்ததில் அப்படிப்பட்ட ஒரு புதிய கிரியேட்டர் ஒன்று அங்கு தோன்றியிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. இப்போதைக்கு இதுவரைக்கும் சோலர் சிஸ்டத்தில் மனிதர்கள் நாங்கள் அடையாளப்படுத்தியிருக்கக்கூடிய மிகப்பெரிய பள்ளமாகத்தான் இந்த மேக்கெச்சின் கிரியேட்டர் இப்போது சாதனை படைத்திருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். இதற்கு முன்பு இதுவரைக்கும் சாதனை படைத்திருக்கின்ற அந்த கிரியேட்டர் என்று சொல்லி பார்த்தால் அதுவும் நிலவில் தான் பூமியை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய நிலவின் பக்கத்தில் அது காணப்படுகின்றதாம். 2012 October 20 அளவில் அது உருவாகி இருக்கலாம் என்று சொல்லி கூறப்பட்டிருக்கின்றது. ஆனால் அந்த இதுவரைக்குமான சாதனையை நிலைநிறுத்தியிருக்கின்ற அந்த பள்ளத்திலும் பார்க்க ஒரு 3 மடங்கு பெரியதாகத்தான் இப்போதே இந்த மேக்கெச்சின் அந்த ஒரு கிரேட்டர் உருவாகி இருக்கின்றது என்பது தொடர்பாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் விஞ்ஞானிகள் என்ன சொல்கின்றார்கள் சொன்னால் இந்த மாதிரி மிக பிரம்மாண்டமான பள்ளங்கள் நிலவில் ஒவ்வொரு 132 ஒரு முறை தோன்றக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கின்றது என்பது தொடர்பாகவும் இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன என்பதைத்தான் இந்த பொழுதில் சொல்லிக்கொள்ளலாம். 10:37 ஈஸ்ட் எஃப்எம்மின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: favorite music. On your favorite station. 102.7. East FM. SHN Foundation ஏற்பாட்டில் உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் வழங்கும் ஸ்காப்ரோ வைத்தியசாலைகளுக்கான வருடாந்த நிதி சேகரிப்பு இணைந்து வழங்குவோர் கெனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம். ஒரு நாள் நீங்கள் நேசிக்கும் ஒருவருக்கு ஸ்காப்ரோ மருத்துவமனைகள் தேவைப்படலாம். அவர்கள் தகுதியான சிறப்பான சிகிச்சைகள் பெறுவதை உறுதி செய்வதற்கு நீங்கள் இன்றே உதவலாம். மேலதிக விவரங்களுக்கு www.shnfoundation.ca/தமிழ் என்ற இணைய தளத்தை பாருங்கள். அல்லது எதிர்வரும் செப்டம்பர் 25 மார்க்கமன் ஸ்டீல் சந்திப்பில் அமையவுள்ள SHN நிதி சேகரிப்பு நிலையத்தில் உங்கள் நன்கொடைகளை வழங்குங்கள். உங்களுக்கு அரசு அங்கீகாரம் பெற்ற பற்றுச்சீட்டுகள் வழங்கப்படும். இந்த நிதி சேகரிப்பின் மூலம் குறைந்தது $150,000 நிதியை திரட்ட நாம் முயற்சிக்கின்றோம்.
1: வாவ், அது எப்படி உங்கட ஃபேமிலில எல்லாரோட சுமையிலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
2: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன் பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, ஃபின்ச் வீதியில், மெக்காவினுக்கு மிடில் ஃபீல்டுக்கு இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
4: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
5: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
4: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
5: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
4: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில், மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
5: 416-293-7287
4: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 67, மார்க்கம்.
5: 416-461-6401.
6: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, இத்துடன் food handler certificate, smart surf மற்றும் PTC license, இவற்றுடன் city மற்றும் alcohol approval. இவை மட்டுமல்ல, Canadian citizenship and PR பெற வழிகாட்டுதல், Sri Lankan dual citizenship பெற உதவுதல். KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business
7: ஸ்காப்ரோவில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக நம்பிக்கையுடன் சேவையாற்றும் மார்னிங் சைட் நிசான் உங்களை அழைக்கின்றது. தேர்ந்தெடுக்கப்பட்ட மாடல்களுக்கு 0% இன்ட்ரெஸ்டுடன் ஃபைனான்சிங் மற்றும் $7,000 வரையான டிஸ்கவுண்ட் பெறும் அரிய வாய்ப்பு. புதிய நிசான் ரோக் ஹைபிரிடும் இப்போது கிடைக்கிறது. நியூ கிரெடிட் அல்லது பேட் கிரெடிட் உள்ளவர்களுக்கும் வாகனம் வாங்கும் வசதி. மார்னிங் சைட் நிசான், 898 மில்ன அவென்யூ, ஸ்காப்ரோ. அழையுங்கள் அஜிந்தன் அல்லது சங்கீதன். 416-284-9800.
8: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம், ஈஸ்ட் FM 102.7.

0: நேபாதி நான் பாதி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்கின்றோம். கலை 10:52.
1: நல்ல பாட்டு நாலு விஷயம்
2: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
3: ஃபார்மா காலேஜ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா ஆஃபர். PSW ப்ரோக்ராம்ஸின் வழக்கமான $8,090 கட்டணம் $4,999 மாத்திரமே. ஃபார்மசி அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், ஏர்லி சைல்ட்ஹுட் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், பிரெஞ்ச் மற்றும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் ப்ரோக்ராம்ஸ் ஒவ்வொன்றின் வழக்கமான $3,500 கட்டணம் $1,999 மாத்திரமே. இந்த விசேட சலுகைகள் செப்டம்பர் 30 வரை மட்டுமே. ஃபார்மா காலேஜ் டொரண்டோவில் மார்க்கம் அண்ட் ஃபின்ச் மற்றும் பிரம்டன் ஆகிய இரண்டு வளாகங்களில் சேர்க்கை நடைபெறுகின்றது.
4: சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 கடனை பெற்று தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட் கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க் உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908-5656, 416-908-5656.
3: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டரில் JK முதல் கிரேட் 12 வரையிலான மாணவர்களுக்கு புதிய கல்வியாண்டுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417. யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் பட்டதாரிகளால் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு, சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி உள்ளிட்ட பல பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வாரமும் வழங்கப்படும் பயிற்சி வினா கொத்துக்கள், மாதாந்தம் நடத்தப்படும் பயிற்சி பரீட்சைகள், ஹோம் ஒர்க் ஹெல்ப் என பல வசதிகளுடன் இன் பர்சன் மற்றும் ஆன்லைன் முறையில் வகுப்புகள் நடத்தப்படும். மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் இரா பிளாசாவில் இன் பர்சன் வகுப்புகள் நடைபெறுகின்றன. ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர், 416-726-4417.
5: என்ன யோசின?
6: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
5: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
7: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில். அம்மா நகை அடகுமாடம்.
8: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
2: நல்ல பாட்டு நாலு விஷயம் FM 102.7 East FM.ca.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் எப்போதுமே கேளுங்க. நேரம் காலை 11:01 ஈஸ்ட் எஃப்எம்மின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கின்ற புதன்கிழமை காலை வேளை ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-8241212 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் அழைக்க முடியும். ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com என்ற இமெயில் முகவரியின் ஊடாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ். எரிபொருள் விலை நாளைக்கு 3% அதிகரிக்கும் என்பதை எதிர்ப்பு கூறுகின்றார்கள். என்றிலும் பார்க்க 3% உயர்ந்த விலையில் நாளைக்கு எரிபொருளை பெறக்கூடியதாக இருக்கும். சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கின்றது. 16 வெப்பநிலை, 15 உணர்கின்றோம். வெளிச்சமான பகல் பொழுதுதான் இன்று தொடர்ந்திருக்கும். 18 வெப்பநிலை உயர்ந்து 20°C நாங்கள் உணர இருக்கின்றோம். இன்றைய தினம் கூடிய உணர்நிலையாக 11 இரவின் வெப்பநிலையாக இருந்தாலும் 9 மட்டுமே நாங்கள் உணரப்போகின்றோம் என்பதையும் இப்போதைய தகவல்கள் சொல்கின்றன. எனவே குளிர்மையான இரவு தான் இன்றைக்கும் வரப்போகின்றது. நாளைக்கு காலை மதியம் காலை பொழுதிலும் கூட மெல்லிய குளிர் நிலைமைகள் இருக்கும். அதுக்கு பிறகு சற்று வெப்பநிலை உயர்வு என்று போலத்தான் இருக்கும். நாளைய நாளின் வெப்பநிலை உயர்வும் கூட இன்றைக்கு பார்த்தால் 7:13 இரவு வேளை சூரியன் அஸ்தமிக்கும். வியாழக்கிழமை வெளிச்சமான பகல் பொழுதுதான் 18 வெப்பநிலை, 19 உணரப்போகின்றோம். வெள்ளிக்கிழமையும் கூட பிரதானமாக வெயில், 19 வெப்பநிலை உயர்ந்து 19 உணரக்கூடியதாக இருக்கும். வீக்கெண்ட் இந்த வார நாட்களிலும் பார்க்க சிறப்பான ஒரு வெப்பநிலை உயர்வுடன் கூடிய 2 தரப்போகின்றது. சூரிய வெளிச்சமும் இருக்கும். அதே நேரம் சனிக்கிழமை 22 வெப்பநிலை உடல்நிலையும் உயர்ந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை சூரிய வெளிச்சம் முகிலிணைந்திருக்கும். 21 வெப்பநிலை, 22 உணரப்போகின்றோம். அடுத்த திங்களும் கூட பிரதானமாக வெயில்தான். 21 வெப்பநிலை, 22 உடல்நிலை உயர்வு வந்து இப்போது எதிர்பார்க்கப்படுகின்றது. 11:03 இருக்கின்றது. இத்தாலியன் அத்தாரிட்டிஸ் வந்து அங்கு ஒரு அபார்ட்மெண்ட் ஒன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 3.2 மில்லியன் யூரோஸ், அமெரிக்கன் டாலர்ஸில் 3.6 மில்லியன் டாலர்ஸ் ஆக அந்த பெறுமதி சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த அளவுக்கு பெறுமதியிலான பணத்தை நேற்று முன்தினம் திங்கட்கிழமை தாங்கள் நேப்பிள்ஸில் கைப்பற்றியிருக்கின்றோம் என்று சொல்லி அந்த தகவலை அறிவித்திருக்கிறார்கள். இந்த ஒரு சோதனையை தொடர்ந்து 34 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் கூட அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்ல முடிகின்றது. இத்தாலியின் நேப்பிள்ஸில் தான் ஒரு திடீர் சோதனை ஒன்று நடத்தப்பட்டதாம். ஆன்டிமாஃபியா லோ என்போர்ஸ்மெண்ட் ஆஃபீஷியல்ஸ் தான் ஒரு சில தகவல்கள் கிடைத்ததன் அடிப்படையில் அந்த ஒரு அபார்ட்மெண்ட் ஒன்றை சோதனை செய்தபோது தான் இந்தளவு பெறுமதியிலான பணம் அங்கு கைப்பற்றப்பட்டதாம். அந்த பேங்க் நோட்ஸ் என்று சொல்லி பார்த்தால் அது ஒரு விதமான பொலித்தீன் மாதிரி இருக்கக்கூடிய செல்லோஃபோனினால் சுற்றப்பட்டு அது சுவர்கள் மற்றும் நிலம் ஆகியவற்றை இருக்கக்கூடிய அந்த டைல்ஸுக்கு கீழே ஹிடன் ட்ரோவர்ஸில் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது என்று சொல்லித்தான் சொல்லியிருக்கின்றார்கள். இந்த வோட்ரோப் க்ளோசெட்ஸிலும் கூட மறைக்கப்பட்ட அந்த ட்ரோவர்ஸ் எல்லாம் உருவாக்கப்பட்டு அதற்குள்ளெல்லாம் இந்த பணம் வந்து வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. அந்த நிலையில் தான் அது கண்டுபிடிக்கப்பட்டது என்பது தொடர்பான தகவல்கள், அது தொடர்பான படங்கள் எல்லாம் கூட வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் போலீசார் வந்து ஒரு 11 லக்ஸரி ராலெக்ஸ் வாட்சஸையும் கூட அதனோடு சேர்த்து கண்டுபிடித்திருக்கின்றார்களாம். ஒரு சில ஆயுதங்களும் கிடைத்திருக்கின்றன. அதே நேரம் ட்ரக் விற்பனை, போதைப்பொருள் விற்பனையில் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு சில உபகரணங்களையும் கூட தாங்கள் கண்டுபிடித்திருக்கின்றோம் என்று சொல்லி அந்த அதிகாரிகள் இப்போது தெரிவித்திருப்பதையும் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் பல மாதங்களாக நீடித்திருக்கின்ற ஒரு ரகசிய நடவடிக்கையின் ஒரு பகுதியாகத்தான் இந்த சோதனை நடத்தப்பட்டு இந்த அளவுக்கு பணம் மீட்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. சிறையில் அடைக்கப்பட்டிருந்த மாஃபியா கும்பல் அதன் உறுப்பினர்களோடு உறுப்பினர்களின் உறவினர்கள் அவர்களது அந்த செல்போன்ஸை ஒட்டுக்கிட்டதன் அடிப்படையில் இந்த தகவல்கள் கிடைத்தன. அதை வைத்துத்தான் நாங்கள் அங்கு சோதனையிட்டோம் என்பது தொடர்பான தகவல்களையும் கூட இத்தாலிய போலீசார் வெளியிட்டிருப்பதையும் இங்கு சொல்லிக் கொள்ளலாம். 11:05 நேற்று இன்று நாளையோடு நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள்.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7 லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங் 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync 416-788-2426.
1: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 289-275-8795. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 289-275-8795. You are in good hands with Allstate.
2: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன். 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில். எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், 905-667-7200.
3: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
4: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
3: Business vaithirpor matum business aarambipporukana business loan and business line of credit.
5: 10% down udan commercial mortgage.
3: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja. Commerce Ventures 416-457-0651.
5: 416-457-0651. Some conditions may apply.
1: VJ Productions விஜயா ஜுவல்லரியுடன் இணைந்து வழங்கும் விஜயா ஜுவல்லரியின் 2nd ஆண்டு வெற்றி கொண்டாட்டம் மாபெரும் இசை நிகழ்ச்சி. மக்கா லாய், ரஞ்சன், ஆலப்ராஜு, ராகு நம்பியா இவர்களுடன் மாலவிகா சுந்தர், வேல் முருகன், பூஜா வெங்கட் ஆகியோருடன் கெனேடிய இசைக்கலைஞர்கள் கலந்து சிறப்பிக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி அக்டோபர் 24 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாரகங்கள். மக்கா லாய் டிக்கெட்டுகளை விஜயா ஜுவல்லரியிலும் விஜய் ப்ரொடக்ஷன் .ca-யிலும் பெற்றுக்கொள்ளுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
6: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

நேற்று நாளை கேடு கொண்டிருக்கிறீர்கள். நேரம் இப்பொழுது காலை 11:18 ஆகியிருக்கிறது. இந்தோனேஷியாவில் இருக்கின்ற ஒரு தீவிரமான ஒரு நிலை தொடர்பான முக்கிய செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. பல வாரங்களாக இந்தோனேஷியாவில் தொடர்ந்து எரிந்து வரக்கூடிய அந்த காட்டு தீ வந்து இப்போது பலர் சுவாச நோயினால் பாதிக்கப்படுவதற்கு காரணமாக அமைந்திருப்பதாக அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. தொடர்ச்சியாகவே இந்தோனேஷியா வந்து இந்த வால்ஃபயரை எதிர்த்து போராடி வருகின்ற இந்த நிலையில்தான் அந்த நாட்டின் ஹெல்த் மினிஸ்ட்ரி என்ன சொல்கின்றது என்று சொன்னால், கடந்த ஆகஸ்ட் மாதம் தொடக்கம் குறைந்தது 175,000 பேர் இந்தோனேஷியாவில் ரெஸ்பிரேட்டரி இல்னஸின் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பது தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. 40,000-க்கும் அதிகமான கேசஸ் என்று சொல்லி பார்த்தால், சாதாரணமான இருமலிலிருந்து இந்த புரோங்காய்டிஸ் வரைக்கும் கூட சிவியரான பாதிப்புகளை எதிர்கொள்வதாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் நிமோனியா மாதிரியான சீரியஸ் கண்டிஷன்ஸும் கூட அவதானிக்கப்படுகின்றது என்பதை கூறியிருக்கின்றார்கள். அதிலும் குழந்தைகள் அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கின்ற நிலைமையை காணக்கூடியதாக இருக்கின்றது என்பது தொடர்பான தகவல்களையும் கூட இந்தோனேஷியாவின் ஹெல்த் மினிஸ்ட்ரி வெளியிட்டிருப்பதையும் இங்கு காண முடிகின்றது. காட்டுத்தீ இந்தோனேஷியாவின் பல பகுதிகளை தொடர்ந்து பாதித்து வருகின்றது. இந்தோனேஷியாவுக்கு அருகில் இருக்கக்கூடிய மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளிலும் இந்த காட்டுத்தீயினால் உருவாகி இருக்கக்கூடிய அந்த டாக்ஸிக் ஸ்மோக் வந்து பரவி இருக்கின்றது என்பது தொடர்பாக சொல்லியிருக்கிறார்கள். அதிலும் இந்தோனேஷியாவின் பல இடங்களிலும் ஏர் குவாலிட்டி வந்து அன்ஹெல்த்தி என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு அளவீடை எட்டியிருக்கின்றது என்பது தொடர்பான தகவல்களும் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் இந்த தொடர்ந்து பரவி வரக்கூடிய அந்த காட்டுத்தீயை எதிர்த்து போராடுவதற்கு இந்தோனேஷியா மற்றும் போர்னியோ, சுமாத்ரா போன்ற தீவுகளில் எரிகின்ற அந்த காட்டுத்தீயை கட்டுப்படுத்துவதற்கு வாட்டர் பம்பிங் அதனை செய்வதற்கு 54,000 வீரர்களை வந்து இந்தோனேஷியா அனுப்பியிருக்கின்றது. அதே நேரம் அதற்கு பயன்படுத்தக்கூடிய வகையில் 100,000+ விமானங்கள் மற்றும் வெவ்வேறு தீயணைப்பு வாகனங்களும் கூட பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட, அங்கு இருக்கக்கூடிய மிக பரந்த நிலப்பரப்பும் சவால் மிக்க சதுப்பு நில சூழல்களும் தீயை அணைப்பதை கடினமாக்குவதாகத்தான் இந்தோனேஷியாவின் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். வான்வழியிலிருந்து தரை வரை எல்லா சக்திகளும் தொடர்ந்து இயங்கிக் கொண்டுதான் இருக்கின்றன என்று சொல்லி இந்தோனேஷியாவின் கேபினட் செக்ரட்டரி கடந்த திங்கட்கிழமை தெரிவித்திருப்பதையும் கூட இங்கு நினைவுபடுத்தி இருக்கிறார்கள். தீயை அணைப்பதற்கும் தொடர்ந்து பரவி இருக்கக்கூடிய அந்த புகையின் தாக்கத்தை குறைப்பதற்கும் நாங்கள் பொதுமக்களை பாதுகாப்பதற்கும் அனைத்து முயற்சிகளையும் செய்து வருகின்றோம் என்று சொல்லி இந்தோனேஷியாவின் அரசாங்க அதிகாரிகள் தெரிவித்திருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ள முடிகின்றது. வழக்கமாகவே ஒவ்வொரு ஆண்டும் அங்கு நீடிக்கக்கூடிய அனுவல் ட்ரை சீசன் வந்து ஜூலையிலிருந்து அக்டோபர் வரை இருக்குமாம். எனவே இந்த காலப்பகுதியில் இந்தோனேஷியா காட்டுத்தீ பரவல் சம்பவங்களை சந்திக்கின்றது என்று சொன்னாலும், இந்த வருடம் உலகத்தை இப்போது இன்னும் கொஞ்சம் வெப்பத்துக்குள் தள்ளக்கூடிய இந்த காட்ஸில்லா எல்னினோ என்று சொல்லப்படக்கூடிய மிக மிக பலமான அந்த எல்னினோ வந்து அங்கு எக்ஸ்ட்ரீம்லி ட்ரை கண்டிஷன்ஸை உருவாக்குவதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இந்த மிக மிக அதிகமான வறண்ட நிலைமை மிக அதிகமான இடங்களில் தீப்பரவலுக்கான சாத்தியத்தை உருவாக்கி மிக பரந்துபட்ட புகை மூட்டத்தையும் கொடுத்திருக்கின்றது என்று சொல்லித்தான் அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லிக் கொள்ளலாம். இந்தோனேஷியாவில் இயங்கக்கூடிய இண்டிபெண்டன்ட் ஃபாரஸ்ட் மானிட்டரிங் பிளாட்ஃபார்மாக இருக்கக்கூடிய நுசான்டாரா அட்லஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அமைப்பு என்ன சொல்லுகின்றதுன்னு சொல்லி பார்த்தால், இன்றைக்கு புதன்கிழமை இந்நிலைமைகளை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். 734,000 ஹாட்ஸ்பாட்ஸை இந்தோனேஷியா நாடு முழுவதுமே நாங்கள் அடையாளப்படுத்துகின்றோம். தீப்பரவல் அபாயம் இருக்கக்கூடிய பகுதிகளாக அந்த பகுதிகள் வந்து காணப்படுகின்றன என்பதைத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். இதுவரைக்கும் இந்தோனேஷிய வரலாற்றில் மிக மோசமான காட்டுத்தீ பருவங்களை சந்தித்திருக்கின்ற 2019 அளவை விட இப்போது 30% அதிகமான ஒரு தீப்பரவல் அங்கு
நிகழ்கின்றது என்பது தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த ஆண்டின் ஜனவரி மாதம் தொடக்கம் குறைந்தது ஒரு 895,657 ஹெக்டேர்ஸ் ஆஃப் லேண்ட் முழுமையாகவே எரிந்தழிந்திருக்கின்றது என்பது தொடர்பாக சொல்லியிருக்கிறார்கள். பல இடங்களில் இருக்கக்கூடிய பாடசாலைகள் மூடப்படுகின்றன. அதே நேரம் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்படுகின்றவர்களின் எண்ணிக்கையும் கூட இந்தோனேஷியா முழுவதுமே உயர்ந்திருக்கின்றமை தொடர்பான தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லிக் கொள்ளலாம். மனிதர்களை மட்டுமல்லாமல் இந்த டாக்ஸிக் ஸ்மோக் வந்து பல்வேறுபட்ட காட்டு விலங்குகளையும் பாதித்திருக்கின்றது. இந்த போனியோ தீவுகள் மற்றும் சுமாத்ரா போன்ற பகுதிகளை பூர்வீகமாக கொண்டிருக்கக்கூடிய கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் ஒராங்குட்டான்ஸும் கூட மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. கடந்த மாதம் இந்தோனேஷியாவில் இருக்கின்ற வைல்ட் லைஃப் ஃபவுண்டேஷன் ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் ஒன்றை பகிர்ந்திருந்தது. அதில் இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய காலிமண்டன் என்று சொல்லப்படுகின்ற பகுதியில் இருக்கக்கூடிய பாம் ஆயில் பிளான்டேஷனுக்கு அருகில் ஒரு உராங்குட்டான் ஒன்று நிலத்தில் துடித்து கொண்டிருக்கின்றமை தொடர்பான வீடியோவாக அது வெளியிடப்பட்டிருந்தது. அதை ஒரு ஃபார்மர் வந்து கண்டிருந்தாராம். உடனடியாக அதற்கான அவசர சிகிச்சைகள் கொடுக்கப்பட்டாலும் அதுக்கு பிறகு உயிரிழந்திருந்தது என்பது தொடர்பான தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த மாதிரி மிக மிக அருகி வரக்கூடிய ஆபத்தில் இருக்கின்ற அந்த உராங்குட்டான்ஸ் போன்ற குரங்குகள், வெவ்வேறு காட்டில் வாழக்கூடிய விலங்குகளும் கூட நச்சு புகை மூட்டத்தின் காரணமாக அதிகம் பாதிக்கப்படுகின்றன என்று சொல்லியும் அந்த தகவல்கள் வெளியிடப்படுகின்றன. இன்றைய நாளில் 11:24 ஈஸ்ட் எஃப்எம் நேற்று இன்று நாளையோடு இணைந்திருக்கிறீர்கள்.

0: station with the
1: best
0: music.
2: It's East FM.
3: It's East FM.
4: Feel the power. Feel the bass. 102.7 FM.
5: Amode Tamile Aragiya Moliye Enadoyire.
6: அனைத்துலக தமிழர் பேரவை ஏற்பாட்டில் உலகத் தமிழ் ஆய்வு மாநாடு 2026. செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும். உலகெங்கிலும் உள்ள அறிஞர்கள், ஆய்வாளர்கள், கல்வியலாளர்கள், தொழில்துறை மற்றும் சமூக தலைவர்களை ஒன்றிணைத்து தமிழ் மொழி, பண்பாடு, மரபு, ஆய்வு, புத்தாக்கம் மற்றும் செய்யறிவு யுகத்தின் புதிய வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்யும் பன்னாட்டு மாநாடு அக்டோபர் 15 தேதி காலை 10 ஆரம்ப நிகழ்வுடன் சென்டானியல் காலேஜ் இவெண்ட் சென்டரில் 3 மாநாடு இடம்பெறுவதோடு அக்டோபர் 17 மாலை 6 முதல் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியுடன் கலை இரவு. ஆரம்ப நிகழ்வுக்கு அனுமதி இலவசம். 3 மாநாட்டுக்கு கலை இரவுடன் சேர்த்து $50 கட்டணம். மேலதிக விவரங்களுக்கு globaltamilconference.org என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.
7: Ajax Mitsubishi-யில் இப்போது த செப்டம்பர் சேல் டு ரிமெம்பர், நோ சார்ஜ் 10 அல்லது 160,000 கிலோமீட்டர் எக்ஸ்டெண்டட் கம்ப்ரஹென்சிவ் கோல்ட் வாரண்டி. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் நோ சார்ஜ் ஸ்னோ டயர், ஸ்டீல் ரிம்ஸ் அண்ட் TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் ரேட் ரிடக்ஷனை பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல, 2026 அவுட்லேண்டர் மைல் ஹைபிரிட்களுக்கு 0% ஃபைனான்ஸ் ரேட். Ajax Mitsubishi-யில் த செப்டம்பர் சேல் டு ரிமெம்பர். தமிழில் பேச அகமது தம் 437-860-7002.
8: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவோடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
6: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மாக்கமன் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மாக்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881.
9: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி,
10: அது சரி.
9: உங்களுக்கு Audi 2026 A3 கார்
10: என்னது,
9: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
11: விஜயா ஜுவல்லரியின் 2 கொண்டாட்டம் அக்டோபர் 24 தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2 கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599.
12: ஜனிஷான், உங்கள் மோட்கேஜை RBC, CIBC, BMO, TD போன்ற பிரதான வங்கி ஒன்றின் மூலம் பெற 35 பேங்கிங் அனுபவம் கொண்டவர். இது மட்டுமல்ல, ரீஃபைனான்சிங், பிரைவேட் செகண்ட் மோட்கேஜ், கமர்ஷியல் மோட்கேஜ் எதுவானாலும் உங்களுக்கு உதவுகிறார். பேங்கில் மோட்கேஜ் மறக்கப்பட்டதா, ரஷ் க்ளோசிங் தேவையா, வீடு பவர் ஆஃப் சேல் நிலையில் உள்ளதா, அழையுங்கள். ஜனிஷான் மேனேஜிங் பார்ட்னர், மிலேனியல் மோட்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங், 6478910742, 6478910742.
13: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் .ca.

மதியம் திரைப்பட பாடல் கேட்டிருக்கின்றோம். 11:38 இருக்கின்றது. இன்றைக்கு இரவு நாளைக்கு அதிகாலை வரைக்கும் அழகான வானியல் நிகழ்வுகளுக்கான வாய்ப்புகள் இருப்பதை நாசாவும் சொல்லியிருக்கின்றது. அதே நேரம் என்ஓஏயும் கூட அதன் ஸ்பேஸ் வெதர் ப்ரடிக்ஷன் சென்டர் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கையில் இந்த தகவல்களை பகிர்ந்திருக்கின்றது. என்ன நடக்கப் போகின்றது என்று சொல்லி பார்த்தால், அழகான அரோரா டிஸ்பிளேஸை தான் நாங்கள் காண முடியும் என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். அதிலும் கனடாவின் பல பகுதிகளிலும் தெரியக்கூடிய வகையிலும் கூட அது இருக்கும் என்பதை இங்கு கூறியிருக்கின்றார்கள். சூரியனை நோக்கி செய்யப்பட்ட அவதானிப்புகளின் அடிப்படையிலே பார்த்தால், சோலர் கொரோனா என்று சொல்லப்படக்கூடிய அந்த சூரிய மேற்பரப்பில், அந்த ஒளிவட்டமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு மேற்பரப்பில், சோலர் கொரோனாவில் இரண்டு பெரிய கேப்ஸை தாங்கள் அடையாளப்படுத்தியிருக்கின்றோம் என்பதை விஞ்ஞானிகள் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இந்த பெரிய இடைவெளிகளின் ஊடாக, அந்த கொரோனல் ஹோல்ஸின் ஊடாக மிக அதிகமான அளவில் அந்த ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வந்து அந்த சூரிய குடும்பத்தில் வெளிப்புறமாக தள்ளப்படுகின்றது. அதாவது ஸ்பேஸில் அவை தள்ளப்படுகின்றன. சோலர் சயின்டிஸ்ட் வந்து அதனை கொரோனல் ஹோல் ஹை ஸ்பீட் ஸ்ட்ரீம்ஸ் என்று சொல்லி அழைப்பார்கள். இதன் காரணமாக அது அந்த விண்வெளிக்குள்ளே பயணிக்கின்ற போது அதிவேக நீரோட்டங்கள் இந்த சோலர் விண்டோடு ஒப்பிட்டு பார்க்கையில் சற்று குறைவான வகுத்தோடு செல்லும் என்று சொன்னாலும், அவற்றினாலும் கூட மிக அதிகமான அளவிலே பூமியில் இந்த அரோரா டிஸ்பிளேயை உருவாக்க முடியும் என்று சொல்லித்தான் கூறியிருக்கின்றார்கள். எனவே இந்த நிலையில்தான் அந்த நீரோட்டம் வந்து பூமியை கடந்து செல்லுகின்ற போது எங்களுக்கு அது துருவ ஒளிகளை தூண்டும் என்று சொல்லித்தான் இப்போது இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. என்ன டைம் என்று சொல்லியும் கூட அது தொடர்பாக பல விடயங்களை பகிர்ந்திருக்கின்றார்கள். இன்னோயின் ஸ்பேஸ் வெதர் ப்ரடிக்ஷன் சென்டர் என்ன சொல்லுகின்றதுன்னு சொல்லி பார்த்தால், இப்போதைக்கு தாங்கள் ஒரு ஜீவன் என்று சொல்லி அளவிடப்படக்கூடிய மைனர் ஜியோமேக்னெட்டிக் ஸ்டோமை தான் எதிர்பார்க்கின்றோம் என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். புதன்கிழமை இரவு 11 பிறகு அந்த ரோரா ஆக்டிவிட்டி தொடங்கலாம் என்று சொல்லியும் தாங்கள் நம்புவதாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். வியாழக்கிழமை காலை வேளை 5 வரைக்குமே அது நீடிக்கக்கூடிய சாத்தியங்கள் இருக்கின்றன என்பது தொடர்பாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் கனடாவின் ஈஸ்டர்ன் ஹாஃப் ஆஃப் த கண்ட்ரியில் அதிகம் அது தென்படக்கூடிய சாத்தியம் இருக்கின்றதா. அதே நேரம் லாப்ரடோர், நொதோன் குபேக் அண்ட் நொதர்ன் ஒன்டாரியோ போன்ற இடங்களிலும் அதனை காண முடியும். ஆனால் இந்த சென்ட்ரல் பிரைரிஸ் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கான மிக அதிகமான வாய்ப்புகள் இருப்பதையும் கூட அந்த விஞ்ஞானிகள் இப்போது சொல்லியிருக்கின்றார்கள் என்பதைத்தான் இந்த பொழுதில் பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் இன்னும் ஒரு விடயத்தையும் இங்கு இணைக்கின்றார்கள். இந்த ஈகோனக்ஸ் கிராக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நிகழ்வு, அதுவும் கூட இப்போது இருப்பதன் காரணமாக நாங்கள் இந்த முறை வரக்கூடிய இந்த அரோரா டிஸ்பிளேயை இன்னமும் தெளிவாக காண முடியும் என்பதுதான் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. அதன் விளக்கங்களை நாங்கள் கொஞ்சம் பார்த்து முடிச்சனால், எங்களது பூமியும் சரி சூரியனும் சரி அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனித்துவமான மேக்னெட்டிக் ஃபீல்டை கொண்டிருக்கின்றன. சூரியனின் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து சோலர் ஆக்டிவிட்டிக்கான வாய்ப்பை வழங்குகின்றது. அதாவது சோலர் ஃப்ளையர்ஸ், கொரோனல் மாஸ் இஜெக்ஷன்ஸ் போன்றவை அல்லது சோலர் வின் போன்றவை உருவாகுவதற்கான காரணத்தை சூரியனின் மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் வழங்குகின்றது. அதே நேரம் பூமியில் இருக்கக்கூடிய அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து சோலர் ஸ்டோம்ஸ் அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணுகின்றது. அதிலும் குறிப்பாக இந்த சோலர் விண்ட் அதன் அந்த ஒரு வீசுதலுக்கேற்ப வகையில் தான் கனடா மாதிரியான நாடுகளில் துருவ பகுதிகளை அண்மித்திருக்கக்கூடிய அந்த நாடுகளின் வானங்களில் அரோரா போரியாலிஸ் என்று சொல்லி அழைக்கப்படக்கூடிய அந்த ஒரு கலர் டிஸ்பிளேயை தோற்றுவிக்கின்றது. நொதர்ன் லைட்ஸ் என்று சொல்லியும் கூட அழைப்பார்கள். அதே நேரம் எங்களது பூமி வந்து கொஞ்சம் சாய்வாகத்தான் இருக்கின்றது. எனவே இந்த நிலையில் பூமியின் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து சூரியனின் மேக்னெட்டிக் ஃபீல்டோடு ஒரு அலைன்மெண்டில் இல்லை என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அந்த சூரிய காற்று ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் வலிமையாக இந்த ஒரு மிஸ் அலைன்மெண்டின் காரணமாக சற்று இங்கே குறைகின்ற போது அதிக பிரகாசத்தோடு அந்த அரோரா டிஸ்பிளேஸை நாங்கள் காண முடியாது. ஆனால் இந்த ஈகோனெக்ஸ் நடக்கக்கூடிய அந்த காலப்பகுதி, இப்போது ஃபால் ஈகோனெக்ஸ் தான் நேற்றைக்கு 8:04 நடந்திருக்கின்றது. அதே மாதிரி ஸ்பிரிங் அண்ட் ஃபால் ஈகோனெக்ஸஸ் நடக்கக்கூடிய அந்த காலப்பகுதியில் ஒரு வருடத்தின் ஏனைய நாட்களோடு ஒப்பிட்டு பார்க்கையில் சூரியன் மற்றும் எமது பூமி வந்து அவற்றின் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் தொடர்பாக கிட்டத்தட்ட ஒரு அலைன்மெண்டில் இருக்குமாம். எனவே இந்த காலத்தில் வரக்கூடிய அந்த அரோரா டிஸ்பிளேஸ் வந்து இன்னும் அதிகமான பிரகாசத்தோடு தென்படக்கூடிய சாத்தியம் இருக்கின்றது. இதைத்தான்
ஈகோனக்ஸ் கிராக்ஸ் என்று சொல்லி அழைப்பார்கள். அதை வந்து ஒரு ரசல் மேக்ஃபெரோன் எஃபெக்ட் என்று சொல்லியும் கூட விஞ்ஞானிகள் அழைக்கின்றார்கள். எனவே இந்த நிலையில்தான் நேற்றைக்கு ஃபோல் ஈகோனெக்ஸை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். அதுக்கு பிறகு வரப்போகின்ற இந்த அரோரா டிஸ்பிளே இன்னும் பிரகாசமாக இருப்பதற்கான சாத்தியம் தென்படுகின்றது என்பதை இங்கு சொல்லிக் கொள்கின்றோம். 11:43 நிமிடம்

நேற்று இன்று நாளையோடு இணைந்திருக்கிறீர்கள். 11:47 நிமிடம் ஆகியிருக்கின்றது. சரி, இந்த வேளையில் முக்கியமான இன்னமும் ஒரு விடயம் என்று சொல்லி பார்த்தால், US, டென்மார்க் மற்றும் கிரீன்லாந்து ஆகியவை இணைந்து இப்போது ஒரு புதிய ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டிருக்கின்றன. இதுவரைக்குமே அமெரிக்க அதிபர் வந்து டென்மார்க்கை கையகப்படுத்த வேண்டும் என்பது தொடர்பான பல கருத்துக்களை தொடர்ந்து பகிர்ந்து வந்திருக்கின்றார். அதே நேரம் பணம் கொடுத்து டென்மார்க்கை வாங்குவதற்கு தான் தயாராக இருக்கின்றேன் என்று சொல்லியும் அவர் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். அதுக்கு பிறகு படைபலத்தை பயன்படுத்தி டென்மார்க்கை அவர் கைப்பற்றுவாரா என்பது தொடர்பான ஒரு அச்சுறுத்தலும் கூட நீடித்திருந்தது. ஆனால் ஏனைய நாடுகளின் தலைவர்களோடு அவர் செய்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறுபட்ட ஒப்பந்தங்களின் அடிப்படையில் இப்போது ஒரு புதிய ஒப்பந்தம் ஒன்றை உருவாக்கியிருக்கின்றார் என்பது தொடர்பாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. வேர்ல்ட்ஸ் பிகஸ்ட் ஐலண்டாகத்தான் இந்த டென்மார்க் காணப்படுகின்றது, ஆர்டிக் பகுதியில் என்பதை சொல்லலாம். எங்களது நோத்போலுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு தீவு, கிங்டம் ஆஃப் டென்மார்க். அதற்கு சொந்தமான ஒரு தீவாக இருந்தாலும் கூட தனது சொந்த விடயங்களில் தனித்து முடிவுகளை எடுக்கக்கூடிய அரசியல் அதிகாரம் அந்த நாட்டுக்கு ஏற்கனவே இருக்கின்றது, ஒரு சில விடயங்களை தவிர என்பதைத்தான் இங்கு ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலையில்தான் இப்போது அந்த தீவினை கையகப்படுத்தக்கூடிய அந்த முயற்சியில் அல்லது அதனை கொஞ்சம் தளர்த்தி தான் இப்போது ஒரு புதிய ஒப்பந்தம் ஒன்றை அமெரிக்க அதிபர் உருவாக்கி இருக்கின்றார். டென்மார்க், அமெரிக்கா மற்றும் கிரீன்லாந்து ஆகியவை கையெழுத்திட்டிருக்கின்றன. அதில் எட்டப்பட்டிருக்கின்ற புதிய ஒப்பந்தங்களின் ஒரு சில முக்கியமான தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருக்கின்றன. 1951 டென்மார்க் மற்றும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற ஒரு ஒப்பந்தத்தில் ஒரு சில மாற்றங்களை செய்துதான் இந்த ஒப்பந்தம் வந்து புதிதாக கையெழுத்திடப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இந்த சைனிங் செரிமனி நடைபெறுவதற்கு முன்பு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொன்னார்னு சொன்னால், கிரீன்லாண்டில் பொருத்தமான இடங்களில் ஒரு பெரிய இராணுவ இருப்பை உருவாக்கும் செயல்முறையை நாங்கள் உடனடியாக தொடங்குவோம் என்று சொல்லியும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த புதிய ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே பார்த்தால் 2 மிலிட்டரி பேசஸை புதிதாக கிரீன்லாண்டில் அமைக்கக்கூடிய வகையிலும் கூட ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கின்றது. அது ஒரு புதிய டிஃபென்ஸ் டீலாகத்தான் பார்க்கப்படுகின்றது. கிரீன்லாண்டில் இருக்கக்கூடிய நாசா சுவக் என்று சொல்லப்படக்கூடிய பகுதியிலும், மெட்ஸ்டேவிக் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பகுதியிலும் மேலதிகமான டிஃபென்ஸ் ஏரியா ஒதுக்கப்பட்டு அங்குதான் 2 மிலிட்டரி பேசஸ் அமைக்கப்படும் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். இந்த பகுதிகள் இரண்டுமே கிரீன்லாண்டின் தெற்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய இடங்கள் என்பது தொடர்பாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த ஒரு புதிய ஒப்பந்தத்தை உருவாக்கியதற்கு பிறகு டென்மார்க்கும் சரி கிரீன்லாண்டும் சரி ஒரு சில தகவல்களை மகிழ்ச்சியோடு பகிர்ந்திருப்பதையும் கூட காணக்கூடியதாக இருக்கின்றது. டென்மார்க், மன்னிக்கவும், கிரீன்லாண்ட் என்ன சொல்கின்றது என்று சொன்னால், இந்த ஒப்பந்தம் வந்து எங்களை பற்றியது மட்டுமல்ல, நாங்கள் உருவாக்கியிருக்கின்ற ஒரு ஒப்பந்தமும் கூட என்று சொல்லித்தான் அந்த கிரீன்லாண்டின் தலைவர் தெரிவித்திருப்பதாகவும் கூட அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் UK பிரைம் மினிஸ்டர், பிரெஞ்சு பிரசிடென்ட் இமானுவல் மேக்ரோன் மற்றும் இன்னும் பல நாடுகளின் தலைவர்களும் கூட இந்த ஒப்பந்தம் உருவாக்கப்பட்டிருக்கின்றமை இந்த ஆர்டிக் பகுதியில் பாதுகாப்பை பலப்படுத்தும் என்பது தொடர்பான மகிழ்ச்சியையும் கூட வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதையும் கூறிக்கொண்டு நேற்று இன்று நாளை நாங்களும் நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றோம். 16 வழியில் இப்போதைய வெப்பநிலை 15 உணர்கின்றோம். இன்னமும் வெப்பநிலை உயர்ந்து 18 இருக்கும். கூடிய வெப்பநிலை 20°C கூடிய உணர்நிலையாக இன்று உணரப்படும். இரவில் 11:09 நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்து சூரிய வெளிச்சம் இருக்கக்கூடிய பகல் பொழுதை நாங்கள் எதிர்பார்க்கலாம். 7:13 தான் சூரியன் இன்றைக்கு அஸ்தமிக்கும். எரிபொருள் விலை நாளைக்கு உயர்கின்றது. 3% விலை உயர்வு ஏற்படும் என்று சொல்லித்தான் அந்த அறிவிப்பும் கூட வெளியிடப்பட்டிருக்கின்றது என்பதையும் கூறிக்கொள்கின்றோம். இதுவரை நேரமும் புதன்கிழமை காலை பொழுதில் நேற்று இன்று நாளையோடு இணைந்திருந்த நேர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. மிக மகிழ்ச்சியாக இன்றைய நாள் உங்களுக்கு தொடர்ந்தமேட்டும் என்ற வாழ்த்துக்களோடு இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் பதிமிதா. நன்றி, வணக்கம். நேர்களை மீண்டும் சந்திக்கலாம்.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஓட்டோ ஹோம் ஸ்டூடண்ட் ரெண்டல் வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 6472682710 6472682710.
2: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipil, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough. 416-649-6388 416-649-6388.
3: சயோன் டாக்ஸ் வழங்கும் புகழ்பெற்ற வருடாந்த வகுப்புகள், இன்கம் டாக்ஸ் மற்றும் புக் கீப்பிங் வகுப்புகள் செவ்வாய் வியாழன் ஆகிய நாட்களில் மாலை 6 மணி முதல் 8 மணி வரையும் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். புக் கீப்பிங் வகுப்புகள் கிளவுட் பேஸ்ட் சாப்ட்வேரை பயன்படுத்தி பயிற்றுவிக்கப்படுகின்றன. சயோன் டாக்ஸ், 2010 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 11, ஸ்காபரோ. தொடர்புகளுக்கு ஸ்ரீ கண்ணுதுரை, 4164383350. சயோன் டாக்ஸ் .ca.
1: Raman Home Comfort in Linux, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum மற்றும் Tankless Water Heaters விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் Raman Home Comfort இப்போது Hamilton, Niagara Falls, Peterborough, Kingston, Beaverton உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். Raman Home Comfort, Markham & Steel சந்திப்பில், Yellow Building, 416-332-2989 416-332-2989. Some conditions may apply.
4: Wagons Legal Services. உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ், 416-473-8472. வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ்.

0: இன்றைய நாளில் அறிய வேண்டியவை முதல் அறிய விடயங்கள் வரை, இனிய பாடல்கள் முதல் இன்றி அமையாத செய்திகள் வரை, ஈஸ்ட் எஃப்எம் வாட்ஸ்அப் டொரண்டோ திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை வாட்ஸ்அப் டொரண்டோ.
1: நேர்களின் வரைக்கும் இனிய மதிய வணக்கம். மீண்டும் ஒரு நிதான மதிய வேளையில் ஈஸ்ட் எஃப்எம் காற்றலியூடாக உங்கள் அனைவருடன் இணைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று செப்டம்பர் மாதம் 23 2026 ஆண்டின் புதன்கிழமையின் ஒலிபரப்பில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இன்றைக்கும் வளமை போன்றே நீங்கள் 3 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம்மில் கேட்க இருப்பது வாட்ஸ்அப் ட்ரோன். தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருக்கப் போகும் நான் நீரஜா. இனிமையான மதிய வணக்கம் நேர்களே. இன்றைக்கும் ட்ரோனோக்குள்ள வெளியில் எல்லாம் என்னெல்லாம் நடைபெறுது, நடைபெற இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லா விடயங்களையும் நாங்களும் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். நீங்களும் எங்களுடைய இணைந்திருக்க 102.7 இருக்கின்றது. அதே போன்று ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதனுடைய நிகழ்ச்சிகளை கேட்டு மாறலாம். ஆப் ஸ்டோர்ஸ், அதே போன்று ஈஸ்ட் எஃப்எம் .ca அங்கே செல்வதன் மூலம் இலகுவாக நீங்கள் ஆப்பினை டவுன்லோட் பண்ணிக்கொள்ள முடியும். அதே போன்று நேரடியாகவும் நிகழ்ச்சிகளை கேட்டு மாறலாம் உலகத்தின் எந்த பாகத்தில் இருந்தும். அதேபோன்று பிரதி மாதம் தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழுடாகவும் யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உடாகவும் நீங்கள் பார்த்து மகிழலாம். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 அதேபோன்று மின்னஞ்சலும் இருக்கின்றது ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com. வெளியே வந்து நாங்கள் வானிலையை பார்க்கலாம், என்ன மாதிரி வெதர் எங்களுக்கு இயற்கை இன்றைக்கு தந்திருக்கிறா அப்படின்னு சொல்லி பார்த்தால், இப்போது 17 இருக்கின்றது என்று அதிகுடிய வெப்பநிலை 18 இருக்கப் போகின்றது. ஒரு 2 மணி அளவில் இந்த அதிகுடிய வெப்பநிலையை நாங்கள் பெற இருக்கின்றோம். அதேபோன்று வெளிச்சம் நிறைந்த பொழுதுகளாகவும் இருக்கப் போகின்றன இன்றைக்கு நாளைக்கு, அதேபோன்று தொடர்ந்து வருகின்ற நாட்கள் கூட. நாங்கள் சொன்ன மாதிரி நாளைக்கு வரைக்கும் தான் இந்த 20 கீழான ஒரு வெப்பநிலை, 20 அண்மித்த வெப்பநிலை என்று கூட சொல்லலாம். அதற்கு பின்னர் வெள்ளிக்கிழமையிலிருந்து 20 மேலான வெப்பநிலையை நாங்கள் வருகின்ற வியாழன் வரைக்கும் பெற இருக்கின்றோம். சரி, அந்த விடயத்தோடு நாங்கள் எரிபொருள் விலையை பார்த்தோம்னு சொன்னால், நீட்டிலிருந்து இன்றைக்கு வந்து ஒரு 3% குறைச்சி தந்தாங்க. சரி, இப்போ வந்து என்ன செய்ய போகிறாங்கன்னு சொன்னால், இன்றைய நள்ளிரவுக்கு பின்னர் மீளவும் அந்த 3% உயர்த்தியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் கூறப்பட்டிருக்கிறது. இன்றைய நள்ளிரவுக்கு பின்னர் 3% உயர்வடையே இருக்கின்றது. 12:03 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

பன்னிரண்டு மணி 8 நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். அந்த எலெக்ஷன்ஸ் வந்தாலே அது தொடர்பான கருத்து கணிப்பாட்டம் அல்லது அது தொடர்பான பல விடயங்கள் அடிக்கடி ஞாபகப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கும். அதே போன்றுதான் சிட்டியும் ஞாபகப்படுத்தி இருக்கின்றது. நீங்கள் யாராவது நேரடியாக செல்லவில்லை எலெக்ஷன் டேக்கு, அதே வழியிலே தபால் மூலம் நீங்கள் வாக்களிக்க விரும்புகிறீங்கன்னு சொன்னால், உங்களுக்கான ரிக்வெஸ்ட்டை வந்து நீங்கள் செய்து கொள்வதற்கான நாள் நாளைக்கு வரைக்கும் இருக்கின்றது. நாளை மாலை 4:30 முன்னர் டொரண்டோ

சார், இந்த வேலையிலே பார்க்கலாம். சில தொண்டு நிறுவனங்களுக்கு இந்த டொனேஷன் என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். என்னென்னு சொன்னால், அரசாங்கங்களிடமிருந்து கிடைக்கின்ற அந்த கொடுக்கப்படுகின்ற ஃபண்ட்ஸ் என்பது மட்டும் அதற்கு போதாமல் இருக்கும். ஆனால் அவர்களுக்கு கிடைக்கின்ற அந்த டொனேஷன்ஸ், மக்களினால் கொடுக்கப்படுகின்ற அந்த அன்பளிப்புகள் போன்றவை மிகவும் முக்கியமானவை. அதனால் ஏராளமான அபிவிருத்திகளை அவங்க செய்து கொள்ள முடியும் என்பதும் தெரிந்த ஒரு விஷயம். சரி, இந்த நேரத்தில் வந்து த பிரின்சஸ் மார்கரெட் கேன்சர் ஃபவுண்டேஷன் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், தங்களுக்கு ஒரு பெயர் குறிப்பிடாத ஒரு டோனர் வந்து 100 மில்லியன் டாலர்ஸை வந்து கிஃப்ட் பண்ணியிருக்கின்றார் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றது. ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக இது கூறப்பட்டிருக்கிறது. நேற்று இது தொடர்பாக அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த செய்தி வந்திருக்கின்றது. தங்களுக்கு தான் ஒரு பெயர் சொல்ல விரும்பாத ஒரு நன்கொடையாளர் ஒருத்தர் வந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு 100 மில்லியன் டாலர்ஸை வந்து அன்பளிப்பாக வழங்கியிருக்கின்றார். ஏன் என்று சொன்னால், இந்த கேன்சருக்கும் தனக்கும் ஒரு தனிப்பட்ட தொடர்பு இருக்கின்றது அப்படி என்று சொல்லி, ஆகவே அதை மற்றவர்களுக்கு பயன்பெறுகின்ற வகையிலே அவங்க பல்வேறு அபிவிருத்திகளை செய்து கொள்வதற்கு, அது மாத்திரமல்ல இந்த நன்றி கடன் மாதிரியும் கூட அந்த தொகையை வந்து தான் செலுத்துகின்றேன் அப்படின்னு சொல்லித்தான் அவர் பெயர் குறிப்பிடாமல் இதை செய்திருக்கின்றார் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கின்றது. அத்தோடு இந்த இப்படி இவர் கொடுத்த அந்த நன்கொடை வந்து ஏனையவர்களையும் இவ்வாறு கொடுப்பதற்கு தூண்டும் அப்படின்னு சொல்லியும் நாங்கள் நம்புகின்றோம் அப்படின்னு அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இது தொடர்பான பல்வேறுபட்ட விடயங்களை வந்து தாங்கள் முன்னெடுத்து செல்வதற்கு இது பெரியோர் உதவியாக இருக்கும். அதே போன்று ஏராளமான இந்த வைத்தியசாலைகளில் இப்படியான சிகிச்சைகளுக்கு தங்கியிருப்பவர்களுக்கு பல நன்மைகளை புரிவதற்கும் இது ஏதுவாக அமையும் அப்படின்னு சொல்லியும் இந்த வைத்தியசாலை அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். 12:11 வாட்ஸ்அப் ட்ரெண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலைட் Community Legal Services, 289-242-5450.
2: Wow! அது எப்படி உங்களோட ஃபேமிலியில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்களோட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: Sandus Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandus Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanical Middlefield, Ikumidayal. Ingu Mattume Dr. Pavithra Nandishwarar Survey Valangukirar. 416-299-1020.
5: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர். எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டார் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. Toyota, Honda, Acura, Porsche ஆகியவற்றில் பணிபுரிந்த Lexus Certified ProTech and Hybrid Tech Suren Sendinathan நிர்வாகத்தில் Valvoline Express Care, 2845 Markham Road, Scarborough.
6: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421. 416-626-8421.
7: திசையெங்கும் கேட்கும் இசை.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
1: 12:24 இஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரெண்டோ ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். நேற்றைய நாள் ஒரு டிபேட் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. ட்ரெண்டோ ரீஜன் இந்த டிபேட்டினை வந்து செய்திருந்தது. என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், மேயரல் எலெக்ஷனில் வந்து போட்டியிடுகின்ற முக்கியமான மூன்று போட்டியாளர்களிடையே இந்த விவாதம் ஒன்று நடைபெற்றிருந்தது. இதில் வந்து ட்ரோனோ ரீஜன் போர்ட் தான் இதை செய்திருந்தது. அதாவது ட்ரோனோ ரீஜன் போர்ட் ஆஃப் ட்ரேட், அந்த டிபேட் தான் இடம்பெற்றிருந்தது. ஏற்கனவே ஃபுட் பேங்க் வந்து நிகழ்த்தியிருந்ததும் தெரிந்த ஒரு விஷயம். இது வந்து இந்த வணிகங்களுக்கான ஒரு போர்டு வந்து இதை செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. சரி, இந்த நேரத்தில் வந்து வாக்குறுதிகளும் சில கொடுக்கப்பட்டிருந்தன. இதில் வந்து பிராட்ஃபோர்ட் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார் என்று சொன்னால், ஹோம் ஓனர்ஸ் அதே போன்ற பிஸ்னஸஸ் போன்றவற்றுக்கு உடனடியாக தான் ஒரு ரிலீஃபை கொடுப்பதற்காக இந்த டாக்ஸை வந்து ஃப்ரீஸ் பண்ண இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி அவர் கூறியிருந்தார். இதில் வந்து ஒலிவியா சாவ் அவர்கள் சொல்லியிருக்கிறார் என்னென்றால், இது வந்து உண்மையில் அது பல பாதிப்புகளை கொண்டு வரும். அப்படி வந்து இந்த டாக்ஸை வந்து ஃப்ரீஸ் பண்ணுவது பல சேவை முடக்கங்களை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி அவர் கூறியிருந்தமையும் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பல விடயங்கள் இது தொடர்பாக கூறப்பட்டிருக்கிறன. அவற்றை நாங்கள் அங்கங்கே பார்க்க இருக்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம்மோடு. சரி, அதுக்கிடையில் வந்து ஒரு புக் வந்து உடனடியாக மீளப்பெறப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதை யாராவது வாங்கி வைத்திருந்தீங்கன்னு சொன்னால் உடனடியாக பயன்படுத்துவதை நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். புக்குக்கு என்னப்பா வந்தேன்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். இது வந்து குட்டீஸுக்கான புக். சின்னாக்கள் சிலர் இருப்பாங்க, இந்த உணவை தவிர எல்லாத்தையும் தூக்கி வாயில் வைக்கிறத பழக்கமும் இருக்கும். அல்லது குட்டி சாமான் ஏதாவது கண்டா சாப்பாட்டு சாமான கேண்டியாக இருக்கும் கொண்டு வச்சுருவாங்களோ தெரியல. சரி, இந்த நேரத்தில் தான் இது தொடர்பான ஒரு விடயம் கூறப்பட்டிருக்கிறேன்னு சொன்னால், கிட்ஸுக்கான வந்து ஒரு புக். இது வந்து ஐஸ் பை ஃப்ளை அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு புக்காக இருக்கின்றது. இந்த புக்கிலே கலரக்கூடிய சின்ன பார்ட்ஸ் இருக்கின்றதாம். அவை அதனால தான் இது சாக்கிங் ஹசார்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த புக்கு வந்து பொது மீள் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த புக்கு யாராவது வாங்கியிருந்தீங்கன்னா உடனடியாக பயன்படுத்துவதை நிறுத்திக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி ஹெல்த் கனடா கூறியிருக்கின்றது. ஆனால் அதிர்ஷ்டவசமாக இதுவரைக்கும் எந்த பாதிப்புகளும் தெரிவிக்கப்படவில்லை என்றும் கூறப்பட்டிருக்கிறது. ஐஸ் பை ஃப்ளை அப்படின்னு சொல்லி ஒரு புக். இதில் முன்பக்கத்தில் வந்து ஒரு டேர்ட்டில் இருக்கிற மாதிரி ஒன்று இருக்குமா, பின்பக்கத்தில் வந்து ஒரு ஈ ஒன்று ஃப்ளை ஒன்று, ரெண்டு உருண்டு கண்ணும் ரெண்டு காது மிச்சம் மாதிரி இருக்குமா, அந்த காதில் இருக்கிற இறக்கைகள்லாம் கலண்டு வார மாதிரி இருக்கிறதாம். ஆகவே தான் அதை வந்து ரிமூவ் பண்ண ஈஸியாக கலண்டு வரக்கூடியதாக இருக்கிறதால அது ஆபத்தானது. குட்டீஸ் வாயில் வச்சிருவாங்கன்னு சொல்லி மீள் அளிக்கப்பட்டிருக்கின்றது. 12:26.

0: ஐக்கிய நாடுகள் சபை அமர்வுகளில் இடம்பெறும் பெருங்கடல் கண்காணிப்பு ஒத்துழைப்பு நிகழ்வொன்றினை கனடிய பிரதமர் மாகாணியும் ஐரோப்பிய ஒன்றிய தலைவரும் இணைந்து நடத்துகின்றமை கவனம் பெற்றுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் முதல் இணை அங்கத்தவராக கனடா சேர்ந்து கொள்ளும் ஆர்வத்தினை அதன் தலைவர் வெளியிட்டிருந்த நிலையில் இந்த நிகழ்வு இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. டொரண்டோவின் அடுத்த நகர முதல்வராக தாம் தெரிவானால் சொத்து வரி அதிகரிப்பை நிறுத்தி வைக்க உள்ளதாக வேட்பாளரும் மாநகர சபை உறுப்பினருமான பிராட் பிராட்ஃபோர்ட் நேற்றைய விவாதத்தில் வாக்குறுதி வழங்கியுள்ளார். மாறுபுறத்தில் பணவீக்கத்திற்கேற்ப சொத்து வரி அதிகரிப்பு அவசியமானது என தெரிவித்துள்ள வேட்பாளரும் தற்போதைய நகர முதல்வருமான ஒலிவியா சாவ் வரி அதிகரிப்பினை நிறுத்தி வைப்பது பழைய மோசமான காலத்திற்கு டொரண்டோவை பின்தள்ளும் என எச்சரித்துள்ளார். தமிழ்நாட்டில் பாரிய சர்ச்சையாக உருவெடுத்துள்ள தொழிலதிபர் வீரமணி சிறார் பாலியல் துஷ்பிரயோக வழக்கை கடந்த திமுக ஆட்சியில் மூடுவதற்கு வலியுறுத்தியது யாரென்று அமைச்சர் ராஜ்மோகன் கேள்வி எழுப்பியுள்ளார். வீடியோ ஆதாரங்கள் தெளிவாக இல்லாததால் வழக்கை தொடர முடியவில்லை என முன்னாள் திமுக அமைச்சர் ரகுபதி கூறியுள்ளதை அவர் கண்டித்துள்ளார். அதேவேளை இந்த சிறார் துஷ்பிரயோக வழக்கின் எல்லைகளை விரிவுபடுத்த வேண்டுமென பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையில் இடம்பெற்ற பாரிய விமான கொள்வனவு ஊழல் தொடர்பில் கைது செய்யப்பட்ட பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சவின் பிணை கோரிக்கையினை நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. பிணை கோரிக்கையினை பரிசீலிக்கும் சாத்தியங்களே இல்லை என தெரிவித்துள்ள நீதவான் தொடர்ந்தும் 30 திகதி வரையில் நாமல் ராஜபக்சவை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டுள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: music on your favorite station. 102.7. It's East FM.
1: In the bottom, real estate market update. Vazhanguvathu Swapna Chari. For all your real estate needs, call Swapna at 416-888-888.
2: எல்லா லிஸ்னர்ஸ்க்கும் வணக்கம். இப்போ ஆன்டாரியோல வந்து லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் போர்டில் புது ரூல்ஸ் வரப்போகுது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இன்னைக்கு நம்ம அதுதான் பார்க்க போகிறோம். அப்படி வந்து நீங்கள் ஒரு டெனன்ட்டுக்கு N4 நோட்டீஸ் தரீங்க, ரெண்ட் பே பண்ணாததுக்காக அப்படின்ட்டு நீங்கள் தந்தீங்களனாக்கா, முந்தி அந்த நோட்டீஸ் பீரியடுக்கு 14 days இருந்தது நீங்கள் லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் போர்டில் பதியறதுக்காக. இப்போ அந்த நோட்டீஸ் டைம் வந்து 7 மாறி இருக்கு. ஒருத்தர் வந்து ரெண்ட் உங்களுக்கு தொடர்ச்சியாக லேட்டாக தராங்க, which means அவங்க எப்பவுமே 7 இல்ல அதுக்கும் கூட லேட் ஆக்குறாங்க. 3 தடவை 6 பீரியட்ல அவங்க லேட்டா பண்ணாங்களானா, இதுக்கு வந்து கன்சிஸ்டன்ட்லி தொடர்ச்சியா ரெண்ட லேட்டா பே பண்றாங்கன்னு அர்த்தம். நீங்க அதுக்காகவும் அவங்கள லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் போர்டுக்கு கூட்டிட்டு போய் எவிக்ட் பண்ணலாம் அந்த டெனன்ட்டை வீட்டுல இருந்து. அப்படி ஒரு டெனன்ட்டை வந்து நீங்க ஹியரிங்க்கு கூட்டிட்டு போறீங்க, அண்ட் அவங்க வந்து ஏதாவது மெயின்டெனன்ஸ்க்காக இஷ்யூ சொல்றாங்க, வீட்டுல இது சரியில்லை அது சரியில்லை அதனால நான் ரெண்ட பே பண்ணாம விட்டேன் அப்படின்னு சொன்னாங்களா. இப்ப புது ரூல் பிரகாரம் அவங்க வந்து 6 என்ன காஸ்ட் ஆப்போறதோ அந்த மெயின்டெனன்ஸ்க்கு, அதோட 50% உங்களுக்கு ஹியரிங்க்கு 7 முன்னாடி அவங்க உங்களுக்கு தந்தானோ லேண்ட்லார்டுக்கு, அப்பதான் அந்த மெயின்டெனன்ஸ் அவங்க கிளைம் பண்ணலாம் ஹியரிங்ல. இன்னொன்று என்ன ரூல் நிட்டு பாத்தீங்களா, N12 நிட்டு இருக்கு. அது வந்து லேண்ட்லார்ட் அண்ட் வீடு வாங்குறவங்க வந்து சொந்த யூஸ்க்காக வீடு எடுக்கிறதுக்காக N12 நோட்டீஸ் நிட்டு ஒன்று கொடுப்பாங்க. அந்த நோட்டீஸ் பீரியட் முந்தி வந்து 60 இல்லை 90 அண்ட் 1 காம்பன்சேஷனோட இருந்தது. இப்போ அது வந்து நீங்கள் 120 விச் மீன்ஸ் 4 டைம் கொடுத்து நீங்கள் டெனண்ட்டை எழுப்பினீங்களனாக்கா நீங்கள் அந்த 1 காம்பன்சேஷன் பே பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி சில ரூல் சேஞ்சஸ் வந்துருக்கு. உங்களுக்கு இன்னும் தெரியணும்னாக்கா நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம், 416-888-9492. தேங்க் யூ.
1: மேலதிக விவரங்களுக்கு 416-888-9492.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: புதிய ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். உங்கள் வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
0: அவங்களையும் அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசென்ஸும் இருக்கு.
2: பின்ன வளவளண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்ஷ்மி ஹோம்ஸ் போன் நம்பரை சொல்லுங்க.
0: 416-788-2426.
3: SHN Foundation ஏற்பாட்டில் உங்கள் ஈஸ்ட் FM வழங்கும் ஸ்காப்ரோ வைத்தியசாலைகளுக்கான வருடாந்த நிதி சேகரிப்பு. இணைந்து வழங்குவோர் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம். ஒரு நாள் நீங்கள் நேசிக்கும் ஒருவருக்கு ஸ்காப்ரோ மருத்துவமனைகள் தேவைப்படலாம். அவர்கள் தகுதியான சிறப்பான சிகிச்சைகள் பெறுவதை உறுதி செய்வதற்கு நீங்கள் இன்றே உதவலாம். மேலதிக விவரங்களுக்கு www.shnfoundation.ca/tamil என்ற இணைய தளத்தை பாருங்கள். அல்லது எதிர்வரும் செப்டம்பர் 25 மார்க்கமன் ஸ்டீல் சந்திப்பில் அமையவுள்ள SHN நிதி சேகரிப்பு நிலையத்தில் உங்கள் நன்கொடைகளை வழங்குங்கள். உங்களுக்கு அரசு அங்கீகாரம் பெற்ற பற்றுச்சீட்டுகள் வழங்கப்படும். இந்த நிதி சேகரிப்பின் மூலம் குறைந்தது $150,000 நிதியை திரட்ட நாம் முயற்சிக்கின்றோம்.
4: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்று விடாது. சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்.
5: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன். 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன். ரியல் எஸ்டேட், வில்சன் எஸ்டேட், சிவில் எஜுகேஷன், பேங்க்ரப்சி, பர்சனல் இன்ஜுரி, பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர். சரண்யா சிவனேசன், 6477083440.
6: IBC தமிழ் ப்ரொடக்ஷன்ஸ் பாஸ்கரன் கந்தையா வழங்கும் பிரம்மாண்டமான படைப்பு போராட்டம். அக்டோபர் 2 முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில்.
7: ஃபுட்பால் வெறும் விளையாட்டு வாழ்க்கை.
6: டொரண்டோவில் அக்டோபர் 2 மாலை 7 மணிக்கு யோர்க் சினிமாவிலும், அக்டோபர் 3 பிற்பகல் 1 மணிக்கு வூட்சைட் சினிமாவிலும், ஒட்டாவாவில் அக்டோபர் 4 பிற்பகல் 3:30 ஆலியன் சினிமாவிலும் பார்த்து மகிழலாம்.
8: போராட்ட படம் வாழ்க்கையில் நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு படம், லட்சியத்தோடு தயாரித்திருக்க ஒரு படம். இந்த படத்தை பார்க்கிற போது எனக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கிறது.
9: இதெல்லாம் எங்களுக்கு பெருமை, எங்களுடைய மண்ணுக்கு பெருமை, எங்களுடைய இனத்துக்கு பெருமை.
6: ப்ரமோஷன் பார்ட்னர் உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
0: IP கோல்ட் ஹவுஸ் திருமணம், பூப்பனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP கோல்ட் ஹவுஸ். டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மார்க்கம், 905-554-5890.
10: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் East FM.

12:50 மிஸ்டர் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். டொரண்டோ வாசிகள் வந்து வருகின்ற காலங்களில் டொரண்டோவை விட்டு வெளியேறலாமா இல்லையா அப்படி என்று சொல்லி தலையை சொறி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லித்தான் ஒரு புதிய கருத்து கணிப்பு முடிவு கூறியிருக்கிறது. இப்சோஸ் சிட்டி, இப்சோஸ் தான் இந்த முடிவை சொல்லியிருக்கின்றது. அதாவது மக்கள் ஒரு 1000 பேரளவிலே அவர்களுடைய நிலைப்பாடுகள் தொடர்பாக அறியப்பட்டிருக்கின்றதாம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏராளமான டொரண்டோ வாசிகள் வருகின்ற காலங்களில் வந்து சிட்டியிலிருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கான வழிவகைகளை தேடிக்கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லித்தான் கூறியிருக்கின்றது. இதில் பலரும் சொல்லியிருக்கிற விஷயம், அதாவது வருகின்ற 5 ஆண்டுகளுக்குள்ள தான் இந்த விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. 1/3 அதிகமானவர்கள், 37% தாங்கள் வருகின்ற 5 ஆண்டுகளுக்குள் வெளியேறுவதற்கு ஓரளவுக்காவது சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றார்களாம். அதே போன்று ஏன் எதனால் இந்த எண்ணம் அப்படின்னு சொல்லி பார்க்கையில் அதிகரித்து வருகின்ற செலவினங்கள் தான் இதற்கு காரணம். கட்டுப்படியாகக்கூடிய தன்மை வந்து குறைந்து வருகின்றது, கையெல்லாம் கைமீறி போயிட்டு இருக்கு, இதனால தான் நாங்கள் சிட்டியிலிருந்து வெளியேறுவோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கின்றோம் அப்படின்னு தெரிவித்திருக்கின்றார்கள். இப்படி இடம் மாறுவதற்கு நினைத்தவர்கள் அந்த 37% 65% என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த விலை உயர்வு தொடர்பாகத்தான் கூறியிருக்கிறார்கள். அஃபோர்டபிலிட்டி வந்து மிகவும் கடினமாக இருக்கின்றது அப்படி என்று சொல்லி தெரிவித்திருக்கின்றார்கள். எல்லாத்துக்குமே வந்து விலையாக இருக்கே அப்படின்னு சொல்லி எங்கே போய் இவங்க தப்பு போகிறாங்களோ தெரியல, எங்கே பார்த்தாலும் இப்படித்தானே இருக்கும். சரி, விலை உயர்வாக இருக்குது அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றார்கள். அடுத்தது வந்து 65% அப்படி சொல்லியிருந்தால் 37% பேர் மாறுவதற்கு சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் 28% பேர் சொல்லியிருக்கிறார்கள் அப்படி எல்லாம் வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார்களாம் என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 35% இல்லை, இதற்கு சான்ஸே இல்லை, நாங்கள் மாறுவதாக இல்லை அப்படின்னு சொல்லியும் கூறியிருக்கிறார்கள். நாங்கள் சொன்ன மாதிரி இந்த அதிக அளவு இந்த இடமாற்றத்துக்கான அழுத்தத்தை கொடுக்கின்ற காரணம் என்ன என்று சொன்னால், இந்த அஃபோர்டபிலிட்டி, கட்டுப்படியாகாத ஒரு தன்மை, கட்டுப்படியான தன்மை இல்லை, அதனால தான் இப்படி மிகவும் அழுத்தமாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லி, குறிப்பாக இள வயதினர் 18-34 வயதானவர்கள் இப்படி வந்து சிட்டியை விட்டு மாறுகின்ற எண்ணத்தை கொண்டிருக்கின்றார்கள் அப்படி என்று கூறப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக பார்க்கையில் 49% என்ன கவலை என்று சொன்னால், அந்த போக்குவரத்து நெரிசலாக இருக்கின்றதாம். 35% பேருக்கு வந்து சரி ஒரே இடத்துல இருந்து என்ன செய்கிறது, வேறு இடத்துக்கு கொஞ்சம் மாறி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி நினைச்சு ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை விரும்புறதுக்காக ஒரு 35% பேர் வழியே செல்லலாம்னு சொல்லி யோசித்திருக்கிறார்களாம். 34% இந்த குற்ற செயல்கள் குறித்த ஆன அக்கறை இருக்கின்றது அவர்களுக்கு, அதனால் மாறுவதற்கு யோசிக்கின்றார்கள் அப்படி என்றும், 31% வேறு இடங்களில் வந்து சில சிறந்த வேலை வாய்ப்புகள் தங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி அதனால் மாறுவதற்கு யோசிப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் என்ன இருந்தாலும் இந்த அஃபோர்டபிலிட்டி, கட்டுப்படியாகின்ற தன்மை அதிக அளவு இல்லாமல் போனதால் தான் 65% அதாவது இந்த மூவ் பண்ணுவதற்கு யோசித்தவர்களில் 65% சொன்ன காரணி அஃபோர்டபிலிட்டி அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. 12:53 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 67 மார்க்கம்.
2: 416-461-6401.
3: Ajax Nissan and Infinity Servings Event. 2026 Nissan Rogue SUV kalayum 0% rate-il finance cheyungal. Anith trim 2026 Nissan Kicks-um 0% finance rate. 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate-il peralam. 2025 Infinity QX 50-kal 0% finance and lease rate-il kaathirukkindrana. Completely redesigned 2026 Nissan Sentra-kalayum vandu paarungal. Anith vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam. Tamilil pesa முகமது லெபி 437-477-7960 437-477-7960.
4: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6973-589-6472-93-5899.
5: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
6: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
5: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
1: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markhaman Steels, Red Building இன் உள்ளே. 416-291-3232.
7: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
8: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 Finch Avenue East, Scarborough.
2: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
8: 416-284-7000. கேஷ் பாயிண்ட்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: நேரம் சரியாக 1 மணி. ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. வெளியே வெப்பநிலையை பார்க்கலாம், 17 இருக்கின்றது. சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கின்ற பொழுது தொடர்ந்து வருகின்ற நாட்களில் கூட அப்படித்தான் இருக்க போகிறது. நாளைக்கு 19 அதிகுடி வெப்பநிலையாக இருக்கும். வெள்ளியில இருந்து மிளவும் 20 மேலான ஒரு வெப்பநிலையை நாங்கள் பெற இருக்கின்றோம். எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் நள்ளிரவுக்கு பின்னர் 3% உயர்வடைய இருக்கின்றது. நேற்றிலிருந்து இன்றைக்கு குறைந்திருந்த 3% மிளவும் வந்து அதிகரிக்க இருக்கிறது நள்ளிரவுக்கு பின்னர். நீங்களும் எங்களோட இணைந்திருக்க 102.7 இருக்கின்றது. அதே போன்று ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்டு மாளலாம். ஈஸ்ட் எஃப்எம் .ca இருக்கின்றது, உலகத்தின் எந்த இடத்திலிருந்தும் நிகழ்ச்சிகளை கேட்டு மாள்வதற்கு. அதே போன்று பிரத்தியமாக தயாரிக்கப்படுகின்ற செய்திகள், காணொலிகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழுடாகவும் யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உடாகவும் நீங்கள் பார்த்து மாளலாம். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212, 416-824-1212 மின் அஞ்சலும் இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 @gmail.com.

ஒரு மணி 7 நிமிடம் மிஸ் எஃப்எம் மூடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. உங்கள் அபிமான ஆல்பியன், வுட்சைட், சென்ட்ரல் பார்க்வே, கேப்ரீஸ், ஆப்பலோ, யோக் சினிமாஸில் கார்த்தி நடிப்பில் சர்தார் 2, சூரி நடிப்பில் மண்டாடி ஆகிய திரைப்படங்களை பார்த்து மகிழுங்கள். விவரங்களுக்கு ஆல்பியன், வுட்சைட், சென்ட்ரல் பார்க்வே, கேப்ரீஸ், ஆப்பலோ மற்றும் யோக் சினிமாஸின் இணையதளங்களுக்கு செல்லுங்கள். சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். நாங்கள் சொல்லியிருந்தோம், நேற்று நடைபெற்ற அந்த விவாதத்தின் சாராம்சத்தை நாங்கள் ஒரு லைனில் பார்த்துருந்தோம். இப்போ வந்து கொஞ்சம் விரிவாக பார்க்கல, நிறைய விஷயம் இருக்குது, ஆனால் நான் அவ்வளோ விரிவாக பார்க்கல. என்ன விடயம் என்று சொன்னால், டொரோண்டோ ரீஜன் போர்ட் ஆஃப் ட்ரேட் இது வந்து ஒரு டிபேட்டினை செய்திருந்தது. டொரோண்டோவினுடைய மேயர் கேண்டிடேட்ஸ் 3 பேர் முக்கியமானவர்கள். அதில் பிரதான போட்டியாளர்கள் இப்போது இருக்கின்ற மேயர் ஒலிவியா சாவ், அடுத்தது வந்து கவுன்சிலர் பிராட்வோர்டு. இவங்க 2 பேரும் தான் அதிக கவனம் பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியும். சரி, இந்த நேரத்தில் வந்து பிராட்வோர்டு அவர்கள் சொல்லியிருந்தார், தான் வந்து இந்த டாக்ஸை வந்து ஃப்ரீஸ் பண்ண இருக்கின்றேன், இதனால் ஹோம் ஓனர்ஸ் மற்றும் பிஸ்னஸஸ் எல்லாம் கொஞ்சம் ஒரு ரிலீஃபை பெறுவார்கள் அப்படின்னு சொல்லி கூறியிருந்தார். இதுக்கு வந்து ஒலிவியா சாவ் அவர்கள் சொல்லியிருந்தார், இது வந்து உண்மையில் சரியான முடிவாக இருக்காது, மீளவும் ஒரு மோசமான காலத்துக்கு வந்து சிட்டியை வந்து கொண்டு சென்று விடும். தன்னுடைய லீடர்ஷிப்பில் வந்து கொஞ்சம் டாக்ஸ் வந்து அதிகரித்திருந்தாலும், அந்த ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் என்பது, ஆனால் அது ஏராளமான சேவை அதிகரிப்புகளை வந்து மக்கள் பார்க்கக்கூடியதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லியும் தெரிவித்திருந்தார். குறிப்பாக எந்தெந்த துறைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கையிலே இந்த லைப்ரரிஸில் வந்து அதிக நேரங்கள் அவை சேவைகளை வழங்குகின்றன, விரிவாக்கங்கள் நடைபெற்றிருக்கின்றன, ஃபயர் ஸ்டேஷன், லாங் டேர்ம் கேர் இப்படின்னு சொல்லி பல விடயங்கள் இருக்கின்றன. ஆனால் அந்த ஃப்ரீஸ் என்பது இதெல்லாவற்றையும் பாதிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் கூறியிருக்கிறார். அதே வழியில் பொது போக்குவரத்துகளில் கூட இந்த கட்டணங்கள் எல்லாம் ஃப்ரீஸாக இருக்கின்றது தெரிந்த விஷயம். சரி, இந்த நிலையில் தான் இப்படியான சேவைகள் வந்து பாதிக்கப்படும் இப்படி செய்வதன் மூலம் அப்படின்னு சொல்லி அவர் கூறியிருக்கிறார். சரி, பார்க்கலாம் மக்கள் என்ன சாய்ஸ் வைத்திருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி. 1 மணி 9 நிமிடம் வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக்

0: station with the
1: best
0: music.
2: It's East FM.
3: It's East FM.
4: Feel the power. Feel the bass. 102.7 FM.
5: ஃபார்மா காலேஜ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா ஆஃபர். PSW ப்ரோக்ராம்ஸின் வழக்கமான $8,090 கட்டணம் $4,999 மாத்திரமே. ஃபார்மசி அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், ஏர்லி சைல்ட்ஹுட் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், பிரெஞ்ச் மற்றும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் ப்ரோக்ராம்ஸ் ஒவ்வொன்றின் வழக்கமான $3,500 கட்டணம் $1,999 மாத்திரமே. இந்த விசேட சலுகைகள் September 30 வரை மட்டுமே. ஃபார்மா காலேஜ் டொரண்டோவில் மார்க்கம் அண்ட் ஃபின்ச் மற்றும் பிரம்டன் ஆகிய இரண்டு வளாகங்களில் சேர்க்கை நடைபெறுகின்றது. 416-412-7374 416-412-7374

0: 7374.
1: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோட்கேஜ் அட்வைசர், 416-821-0462-416-821-0462-4 சம் கண்டிஷன் அப்ளை. எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
2: அது சரி.
1: உங்களுக்கு ஆடி 2026 A3 கார்,
2: என்னது
1: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
3: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் October 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கேரட் கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599.
4: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421
5: அனைத்துலக தமிழர் பேரவை ஏற்பாட்டில் உலகத் தமிழ் ஆய்வு மாநாடு 2026. செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும். உலகெங்கிலும் உள்ள அறிஞர்கள், ஆய்வாளர்கள், கல்வியலாளர்கள், தொழில்துறை மற்றும் சமூக தலைவர்களை ஒன்றிணைத்து தமிழ் மொழி பண்பாடு, மரபு, ஆய்வு, புத்தாக்கம் மற்றும் செய்யறிவு யுகத்தின் புதிய வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்யும் பன்னாட்டு மாநாடு October 15 காலை 10 ஆரம்ப நிகழ்வுடன் சென்டானியல் காலேஜ் இவெண்ட் சென்டரில் 3 மாநாடு இடம்பெறுவதோடு October 17 மாலை 6 முதல் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியுடன் கலை இரவு. ஆரம்ப நிகழ்வுக்கு அனுமதி இலவசம். 3 மாநாட்டுக்கு கலை இரவுடன் சேர்த்து $50 கட்டணம். மேலதிக விவரங்களுக்கு globaltamilconference.org என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.
6: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
7: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
6: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
8: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5,000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704
9: பாட்டுக்கரு பண்பலை. 102.7

0: நல்ல பாட்டு நாலு விஷயம்
1: ஒரு மணி 1:22 இஸ்டெஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இப்பொழுது பார்க்கையில் இந்த கொரோனா காலத்தில் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லி ஒரு விடயம் வந்து வந்திருந்தது தெரிந்த ஒரு விஷயம். அதுக்கு பின்னர் வந்து நிறைய இடங்களில் மீளவும் வந்து அலுவலகங்களுக்கு சென்று வேலை பணியை புரிய வேண்டிய ஒரு விடயம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக ஒன்டாரியோ அரசாங்கம் இதை அதிக வினைத்திறன் கொண்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தியிருந்ததும் தெரிந்த விஷயம். சில செக்டர்ஸ் வந்து கட்டாயமாக பணியாளர்களை அலுவலகத்திற்கே அழைத்து வேலையை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருந்தது. சரி, இந்த நேரத்தில் வந்து ஏராளமான ஃபெடரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் மற்றும் ஏஜென்சிஸ் இப்போது இந்த பணியாளர்கள் குறிப்பாக ஜூலை மாதத்திலிருந்து வாரத்தில் 4 நாட்கள் அலுவலகங்களுக்கு வந்தே வேலை செய்வதற்கு அதற்கான செலவினம் அதற்கான ஒரு தயார்படுத்தலை வந்து தாங்கள் மேற்கொள்வதற்கு $18 மில்லியன் வந்து ஸ்பெண்ட் பண்ண இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார்களாம். குறிப்பாக 13 ஃபெடரல் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து இது தொடர்பாக தெரிவித்திருக்கின்றார்களாம். மொத்தமாக 18,720,150 வந்து தங்களுக்கு தேவைப்படும். இப்படி அதிகம் பேர் வந்து ஒரு 4 நாட்களுக்கு வாரத்தில் வந்து வேலை செய்வதாக இருந்தால் எங்களுக்கு அதை சமாளிப்பதற்கு விஸ்தரிப்பதற்கு 1,000,000 தேவைப்படும் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார்களாம். இதில் ஒவ்வொரு செக்டர்ஸாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இனோவேஷன் சயின்ஸ் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கனடா அது சொல்லியிருக்கின்றது எங்களுக்கு ஒரு 5.7 மில்லியன் தேவைப்படும் அப்படின்றும். அடுத்த வந்து ஃபிஷரிஸ் அண்ட் ஆஷியன்ஸ் கனடா தங்களுக்கு ஒரு 4.2 மில்லியன் தேவைப்படும் அப்படின்னு சொல்லியும் கூறியிருக்கின்றதாம். அடுத்த வந்து கனடா போர்டு சர்வீசஸ் ஏஜென்சி அவங்க எஸ்டிமேட் பண்ணியிருக்கின்றார்களா 3.9 மில்லியன் தங்களுக்கு தேவைப்படும் அப்படின்றும். அடுத்தது வந்து கரெக்ஷனல் சர்வீஸ் ஆஃப் கனடா இவங்களுக்கு 1.37 மில்லியன் செலவாகும் அப்படின்னு சொல்லி அவங்க எஸ்டிமேட் பண்ணியிருக்கின்றார்களாம். ஆனால் சிலர் பார்த்தீங்கன்னா நல்லவங்களாக இருக்கிறாங்க அல்லது அவங்களுக்கு ஏற்கனவே நல்ல வசதி இருக்கு போல இருக்கு. என்ன விஷயம் என்று சொன்னால் எங்களுக்கு இந்த கோஸ்டம் தேவைப்படாது அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார்கள். அடுத்தது வந்து இன்னும் கொஞ்சம் பேர் சொல்லியிருக்கிறாங்களாம் நாங்கள் இன்னும் வந்து அதை செய்து முடிக்கல நாங்கள் அசஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார்களாம். 1:24 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: ஐக்கிய நாடுகள் சமை அமர்வுகளில் இடம்பெறும் பெருங்கடல் கண்காணிப்பு ஒத்துழைப்பு நிகழ்வொன்றை கனேடிய பிரதமர் மாக்கானியும் ஐரோப்பிய ஒன்றிய தலைவரும் இணைந்து நடத்துகின்றமை கவனம் பெற்றுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் முதல் இணை அங்கத்தவராக கனடா சேர்ந்து கொள்ளும் ஆர்வத்தினை அதன் தலைவர் வெளியிட்டிருந்த நிலையில் இந்த நிகழ்வு இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. டொரண்டோவின் அடுத்த நகர முதல்வராக தாம் தெரிவானால் சொத்து வரி அதிகரிப்பை நிறுத்தி வைக்க உள்ளதாக வேட்பாளரும் மாநகர சபை உறுப்பினருமான பிராட் பிராட்ஃபோர்டு நேற்றைய விவாதத்தில் வாக்குறுதி வழங்கியுள்ளார். மறுபுறத்தில் பணவீக்கத்திற்கேற்ப சொத்து வரி அதிகரிப்பு அவசியமானது என தெரிவித்துள்ள வேட்பாளரும் தற்போதைய நகர முதல்வருமான ஆல்வியா சவ் வரி அதிகரிப்பினை நிறுத்தி வைப்பது பழைய மோசமான காலத்திற்கு டொரண்டோவை பின்தள்ளும் என எச்சரித்துள்ளார். தமிழ்நாட்டில் பாரிய சர்ச்சையாக உருவெடுத்துள்ள தொழிலதிபர் வீரமணி சிறார் பாலியல் துஷ்பிரயோக வழக்கை கடந்த திமுக ஆட்சியில் மூடுவதற்கு வலியுறுத்தியது யார் என்று அமைச்சர் ராஜ்மோகன் கேள்வி எழுப்பியுள்ளார். வீடியோ ஆதாரங்கள் தெளிவாக இல்லாததால் வழக்கை தொடர முடியவில்லை என முன்னாள் திமுக அமைச்சர் ரகுபதி கூறியுள்ளதை அவர் கண்டித்துள்ளார். அதேவேளை இந்த சிறார் துஷ்பிரயோக வழக்கின் எல்லைகளை விரிவுபடுத்த வேண்டுமென பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையில் இடம்பெற்ற பாரிய விமான கொள்வனவு ஊழல் தொடர்பில் கைது செய்யப்பட்ட பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சவின் பிணை கோரிக்கையினை நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. பிணை கோரிக்கையினை பரிசீலிக்கும் சாத்தியங்களே இல்லை என தெரிவித்துள்ள நீதவான் தொடர்ந்தும் 30 தேதி வரை நாமல் ராஜபக்சவை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டுள்ளார்.
1: கேளுங்கள் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் East FM. Log on to eastfm.ca.
1: VG Productions. விஜயா ஜுவல்லரியுடன் இணைந்து வழங்கும் விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு வெற்றி கொண்டாட்டம் மாபெரும் இசை நிகழ்ச்சி மக்கா லைவ் ரஞ்சித் ஆலப்ராஜு ராகுல் நம்பியா இவர்களுடன் மாலவிகா சுந்தர் வேல் முருகன் பூஜா வெங்கட் ஆகியோருடன் கனேடிய இசைக்கலைஞர்கள் கலந்து சிறப்பிக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி அக்டோபர் 24 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாரகங்கள் மக்கா லைவ் டிக்கெட்டுகளை விஜயா ஜுவல்லரியிலும் விஜய் ப்ரொடக்ஷன்ஸ் .ca-யிலும் பெற்றுக்கொள்ளுங்கள் எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
2: Ajax Mitsubishi-யில் இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பிலுள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction-ஐ பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi-யில் the September sale to remember. தமிழில் பேச ஆமட் Tamzin 437-860-7002 437-860-7002
3: சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்துரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, த பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன் சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ. இப்போது ஃப்ரை குக் வேலைக்கு ஆட்கள் பணிக்கமர்த்தப்படுகின்றார்கள். விவரங்களுக்கு அழையுங்கள் 4165352323 4165352323.
4: சரோஜு மீனாட்சி அம்மன் ஆலயம் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் தேவஸ்தானம் இப்பொழுது புதிய முகவரிக்கு இடம் மாறியுள்ளது. புதிய முகவரி இலக்கம் 328 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 25, மிரோஃபீல்ட் அண்ட் பாஸ்மோர் சந்திப்பு. வழக்கமான பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. கும்பாபிஷேகம் பற்றிய திகதி மற்றும் ஏனைய விவரங்கள் விரைவில் அறிய தரப்படும். 416-535-6560
5: நம்பிக்கையான அனுபவம் உள்ள எலக்ட்ரீஷியன் தேடுகின்றீர்களா? ஒன்டாரியோ முழுவதும் சேவை வழங்கும் லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கண்ட்ராக்டர் சேஃப் லைன் எலக்ட்ரிக்கல், கமர்ஷியல், ரெசிடென்சியல், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல் சர்வீசஸ் அனைத்துக்கும் நம்பிக்கையான சேவை. ஆபீஸ், ரீட்டைல் ஸ்டோர், ரெஸ்டாரண்ட், மெடிக்கல் ஆபீஸ், இன்ஸ்பெக்ஷன் அப்ரூவல் முதல் உங்கள் வீடு வரை இவி சார்ஜர் இன்ஸ்டாலேஷன், 100 ஆம்பில் இருந்து 200 ஆம் பேனல் அப்கிரேட், ஃபியூஸ் பேனலை பிரேக் பேனலாக மாற்றுதல் மற்றும் பாட்லைட் இன்ஸ்டாலேஷன் என அனைத்து எலக்ட்ரிக்கல் வேலைகளும் செய்து தரப்படும். பாதுகாப்பான தரமான எலக்ட்ரிக்கல் சர்வீஸுக்கு லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கண்ட்ராக்டர் புர்வை அழையுங்கள். 416-989-4700 416-989-4700
3: ஃபார்முலா ஹாண்டாவில் இந்த வியாழன், வெள்ளி மற்றும் சனிக்கிழமை மாபெரும் பிரைவேட் சேல் இவெண்ட். 2026 மாடல்களின் பிரம்மாண்ட கிளியர் அவுட் சேல். குவாலிஃபைட் ஹாண்டா ஓனர்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக ஹாண்டா சிஆர்வி களை 0.49% ரேட்டில் லீஸ் செய்யும் வாய்ப்பு. மேலும் பல பிராண்ட் நியூ ஹாண்டா வாகனங்கள் மற்றும் டெமோ வாகனங்கள் ஸ்பெஷல் ஆஃபர்ஸில் கிடைக்க உள்ளன. செப்டம்பர் 24, 25, 26 வியாழன், வெள்ளி, சனி ஃபார்முலா ஹாண்டா வழங்கும் மாபெரும் பிரைவேட் சேல் இவெண்ட். அழையுங்கள் ராஜா தர்மலிங்கம், 647-833-4998
6: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை. ஈஸ்ட் FM
7: 102.7

ஒரு மணி 1:45 இஸ் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒழித்து கொண்டிருக்கின்றது. சரி, சில்லுன்ற ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொன்னால், ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம்னா நிறைய பேருக்கு பிடிக்கும், சின்னலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே. ஐஸ்கிரீம் என்ன, இது ஒரிஜினல் ஐஸ்கிரீம் இல்லை, ஐஸ்கிரீம் மாதிரி அப்படின்னு சொல்லலாம். என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், சோ டெலிஷியஸ் டெய்ரி ஃப்ரீ, ஏதாவது இந்த பால் சேர்க்காத ஐஸ்கிரீம் மாதிரியான ஐஸ்கிரீமா இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பொருள். ஸோ டெலிஷியஸ் பிராண்டினுடைய டெய்ரி ஃப்ரீ, அதுதான் இப்போது மீளழைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படி என்று சொன்னால், அதனுடைய இன்க்ரீடியன்ஸில் வந்து ஒரு இஷ்யூ இருக்கின்றதாம். லைக் கிரவல் மாதிரி சில பீசஸ் வந்து அங்கே காணப்படுகின்றன அப்படி என்று சொல்லி, பிளாஸ்டிக் மாதிரியும் இல்லை கிரவல் மாதிரியும் இல்லாத சில துண்டுகள் வந்து அந்த டெய்ரி ஃப்ரீ ஸோ டெலிஷியஸினுடைய அந்த ஐஸ்கிரீமில் காணப்படுகின்றதாம். ஆகவே தான் இது மீளழிக்கப்பட்டிருக்கிறது. 500 ml சால்டட் கேரமல் கிளஸ்டர் நான் டெய்ரி ஃப்ரோசன் டிசர்ட், இதுதான் இப்போது மீளழிக்கப்பட்டிருக்கிறது. ஹெல்த் கனடா இதை செய்திருக்கின்றது. உடனடியாக இதை பயன்படுத்துவதை நிறுத்தி கொள்ளும்படியும் கேட்டிருக்கின்றது. நிறைய வெவ்வேறு காலாவதி திகதியை கொண்டவையாக இருந்திருக்கின்றனவை. 2027 செப்டம்பர் 8, 2027 அக்டோபர் 15, 2027 அக்டோபர் 16, அதே போன்று 2028 பிப்ரவரி 3, பிப்ரவரி 25, 2028 2028 மார்ச் 30, 2028 மார்ச் 31, இப்படி 7 வெவ்வேறு திகதிகளை கொண்டதாக இந்த டிசர்ட் காணப்படுகின்றது. காலாவதி திகதி என்று சொல்லி தெரிவித்திருக்கின்றது. இது எங்கெங்கே நீங்கள் வாங்கியிருக்கலாம் அப்படி என்று சொன்னால், அநேகமான மேஜர் ரீட்டெய்லர்ஸ் எல்லாவற்றிலையும் நீங்கள் பெற்றிருக்கலாமாம். சோபீஸ், வால்மார்ட், லோப்லோஸ், ரியல் கெனடியன் சூப்பர் ஸ்டோர் என்று சொல்லி வெவ்வேறு இடங்களில் இதை நீங்கள் பெறக்கூடியதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி தான் ஹெல்த் கனடா கூறியிருக்கிறது. ஆகவே இந்த சோ டெலிஷியஸ் பிராண்டினுடைய டெய்ரி ஃப்ரீ இந்த சால்டட் கேரமல் கிளஸ்டர் நான் டெய்ரி ஃப்ரோசன் டிசர்ட்டை நீங்கள் யாராவது வாங்கியிருந்தீங்கன்னு சொன்னால், அதை பயன்படுத்துவதை உடனடியாக நிறுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லி ஹெல்த் கனடா கூறியிருக்கிறது. 1:48 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: கெனடிய நெல்ஸ்மியார் சந்திப்பில் 1994 ஆண்டு முதல் சேவைகளை வழங்கி வரும் சாமியன் சன்ஸ் அதே இடத்தில் வெற்றிகரமாக இயங்கி வருகின்றது. 32வது ஆண்டு நிறைவை கொண்டாட August 30 முதல் September 30 வரை அனைத்து வகையிலான ஆடை ஆபரண தெரிவுகள் அதிரடி மலிவு விலைகளில் வழங்கப்படுவதோடு பிரீத்தி பிரீமியர் சுமித் பிரீத்தி ஸ்டீல் பிரீத்தி ப்ளூ லீஃப் வெட் கிரைண்டர்ஸ் மற்றும் ரைஸ் குக்கர் பிரஷர் குக்கர் ஸ்டீமர் அண்ட் இட்லி போட்ஸ் ஆகியன மிக மிக குறைந்த விலைகளில் தரப்படுகின்றன. 1884 பி கெனடி ரோட் கெனடிய எல்ஸ்மேர் சந்திப்பில் ஸ்கார்ப்ரோவில் சாமியன் சன்ஸ் 416-298-1598.
2: BSRV Medical and Dental Office Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவை ஆற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office 3430 Finch Avenue East Unit 6A Scarborough 416-649-6388
1: ஃபோர்மியூலா ஹாண்டாவில் இந்த வியாழன் வெள்ளி மற்றும் சனிக்கிழமை மாபெரும் பிரைவேட் சேல் இவெண்ட். 2026 மாடல்களின் பிரம்மாண்ட கிளியர் அவுட் சேல். குவாலிஃபைட் ஹாண்டா ஓனர்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக ஹாண்டா சிஆர்வி களை 0.49% ரேட்டில் லீஸ் செய்யும் வாய்ப்பு. மேலும் பல பிராண்ட் நியூ ஹாண்டா வாகனங்கள் மற்றும் டெமோ வாகனங்கள் ஸ்பெஷல் ஆஃபர்ஸில் கிடைக்க உள்ளன. September 24, 25, 26 வியாழன் வெள்ளி சனி ஃபோர்மியூலா ஹாண்டா வழங்கும் மாபெரும் பிரைவேட் சேல் இவெண்ட். அலையுங்கள் ஷான் சர்வானந்த் 416-720-1184.
3: 16 வருடங்களாக ஸ்கார்ப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6973-589-5899.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் சேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில் 2225 மார்க்கம் ரோட் ஸ்வீட் 408 ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது
4: அனுபவம் கொண்ட நிறுவனம் ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா 647-302-5748 647-302-5748 camsonics.com.

கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் எப்போதுமே கேளுங்க. நேரம் 2:02 ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க 102.7 இருக்கின்றது. அதே போன்று ஈஸ்ட் எஃப்எம் .ca இருக்கின்றது. உலகத்தின் எந்த இடத்திலிருந்தும் நிகழ்ச்சிகளை கேட்டு மாள்வதற்கு அதே போன்று ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பையும் டவுன்லோட் பண்ணி அதனுடைய நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டு மாளலாம். ஆப் ஸ்டோர்ஸ்லையும் இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். அதே போன்று ஈஸ்ட் எஃப்எம் .ca செல்வதன் மூலம் கூட இலகுவாக நீங்கள் இலவசமாக ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பினை டவுன்லோட் பண்ணி அதனுடைய நிகழ்ச்சிகளை கேட்டு மாளலாம். அதேவேளையில் பிரதி மாதம் அறிவிக்கப்படுகின்ற செய்திகள், காணொலிகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழுடாகவும் யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உடாகவும் நீங்கள் பார்த்து மேலாம். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 ஈஸ்ட் எஃப்எம் மின்னஞ்சலும் இருக்கின்றது ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com. வெளியே வந்து நாங்கள் காலநிலையை பார்க்கலாம். சொன்ன மாதிரி இன்றைய நாளுடைய ஆதிக்கூடிய வெப்பநிலையான 18 டிகிரி செல்சியஸை நாங்கள் பெற்று அதையும் கடந்து இப்போ பார்த்தீங்கன்னா 1:30 இன்னும் 1 டிகிரி அதிகரித்திருக்கின்றது. 19 டிகிரி இப்போது நாங்கள் பெற்றிருக்கின்றோம். சொன்னதை விட 1 டிகிரி அதிகமாக கிடைத்திருக்கின்றது. 1:04 வரைக்கும் இந்த அதிகூடிய வெப்பநிலை இருக்கப் போகின்றது. 19 இப்போது வெப்பநிலை இருக்கின்றது. முற்று முழுதாக சூரிய வெளிச்சம் நிறைந்த பொழுதாகவும் இருக்கின்றது. நாளையும் அதிகூடிய வெப்பநிலை 19 இருக்கப் போகின்றது. அதேவேளையில் நாளை மறுதினம் வெள்ளிக்கிழமையிலிருந்து 20 மேலான வெப்பநிலை வர இருக்கின்றது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளலாம். அதே போன்று அது வருகின்ற புதன் வரைக்கும் இருக்கப் போகின்றது 20 மேலான வெப்பநிலை. எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் நள்ளிரவுக்கு பின்னர் 3% உயர்வடைய இருக்கின்றது.

2:08 ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். வாடலூ ரீஜன்லே வந்து நீங்கள் பயணங்கள் மேற்கொள்ளும் போது ஒரு விடயத்தை கவனிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. என்ன விஷயம் என்று சொன்னால், இந்த ஹைவேக்களில் வந்து இனி லைசன்ஸ் பிளேட்டை ரெக்கக்னைஸ் பண்ணக்கூடிய வகையிலே சாஃப்ட்வேரை கொண்டுதான கேமராக்கள் பொருத்தப்பட இருக்கின்றன அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இது ஒரு நல்ல விடயம்தான். என்னென்னு சொன்னால், பாதுகாப்பு காரணங்களுக்காக அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றார்கள். குற்ற செயல்களை வந்து தடுப்பதற்காக இந்த தங்களுக்கு தேவைப்படுகின்றது அப்படி என்று சொல்லி வாடலூ போலீசார் இந்த விடயத்தை கூறியிருக்கிறார்கள். வருகின்ற நாட்களில் வந்து நீங்கள் இப்படி ஹைவேக்களில் இந்த லைசன்ஸ் பிளேட் ரெக்கக்னிஷன் சாஃப்ட்வேரை கொண்டு எக்யூப்மெண்ட் கேமராக்களோடு பொருத்தப்படுவதை நீங்கள் காணலாம் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், அந்த பகுதியில் இருக்கின்ற குடியிருப்பாளர்கள் பிசினஸ் போன்றவற்றை டார்கெட் பண்ணி ஏராளமான குற்ற செயல்கள் நடத்தப்படுகின்றன. அதை தடுப்பதற்கு இந்த நடைமுறை தங்களுக்கு தேவையானது அப்படின்னு சொல்லித்தான் கூறியிருக்கின்றார்கள். இப்படியான ஒரு நவீன டெக்னாலஜியை வந்து முன்னெடுத்து செல்வதில் வந்து தங்களுடைய ரீஜன் வந்து முன்னிலை வகிப்பது தங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான விடயம் அப்படின்னு சொல்லியும் வாடலூ ரீஜனல் போலீஸ் சர்வீஸ் வந்து தெரிவித்திருக்கின்றது. இது தொடர்பாக தாங்கள் பிரைவசி கமிஷன்

புதிய டெக்னாலஜி மூலம் தாங்கள் 75 களவாடப்பட்ட வாகனங்களை கண்டறிந்திருக்கின்றோம். அதே போன்று 94 கைதுகள் மேற்கொண்டோம். 77 சார்ஜஸும் கொடுத்திருக்கின்றோம் என்று சொல்லி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதுவரும் 2026 மட்டும் இந்த விடயம் நடைபெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லியும் கூறியிருக்கிறார்கள். இந்த நிலையில தான் ஓட்டலோ அதே போன்று அதனை சுற்றி இருக்கக்கூடிய ரீஜனிலும் இந்த கைவரிசையை காட்டுறதுக்கு யாராவது தயாராக இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களையும் பிடிப்பதற்கு இது ஒரு உதவியாக இருக்கும் என்று சொல்லி தாங்கள் நம்புகின்றோம் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். 2:11 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: எஃப்எம்ஏ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: SHN Foundation ஏற்பாட்டில் உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் வழங்கும் ஸ்காப்ரோ வைத்தியசாலைகளுக்கான வருடாந்த நிதி சேகரிப்பு இணைந்து வழங்குவோர் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம். ஒரு நாள் நீங்கள் நேசிக்கும் ஒருவருக்கு ஸ்காப்ரோ மருத்துவமனைகள் தேவைப்படலாம். அவர்கள் தகுதியான சிறப்பான சிகிச்சைகள் பெறுவதை உறுதி செய்வதற்கு நீங்கள் இன்றே உதவலாம். மேலதிக விவரங்களுக்கு www.shnfoundation.ca/tamil என்ற இணைய தளத்தை பாருங்கள். அல்லது எதிர்வரும் செப்டம்பர் 25 தேதி மார்க்கமன் ஸ்டீல் சந்திப்பில் அமையவுள்ள SHN நிதி சேகரிப்பு நிலையத்தில் உங்கள் நன்கொடைகளை வழங்குங்கள். உங்களுக்கு அரசு அங்கீகாரம் பெற்ற பற்றுச்சீட்டுகள் வழங்கப்படும். இந்த நிதி சேகரிப்பின் மூலம் குறைந்தது $150,000 நிதியை திரட்ட நாம் முயற்சிக்கின்றோம்.
2: உள்ளம் கொள்ளை கொள்ளும் சாரி கலெக்ஷன்ஸின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்துள்ளது. 324 கொப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். 324 கொப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் 6 yards. 416-970-2408. 416-970-2408.
3: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டரில் JK முதல் கிரேட் 12 வரையிலான மாணவர்களுக்கு புதிய கல்வியாண்டுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417. யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் பட்டதாரிகளால் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்ச், சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி உள்ளிட்ட பல பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வாரமும் வழங்கப்படும் பயிற்சி வினா கொத்துக்கள், மாதாந்தம் நடத்தப்படும் பயிற்சி பரீட்சைகள், ஹோம் ஒர்க் ஹெல்ப் என பல வசதிகளுடன் இன் பர்சன் மற்றும் ஆன்லைன் முறையில் வகுப்புகள் நடத்தப்படும். மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் இரா பிளாசாவில் இன் பர்சன் வகுப்புகள் நடைபெறுகின்றன. Smart Tutoring Center 416-726-4417.
4: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
5: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
4: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 4128.
5: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
6: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன். 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில். எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 795 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், 905-667-7200.
7: ABS மிஸ்டர் பி சிங்கராஜ் வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS மிஸ்டர் பி சிங்கராஜ் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ABS மிஸ்டர் பி சிங்கராஜ் பொதுச்சேவைக்கான விருதினை வென்றவர். ABS மிஸ்டர் பி சிங்கராஜ்.
8: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜ் நாடு.
9: வெர்கோ வெட்ஸ் லோ, 416-993-8443.
10: ABS மிஸ்டர் பி சிங்கராஜ் இஸ் தி பெஸ்ட் ஃபார் தி டெம்பிள் கம்யூனிட்டி.
0: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம். 102.7 ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்.

2:26 ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. சரிந்த வழியிலே பார்க்கலாம். டொரண்டோவினுடைய செயின்ட் மைக்கேல்ஸ் ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு புதிய ஸ்டடி முடிவொன்றை கூறியிருக்கின்றது. இதில் பார்க்கையில் ஒன்டாரியோக்குள்ளே இந்த ஓல்டு அடல்ட்ஸ் அவர்களுக்கான இந்த ஓபியோய்டு டிசார்டர், OUD என்று சொல்லப்படுகின்ற அந்த டிசார்டர் வந்து 2017 ஒப்பிட்டு பார்க்கையிலே அதிலிருந்து 2 மடங்காகி இருக்கின்றது அப்படி என்று சொல்லி இன்றைய நாள் ஒரு 43 பக்க அறிக்கையை வந்து அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். ஆன்டாரியோ ட்ரக் பாலிசி ரிசர்ச் நெட்வொர்க் அது வந்து தெரிவித்திருக்கின்றது என்ன அப்படி என்று சொன்னால், இந்த ஓபியோய்டு பயன்பாட்டு கோளாறில் இருக்கின்ற 55 வயது அதற்கு மேற்பட்ட ஒன்டாரியோ மக்களிடையேதான் இந்த 2017 ஒப்பிட்டு பார்க்கையில் 2025 நிறைவு வரையில் பார்க்கும்போது இந்த பாதிப்புக்குள்ளானவர்கள் 2 மடங்காகி இருக்கின்றார்கள் அப்படி என்று சொல்லி. ஏனென்றால் 2017 7116 பாதிக்கப்பட்டவர்கள் இருந்திருக்கின்றார்கள். 2025 நிறைவு பகுதியில் பார்க்கையில் 15,231 இது அதிகரித்து காணப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இது கிட்டத்தட்ட ஒரு ஆண்டாரியோக்குள் இருக்கின்ற 350 பெரியவர்களில் ஒருவருக்கு இது இருக்கின்றது அப்படி என்று சொல்லித்தான் குறிக்கின்றதாம். அத்தோடு கடந்த 10 பார்க்கையில் இந்த ஓபியோய்டு நச்சுத்தன்மை ஏற்படுற இறப்பு வீதங்கள் கூட அதிக அளவு அதிகரித்திருக்கின்றன அப்படி என்று சொல்லியும் இந்த ஆய்வு முடிவு காட்டியிருக்கின்றதாம். 2023-24 பார்க்கையில் 1087 ஓபியோய்டு மரணங்கள் நடைபெற்றிருந்தன அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒருவர் என்ற வீதத்துக்கு சமம் அப்படி என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதிலே 75% 55-64 உட்பட்டவர்களிடையே நிகழ்ந்திருக்கின்றது அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல ஒன்டாரியோக்குள்ளே இந்த ஓபியோய்டு நச்சுத்தன்மையால் ஏற்படுற மரணங்களில் பார்க்கையில் 1/3 தான் இந்த பரிந்துரைக்கப்பட்ட ஓபியோய்ட்களால் நிகழ்ந்திருக்கின்றன அப்படின்னு சொல்லியும் தெரிவித்திருக்கின்றதாம். ஆனாலும் இந்த வயதுகள் அதிகரிக்க அதிகரிக்க இதனுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியும் இவர்கள் கூறியிருக்கிறார்கள். 2:28 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

ஆண்டாரியோவில் 55 வயதிற்கு மேற்பட்டோர் மத்தியிலான ஓபியோயிட் பாவனை சார்ந்த குறைபாடுகள் கடந்த 2017 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 2 மடங்காகியுள்ளதாக டொரண்டோவின் செயின்ட் மைக்கேல்ஸ் மருத்துவமனையின் ஆய்வுகள் தெரிவித்துள்ளன. ஆண்டாரியோவில் உள்ள 55 வயதிற்கு மேற்பட்டோரில் 350 பேரில் ஒருவர் இக்குறைபாட்டை கொண்டுள்ளமை அவதானிக்கப்பட்டுள்ளது. மில்லியன் கணக்கான குடிவரவாளர்களை நாட்டுக்குள் அனுமதிப்பதன் மூலம் கனடா தன்னைத்தானே அழித்து வருவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். எந்தவித கட்டுப்பாடும் சரிபார்ப்பும் இல்லாமல் அனுமதிக்கப்படும் இந்த மக்கள் தொகை கையாள முடியாத அளவிற்கு பிரச்சினைகளை விரைவில் உருவாக்கும் என அவர் எச்சரித்துள்ளார். ட்ரம்பின் கருத்தை நிராகரித்துள்ள கனேடிய வெளிவிவகார அமைச்சர் அனிதா ஆனந்த் கனடாவின் செழிப்பினை குடிவரவு மேம்படுத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். இலங்கையின் வடக்கு கிழக்கில் தொல்பொருள் திணைக்களத்தால் தமிழ் மக்களிற்கு ஏற்பட்டு வரும் பிரச்சினைகள் தொடர்பில் தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் புத்த சாசன அமைச்சருக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. வவுனியா வடக்குநாரி மலை விவகாரம், யாழ் நல்லூர் மந்திரிமனை புனரமைப்பு, திருக்கேதீஸ்வர ஆலய தலையீடுகள், மட்டக்களப்பில் போடப்பட்டுள்ள வழக்குகள் ஆகியன குறித்து இதன்போது அமைச்சரின் கவனத்துக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இடம்பெறவுள்ள 2 இடைத்தேர்தல்களிலும் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர்கள் தோற்கடிக்கப்பட வேண்டுமென மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். தாவேக ஆட்சியமைக்க ஆதரவளித்து வரும் கம்யூனிஸ்டுகள் இந்த இடைத்தேர்தல்களில் தனித்து போட்டியிடுகின்றமை விமர்சிக்கப்படும் நிலையில் அவர் இக்கருத்தினை வெளியிட்டுள்ளார்.

0: அறிவித்தல் ஒன்று திரு சத்யசீலன் முத்துலிங்கம் அவர்களின் அமரத்துவ அறிவித்தல். யாழ் மாதகல் விபுலானந்தர் வீதியை பிறப்பிடமாகவும் கனடா ஸ்கார்போரோவை வசிப்பிடமாகவும் கொண்ட முன்னாள் சக்தி ட்ரேடர்ஸ், விஆர்எம் பிரதர்ஸ் கொழும்பு, காவேரி என்டர்பிரைசஸ், நரேஷ் என்டர்பிரைசஸ் கனடா ஆகியவற்றின் உரிமையாளரான பிரபல வர்த்தகர் திரு சத்யசீலன் முத்துலிங்கம் அவர்கள் 21/9/2026 அன்று இறைவனடி சேர்ந்தார். அன்னார் காலம் சென்ற அமரர் முத்துலிங்கம் காந்திமதி அவர்களின் அன்பு மகனும், இராசரட்னம் அமரர் இராசம்மா ஆகியோரின் அன்பு மருமகனும், நளினாவின் அன்பு கணவரும், வைஷாலி வைஷ்ணவி ஆகியோரின் பாசமிகு தந்தையும், காலம் சென்றவர்களான இராமநாதி செல்லம்மா தம்பதிகள் மற்றும் கணபதி பிள்ளை செல்லமுத்து தம்பதிகளின் அன்பு பேரனும், தனசீலன் டாக்டர், வரதசீலன் டாக்டர், மனோசீலன் காவேரி என்டர்பிரைசஸ் உரிமையாளர், விஜயசீலன் எஸ்பிஐசி யுஎஸ்ஏ ஆகியோரின் பாசிமிகு அண்ணாவும், வானதி வாணி, அபர்ணா பாபி, ஜெயந்தினி ஜெனா, அஞ்சனா ஆகியோரின் அன்பு மைத்துனரும், ஆராதனா ஆதித்யா ராம் சிவானி சிவ்யா ஸ்ரேயா ரம்பா ஆகியோரின் அன்பு பெரியப்பாவும், சந்திரா கௌரி ரஞ்சன் செல்வன் இரா சூப்பர் மார்க்கெட் உரிமையாளர்கள், ரஞ்சி தங்கா ரதி ஆகியோரின் பாசமிகுமை துணரும் ஆவார். அன்னாரின் பூதவுடல் இலக்கம் 384 ஃபின்லி அவென்யூ ஏஜெக்ஸில் அமைந்துள்ள ஏஜெக்ஸ் கிரிமேட்டோரியம் அண்ட் விசிடேஷன் சென்டரில் செப்டம்பர் 23 புதன்கிழமை மாலை 5 மணி தொடக்கம் 9 மணி வரையிலும், செப்டம்பர் 24 வியாழக்கிழமை காலை 8 மணி தொடக்கம் 9 மணி வரையிலும் பார்வைக்கு வைக்கப்பட்டு 9 மணிக்கும் 10:30 இடையில் ஈமக்கிரிகள் இடம்பெற்று 11 மணி அளவில் தகனம் செய்யப்படும். இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அது திரு சத்யசீலன் முத்துலிங்கம் அவர்களின் அமரத்துவ அறிவித்தல்.
1: 2:37 ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரெண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வழியில் வழியை வெப்பநிலையை நாங்கள் பார்த்தால் 19 டிகிரியாக இருக்கின்றது. இன்றைய நாளின் அதிகூடிய வெப்பநிலை கூட அதுதான். நாளைக்கும் 19 அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கும். நாளைய நாளும் கூட முற்று முழுதாக சூரிய வெளிச்சம் நிறைந்த பொழுதாகத்தான் இருக்கப் போகின்றது.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: புதிய ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீ ஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீ ஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். உங்கள் வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
3: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணிய கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர். எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டார் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. Toyota, Honda, Acura, Porsche ஆகியவற்றில் பணிபுரிந்த Lexus Certified Pro Tech and Hybrid Tech சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர், 2845 மார்க்கம் ரோட், ஸ்கார்போரோ.
4: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
5: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால என்ற பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
6: சந்தஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காமி
2: குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னொரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங்க், 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync, 416-788-2426.
3: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன், 289-275-8795. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன், 289-275-8795. You are in good hands with Allstate.
7: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மார்க்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும்.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

2:50 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து இப்பொழுது தன்னுடைய அந்த ட்ரூத் சோஷியல் மீடியாவில் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாராம். கனடா வந்து தன்னைத்தானே அழித்து கொள்கின்றது. ஏன் என்று சொன்னால், மில்லியன் கணக்கானவர்களுக்கு எந்த வித சோதனைகளும் இல்லாமல் எசென்ஷியல் செக் எதுவுமே இல்லை, இப்படி அனுமதி கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இதனால் ஏற்கனவே வேலையில்லா திண்டாட்டமும் அதிகரித்திருக்கின்றது, விரைவில் இன்னும் இது மோசமாகிவிடும் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றாராம். ஆனால் இது வந்து அவ்வாறு இல்லை அப்படின்னு சொல்லி வெளிவிவகார அமைச்சர் அனிதா ஆனந்த் வந்து தன்னுடைய கருத்தினை கூறியிருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. சரி, இது இப்படி இருக்க கனடாவின் தலைநகர் ஒட்டாவாவிலே ட்ரம்ப் அவர்களுடைய பெயரோடு இருக்கின்ற ஒரு தெருவுக்கு பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஏராளமானோர் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார்களாம். குறிப்பாக ஒட்டாவாவினுடைய சென்ட்ரல் பார்க் பகுதியில் இருக்கின்ற ட்ரம்ப் அவென்யூக்குத்தான் பெயரை நீங்கள் மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி ஏராளம் பேர் வந்து வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார்களாம். இதற்கு அமைய இப்போது அதற்கான பெயர் மாற்றத்துக்கான ஒரு நடைமுறை ஆரம்பமாக இருக்கின்றதாம். இந்த தீர்மானத்திற்கு வந்து ஒட்டாவா நகரமன்றம் வந்து ஒரே மனதாக ஒப்புக்கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த சென்ட்ரல் பார்க் பகுதியிலே நியூயார்க் நகரத்தை பிரதிபலிக்கின்ற விதத்திலே ஏராளமான வேறு வேறு பெயர்கள் எல்லாம் இருக்கின்றனவாம். மெடிசன் பார்க், மேன்ஹாட்டன் கிரசன்ட், ப்ளூமிங்டேல் லேன் அப்படி என்று சொல்லி வெவ்வேறு பெயர்கள் இருக்கின்றன. அதில் ஒன்றுதான் இந்த ட்ரம்பின் பெயர் கொண்ட தெருவும். அந்த நேரத்திலே வந்து இந்த பெயர் வைக்கப்பட்ட போது இவர் ஒரு புகழ்பெற்ற ரியல் எஸ்டேட் பிரசிடண்டாக இருந்திருக்கின்றார் அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் விருப்பமணிக்கு ஜனாதிபதியாக மாறினாரோ, அதுவும் இந்த அடுத்த டேர்மில் இவர் வந்து மிகவும் ஒரு சவாலான நபராக காணப்படுகிறார். சரி, இந்த நிலையில் தான் அந்த பேரை வந்து மாற்ற வேண்டும் சொல்லி கூறியிருக்கிறார்களாம். இதுக்கு வந்து நியூயார்க்கை பிரதிபலிக்கின்ற பெயராகவும் இருக்கலாம், அல்லது வந்து அதை தாண்டி வேறு பெயராகவும் கூட இருக்கலாம். அது வந்து அந்த குடியிருப்பாளர்களை பொறுத்தது அப்படி என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 2:52 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரத்தை நெருங்கியிருக்கிறோம். இதுவரை நிறைவு நிகழ்ச்சியில் இணைந்திருந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு இனிய பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்று செல்லும் நான் நீரஜா. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களுடைய ரிஷி இணைந்திருப்பார். இனிமையான வணக்கம். நீர்களை தொடர்ந்து மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக இருங்கள்.

0: FM 102.7 eastfm.ca. உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்று தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
2: 416-461-6401.
3: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்று விடாது. சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்.
4: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐ நோ லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன். 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன். ரியல் எஸ்டேட், வில்சன் எஸ்டேட், சிவில் எஜுகேஷன், பேங்க்ரப்சி, பர்சனல் இன்ஜுரி, பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐ நோ லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர். சரண்யா சிவனேசன், 6477083440.
5: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமார்ட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமார்ட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
6: நீங்கள் கமர்ஷியல், ரெசிடென்ஷியல், இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அல்லது வேக்கன்ட் லேண்ட் வாங்க விரும்புகிறீர்களா? அதற்குரிய டவுன் பேமெண்ட் முழுமையாக இல்லாவிட்டாலும் செகண்ட் மோர்கேஜுக்குரிய எந்த செலவுகளும் இல்லாமல் உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி அதனை ஒழுங்கு செய்து தருகின்றார் கமர்ஷியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பைனான்சிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டனி டி பொன்ராஜா. இலவச ஆலோசனைகளுக்கு 416-457-0651. அத்துடன் சகலவிதமான ரெசிடென்ஷியல் பர்ச்சேஸ், ரீஃபைனான்சிங், ஹோம் ஈக்விட்டி, இப்போது பிரைவேட் செகண்ட் மோர்கேஜை 24 மணி நேரத்தில் பெற்றுத் தருகிறார் Anthony T. Punraja, Commerce Ventures, 416-457-0651.

0: நேரம் சரியாக 3 மணி. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி புதன்கிழமை 2026 ஒலிபரப்பு உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. மற்றும் ஒரு உற்சாகம் நிறைந்த ஈஸ்ட் எஃப்எம் வானொலியினூடாக உங்கள் அனைவரோடும் இணைந்திருப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. நேர்களே, நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து உங்களோடு ரிஷிஷ் காந்த். இனிமையான வணக்கம்.
1: ஈழம், உலகம், வானம், வரலாறு, காடு, கடல், இசை, திரை.
2: சபா, இப்பவே கண்ண கட்டது.
3: என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா?
1: வார நாட்களில் மாலை 3 மணி முதல் 5 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம் இன் திசையெங்கும் கிழக்கு.
0: இன்றைய நாளும் கூட 5 மணி வரையிலான நேரத்தில் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியினூடாக பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் தெரிந்து கொள்ளிருக்கின்றோம். இணைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம்மோடு. 102.7 மற்றும் ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மற்றும் டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூப்பில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 3:09 திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. வெளியில் 18 டிகிரி செல்சியஸ் உணரப்படுவதும் 18 டிகிரி செல்சியஸாக இருக்கின்றது. வெயில் பிரதானமாக இருக்கின்றது. நாளைய தினம் வியாழக்கிழமையும் வெயில் பிரதானமாக எதிர்பார்க்கப்படுகிறது. 18 டிகிரி செல்சியஸ் நாளைய தினம் அதிகூடிய வெப்பநிலை. வாகன எரிபொருள் விலை இன்றைய தினம் 3% குறைந்திருந்தது. இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 3% வாகன எரிபொருள் விலை அதிகரிக்க இருக்கின்றது. அலுவலக தொடர்பிலக்கம் 416-824-1212. ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரி ஊடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம்.

0: போனோமே, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே போனோம். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: அமுதே தமிழே, அழகிய மொழியே எனதுயிரே.
2: அனைத்துலக தமிழர் பேரவை ஏற்பாட்டில் உலகத் தமிழ் ஆய்வு மாநாடு 2026. செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும். உலகெங்கிலும் உள்ள அறிஞர்கள், ஆய்வாளர்கள், கல்வியலாளர்கள், தொழில்துறை மற்றும் சமூக தலைவர்களை ஒன்றிணைத்து தமிழ் மொழி பண்பாடு, மரபு, ஆய்வு, புத்தாக்கம் மற்றும் செய்யறிவு யுகத்தின் புதிய வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்யும் பன்னாட்டு மாநாடு அக்டோபர் 15 தேதி காலை 10 ஆரம்ப நிகழ்வுடன் சென்டானியல் காலேஜ் இவெண்ட் சென்டரில் 3 மாநாடு இடம்பெறுவதோடு அக்டோபர் 17 மாலை 6 முதல் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியுடன் கலை இரவு. ஆரம்ப நிகழ்வுக்கு அனுமதி இலவசம். 3 மாநாட்டுக்கு கலை இரவுடன் சேர்த்து $50 கட்டணம். மேலதிக விவரங்களுக்கு குளோபல் தமிழ் கான்பரன்ஸ்

0: இணையதளத்தை பார்வையிடுங்கள்.
1: Ajax Mitsubishi-யில் இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பிலுள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction-ஐ பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi-யில் the September sale to remember. தமிழில் பேச அகமது தம்சீன் 437-860-7002
2: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ் ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ் ரீஃபைனான்ஸ் ரினியூவல் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட் கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-908-5656.
0: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22-carat 1-gram நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22-carat 1-pound நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22-carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
4: விஜய் ப்ரொடக்ஷன்ஸ் விஜயா ஜுவல்லரியுடன் இணைந்து வழங்கும் விஜயா ஜுவல்லரியின் 2nd வெற்றி கொண்டாட்டம், மாபெரும் இசை நிகழ்ச்சி மக்கா லைவ், ரஞ்சித், ஆலம் ராஜு, ராகுல் நம்பியா இவர்களுடன் மாலவிகா சுந்தர், வேல் முருகன், பூஜா வெங்கட் ஆகியோருடன் கனேடிய இசைக்கலைஞர்கள் கலந்து சிறப்பிக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி அக்டோபர் 24 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாரகங்கள். மக்கா லைவ் டிக்கெட்டுகளை விஜயா ஜுவல்லரியிலும் விஜய் ப்ரொடக்ஷன்ஸ்.ca-யிலும் பெற்றுக் கொள்ளுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப் எம் 102.7.
5: East FM 102.7 Kirtale. Summer. East FM 102.7.

ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிற நிகழ்ச்சி 3:24. திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைய நாளில் நாங்கள் மோட்கே சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்களை அறிந்து கொள்ளப் போகின்றோம். எங்களுடைய மக்கள் மத்தியில் மிக நீண்ட காலமாக மோட்கே சார்ந்த சேவைகளை சிறப்பாகவும் நம்பிக்கையுடனும் செய்து தருகின்ற ஒருவராக மோட்கே சொல்யூஷன்ஸ் கிருபா தனபாலசிங்கம் திகழ்ந்து வருகின்றார். ரெசிடென்சியல் மோட்கேஜ் துறையில் நீண்ட கால அனுபவம் பெற்றவராகவும் அவர் நீடித்து வருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் மற்றும் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கியிடமிருந்தோ அல்லது பிரைவேட் நிதி நிறுவனங்களிடமிருந்தோ ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜ் சேவைகளை நிறைவேற்றி தருகின்றார். 24 மணி நேரத்தில் அப்ரூவலையும் கிருபா தனபாலசிங் பெற்று தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோர்கேஜினை நீங்கள் இப்பொழுது ஒரு பிரைவேட்டிடம் வைத்திருப்பீர்கள் அல்லது பி லெண்டரிடம் வைத்திருப்பீர்கள். உயர்வான வட்டியினை நீங்கள் செலுத்திக் கொண்டிருப்பீர்கள். அவ்வாறு இருந்தால் அதனை ரீஃபைனான்சிங் செய்து குறைவான வட்டி வீதத்தில் வங்கியில் உங்களுடைய மோர்கேஜினை பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோர்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரே மோர்கேஜாக குறைந்த மாதாந்த கட்டுப்பாட்டில் செய்து உங்களுடைய கடனை இலகுவாக அடைக்கக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபாலசிங்கம் செய்து தருகின்றார். 416-298-2777 அல்லது mortgagesolutions.ca. நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டுக்கான செகண்ட் மோர்கேஜ் பெறுகின்ற பொழுது நீங்கள் $50,000 ஹோம் எக்யூரிட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டுப்பணம் $375 மாத்திரமே. $100,000 ஹோம் எக்யூரிட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டணம் $750 மாத்திரமே. நீங்கள் 1 வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோர்கேஜினை பெற்றுக்கொள்ள முடியும். அதன் ஊடாக நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரினியூவல் செலுத்தாமல் அந்த பணத்தினையும் நீங்கள் சேமித்துக் கொள்ளலாம். அதுவேளையில் உங்கள் கடனை எப்போது வேண்டுமானாலும் பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபாலசிங்கம் ஏற்படுத்தி தருகின்றார். உங்கள் மாதாந்த கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியினை செலுத்தலாம் அல்லது வட்டியை முதலையும் சேர்த்து செலுத்திக் கொள்ள முடியும். உங்களுக்கான செகண்ட் மோர்கேஜுக்குரிய அப்ரூவலை 24 மணி நேரத்தில் எடுத்து தந்து உங்களுக்கான நிதியினை 72 மணி நேரத்தில் பெற்றும் தருகின்றார் கிருபா தனபாலசிங்கம். உங்களுக்கு அவசரமாக நிதி தேவைகள் ஏற்படுகின்றது, ஆனால் உங்களுடைய மோர்கேஜினை நீங்கள் வங்கி ஒன்றில் பிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வைத்திருக்கின்றீர்கள், அதனை பிரேக் பண்ணினால் நீங்கள் பெனால்டியை எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் நீங்கள் அவ்வாறு மோர்கேஜினை பிரேக் பண்ணாமல் இன்னுமொரு வங்கியில் குறைந்த வட்டி வீதத்தில் up to $400,000 வரையில் ஹோம் ஈக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்று உங்களுடைய அவசர நிதி தேவைகளுக்கு கடன் பெறக்கூடிய ஒழுங்குகளையும் கிருபா தனபாலசிங்கம் செய்து தருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள். மோட்கே சொல்யூஷன்ஸ் கிருபா தனபாலசிங்கம் 416-298-2777.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: ஒன்டாரியோவில் 55 வயதுக்கு மேற்பட்டோர் மத்தியிலான ஓபியோயிட் பாவனை சார்ந்த குறைபாடுகள் கடந்த 2017 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 2 மடங்காகியுள்ளதாக டொரண்டோவின் சென்ட் மைக்கேல்ஸ் மருத்துவமனையின் ஆய்வுகள் தெரிவித்துள்ளன. ஒன்டாரியோவில் உள்ள 55 வயதுக்கு மேற்பட்டோரில் 350 பேரில் ஒருவர் இக்குறைபாட்டை கொண்டுள்ளமை அவதானிக்கப்பட்டுள்ளது. மில்லியன் கணக்கான குடிபெயர்வாளர்களை நாட்டுக்குள் அனுமதிப்பதன் மூலம் கனடா தன்னைத்தானே அழித்து வருவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். எந்தவித கட்டுப்பாடும் சரிபார்ப்பும் இல்லாமல் அனுமதிக்கப்படும் இந்த மக்கள் தொகை கையாள முடியாத அளவுக்கு பிரச்சினைகளை விரைவில் உருவாக்கும் என அவர் எச்சரித்துள்ளார். ட்ரம்பின் கருத்தை நிராகரித்துள்ள கெனடிய வெளிவிவகார அமைச்சர் அனிதா ஆனந்த் கனடாவின் செழிப்பினை குடிவரவு மேம்படுத்தியே வருவதாக தெரிவித்துள்ளார். இலங்கையின் வடக்கு கிழக்கில் தொல்பொருள் திணைக்களத்தால் தமிழ் மக்களுக்கு ஏற்படுத்தப்பட்டு வரும் பிரச்சினைகள் தொடர்பில் தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் புத்த சாசன அமைச்சருக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. வவுனியா வடுக்குநாரி மலை விவகாரம், யாழ் நல்லூர் மந்திரிமனை புனரமைப்பு, திருக்கேதீஸ்வர ஆலய தலையீடுகள், மட்டக்களப்பில் போடப்பட்டுள்ள வழக்குகள் ஆகியன குறித்து இதன்போது அமைச்சரின் கவனத்துக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இடம்பெறவுள்ள 2 இடைத்தேர்தல்களிலும் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர்கள் தோற்கடிக்கப்பட வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். தாவைக்கு ஆட்சியமைக்க ஆதரவளித்து வரும் கம்யூனிஸ்டுகள் இந்த இடைத்தேர்தல்களில் தனித்து போட்டியிடுகின்றமை விமர்சிக்கப்படும் நிலையில் அவர் கருத்தை வெளியிட்டுள்ளார்.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
4: நல்ல பாட்டு நாலு விஷயம்
5: எஃப்எம் 102.7
4: ஈஸ்ட் எஃப்எம் .3.

0: இசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஃபார்மா காலேஜ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா ஆஃபர். பிஎஸ்டபிள்யூ ப்ரோக்ராம்ஸின் வழக்கமான 8,090 டாலர்கள் கட்டணம் 4,999 டாலர்கள் மாத்திரமே. ஃபார்மசி அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், ஏர்லி சைல்ட்ஹுட் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், பிரெஞ்ச் மற்றும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் ப்ரோக்ராம்ஸ் ஒவ்வொன்றின் வழக்கமான 3,500 டாலர்கள் கட்டணம் 1,999 டாலர்கள் மாத்திரமே. இந்த விசேட சலுகைகள் செப்டம்பர் 30 வரை மட்டுமே. ஃபார்மா காலேஜ் டொரண்டோவில் மார்க்கம் அண்ட் ஃபின்ச் மற்றும் பிரம்டன் ஆகிய இரண்டு வளாகங்களில் சேர்க்கை நடைபெறுகின்றது.
2: 4162674 4162674 4162674. குறைவான லீஸ் ரேட்ஸிலும் வழங்கப்படுவதுடன் இன்ஃபினிட்டி வாகனங்கள் விசேட லீஸ் அண்ட் பைனான்ஸ் ரேட்ஸில் காத்திருக்கின்றன. அத்துடன் $1,000 ட்ரேட் இன் போனஸ், 2 years ஆஃப் ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். அப்பாயின்மெண்ட்ஸ் வேகமாக புக் ஆவதனால் தாமதிக்காமல் முகமத் லெபியை அழையுங்கள். 4374777960 4374777960.
3: ஏற்பாட்டில் உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் வழங்கும் ஸ்காப்ரோ வைத்தியசாலைகளுக்கான வருடாந்த நிதி சேகரிப்பு இணைந்து வழங்குவோர் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம். ஒரு நாள் நீங்கள் நேசிக்கும் ஒருவருக்கு ஸ்காப்ரோ மருத்துவமனைகள் தேவைப்படலாம். அவர்கள் தகுதியான சிறப்பான சிகிச்சைகள் பெறுவதை உறுதி செய்வதற்கு நீங்கள் இன்றே உதவலாம். மேலதிக விவரங்களுக்கு www.shnfoundation.ca/தமிழ் என்ற இணைய தளத்தை பாருங்கள். அல்லது எதிர்வரும் செப்டம்பர் 25 மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்பில் அமையவுள்ள SHN நிதி சேகரிப்பு நிலையத்தில் உங்கள் நன்கொடைகளை வழங்குங்கள். உங்களுக்கு அரசு அங்கீகாரம் பெற்ற பற்றுச்சீட்டுகள் வழங்கப்படும். இந்த நிதி சேகரிப்பின் மூலம் குறைந்தது 150,000 டாலர் நிதியை திரட்ட நாம் முயற்சிக்கின்றோம்.
4: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart surf matum PTC license, ivatuden city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR pera valikattudal, Sri Lankan dual citizenship pera udavudal. KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business .ca.
5: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஓட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 6472682710 6472682710.
6: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
7: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் 375 டாலர்கள். கெட் அப்ரூவல் வித் இன் 24 hours, ஃபண்டட் வித் இன் 72 hours.
6: மோர்கேஜ் ரீஃபைனான்சிங், ரினியூவல், கிரெடிட் இம்ப்ரூவ்மெண்ட் லோன் என அனைத்திற்கும் ஓர் பெயர்
7: மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ். கிருபா தனபால சிங்கம், 416-298-2777 mortgagesolutions.ca.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

ஈஸ்ட் எஃப் எம் 102.7 கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். 3:49 திசை எங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. மோட்கே சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்களை மீளவும் அறிந்து கொள்ளலாம். எங்களுடைய மக்கள் மத்தியில் மிக நீண்ட காலமாக மோட்கே சார்ந்த சேவைகளை சிறப்பாகவும் நம்பிக்கையுடனும் செய்து தருகின்ற ஒருவராக மோட்கே சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம் திகழ்ந்து வருகின்றார். ரெசிடென்சியல் மோட்கே துறையில் நீண்ட கால அனுபவம் பெற்றவராகவும் அவர் நீடித்து வருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் மற்றும் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகளிடமிருந்தோ அல்லது பிரைவேட் நிதி நிறுவனங்களிடமிருந்தோ ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜ் சேவைகளை நிறைவேற்றி தருகின்றார். 24 மணி நேரத்தில் அப்ரூவலையும் கிருபா தனபால சிங்கம் பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோட்கேஜினை நீங்கள் இப்பொழுது ஒரு பிரைவேட்டிடம் வைத்திருப்பீர்கள் அல்லது பி லெண்டரிடம் வைத்திருப்பீர்கள். உயர்வான வட்டியினை நீங்கள் செலுத்திக் கொண்டிருப்பீர்கள். அவ்வாறு இருந்தால் அதனை ரீஃபைனான்சிங் செய்து குறைவான வட்டி விதத்தில் வங்கியில் உங்களுடைய மோட்கேஜினை பெற்றுத்தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோட்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரே மோட்கேஜாக குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்தில் செய்து உங்களுடைய கடனை இலகுவாக அடைக்கக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். 416-298-2777 அல்லது mortgagesolutions.ca. நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டுக்கான செகண்ட் மோட்கேஜை பெறுகின்ற பொழுது நீங்கள் $50,000 ஹோம் எக்யூட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டுப்பணம் $375 மாத்திரமே. $100,000 ஹோம் எக்யூட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டணம் $750 மாத்திரமே. நீங்கள் 1 வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோட்கேஜினை பெற்றுக் கொள்ள முடியும். அதன் ஊடாக நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரினியூவல் செலுத்தாமல் அந்த பணத்தினையும் நீங்கள் சேமித்துக் கொள்ளலாம். அதுவேளையில் உங்கள் கடனை எப்போது வேண்டுமானாலும் பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் ஏற்படுத்தி தருகின்றார். உங்கள் மாதாந்த கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியினை செலுத்தலாம் அல்லது வட்டியை முதலையும் சேர்த்து செலுத்திக் கொள்ள முடியும். உங்களுக்கான செகண்ட் மோட்கேஜுக்குரிய அப்ரூவலை 24 மணி நேரத்தில் எடுத்து தந்து உங்களுக்கான நிதியினை 72 மணி நேரத்தில் பெற்றும் தருகின்றார் கிருபா தனபால சிங்கம். உங்களுக்கு அவசரமாக நிதி தேவைகள் ஏற்படுகின்றது, ஆனால் உங்களுடைய மோட்கேஜினை நீங்கள் வங்கி ஒன்றில் ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வைத்திருக்கின்றீர்கள், அதனை பிரேக் பண்ணினால் நீங்கள் பெனால்டியை எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் நீங்கள் அவ்வாறு மோட்கேஜினை பிரேக் பண்ணாமல் இன்னும் ஒரு வங்கியில் குறைந்த வட்டி வீதத்தில் up to $400,000 வரையில் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்று உங்களுடைய அவசர நிதி தேவைகளுக்கு கடன் பெறக்கூடிய ஒழுங்குகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள். மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம் 416-298-2777 416-298-2777.

0: என்றும் இசையுடன் உங்களுடன் 102.7.
1: எங்களுடைய மக்கள் மத்தியில் மிக நீண்ட காலமாக மோட்கே சார்ந்த சேவை
2: ஃபார்முலா ஹாண்டாவில் இந்த வியாழன் வெள்ளி மற்றும் சனிக்கிழமை மாபெரும் பிரைவேட் சேல் இவெண்ட். 2026 மாடல்களின் பிரம்மாண்ட கிளியர் அவுட் சேல். குவாலிஃபைட் ஹாண்டா ஓனர்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக ஹாண்டா சிஆர்வி களை 0.49% ரேட்டில் லீஸ் செய்யும் வாய்ப்பு. மேலும் பல பிராண்ட் நியூ ஹாண்டா வாகனங்கள் மற்றும் டெமோ வாகனங்கள் ஸ்பெஷல் ஆஃபர்ஸில் கிடைக்க உள்ளன. செப்டம்பர் 24, 25, 26 வியாழன் வெள்ளி சனி ஃபார்முலா ஹாண்டா வழங்கும் மாபெரும் பிரைவேட் சேல் இவெண்ட். அலையுங்கள் ராஜா தர்மலிங்கம். 6478334998 6478334998.
3: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி
4: அது சரி.
3: உங்களுக்கு ஆடி 2026 A3 கார்
4: என்னது
3: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
5: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கேரட் கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599.
6: ஜனிஷான், உங்கள் மோட்கேஜை ஆர்பிசி, சிஐபிசி, பிஎம்ஓ, டிடி போன்ற பிரதான வங்கி ஒன்றின் மூலம் பெற 35 வருட பேங்கிங் அனுபவம் கொண்டவர். இது மட்டுமல்ல, ரீஃபைனான்சிங், பிரைவேட் செகண்ட் மோட்கேஜ், கமர்ஷியல் மோட்கேஜ் எதுவானாலும் உங்களுக்கு உதவுகிறார். பேங்கில் மோட்கேஜ் மறக்கப்பட்டதா, ரஷ் க்ளோசிங் தேவையா, வீடு பவர் ஆஃப் சேல் நிலையில் உள்ளதா, அழையுங்கள். ஜனிஷான் மேனேஜிங் பார்ட்னர், மிலேனியல் மோட்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங். 6478910742 6478910742.
7: Wagons Legal Services. உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. Speeding, red light, careless driving மற்றும் criminal offense போன்ற traffic ticket பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். Wagons Legal Services. 416-473-8472. Wagons Legal Services.
8: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
9: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
8: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
10: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். டிவிஎஸ் காகோ, மாக்கமன் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கின் உள்ளே. 416-291-3232.
11: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் டிவிஎஸ் காகோ.

நேரம் 4:06 இஸ்டெஃப்எம் 102 தசமேழு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. வார நாட்களில் 3 மணியிலிருந்து 5 மணி வரை நீங்கள் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். வெளியில் 18 டிகிரி செல்சியஸ், வெயில் முற்றுமுழுதாக இருக்கின்றது. 18 டிகிரி செல்சியஸ் ஆகவே உணரப்படுகின்றது. நாளைய தினமும் முற்றுமுழுதாக வெயில் எதிர்பார்க்கப்படுகின்றது. 18 டிகிரி செல்சியஸ் நாளை அதி கூடிய வெப்பநிலை. வாகன எரிபொருள் விலை இன்றைய தினம் 3% குறைந்திருந்தது. நாளைய தினம் 3% வாகன எரிபொருள் விலை அதிகரிக்க இருக்கின்றது. அனைத்து கைபேசிகளிலும் ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பினை இலவசமாக டவுன்லோட் செய்து அவற்றின் ஊடாகவும் நீங்கள் எங்களுடைய ஒலிபரப்புகளை கேட்க முடியும். eastfm.ca செல்வதனூடாக அங்கு நீங்கள் இலகுவான முறையில் இலவசமாக எங்களுடைய ஆப்களை டவுன்லோட் செய்து கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் eastfm.ca நீங்கள் நேரடியாக ஸ்ட்ரீம் பண்ணி எங்களுடைய ஒலிபரப்புகளை கேட்டு முடியும். நேரம் 4:06 ஆக இருக்கின்றது. இது திசையெங்கும் கிழக்கு.

0: மேலான மாணவர்களுக்கு புதிய கல்வியாண்டுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417 யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் பட்டதாரிகளால் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு, சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி உள்ளிட்ட பல பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வாரமும் வழங்கப்படும் பயிற்சி வினா கொத்துக்கள், மாதாந்தம் நடத்தப்படும் பயிற்சி பரீட்சைகள், ஹோம் ஒர்க் ஹெல்ப் என பல வசதிகளுடன் இன் பர்சன் மற்றும் ஆன்லைன் முறையில் வகுப்புகள் நடத்தப்படும். மார்னிங் சைட் அண்ட் பிஞ்ச் இரா பிளாசாவில் இன் பர்சன் வகுப்புகள் நடைபெறுகின்றன. ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர், 416-726-4417.
1: Ajax Mitsubishi இல் இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, snow tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction ஐ பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi இல் the September sale to remember. தமிழில் பேச அகமத் தம்
2: 437-860-7002 இணைந்து வழங்குவோர் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம். ஒரு நாள் நீங்கள் நேசிக்கும் ஒருவருக்கு ஸ்காப்ரோ மருத்துவமனைகள் தேவைப்படலாம். அவர்கள் தகுதியான சிறப்பான சிகிச்சைகள் பெறுவதை உறுதி செய்வதற்கு நீங்கள் இன்றே உதவலாம். மேலதிக விவரங்களுக்கு www.shnfoundation.ca/tamil என்ற இணைய தளத்தை பாருங்கள். அல்லது எதிர்வரும் செப்டம்பர் 25 மார்க்கமன் ஸ்டீல் சந்திப்பில் அமையவுள்ள SHN நிதி சேகரிப்பு நிலையத்தில் உங்கள் நன்கொடைகளை வழங்குங்கள். உங்களுக்கு அரசு அங்கீகாரம் பெற்ற பற்றுச்சீட்டுகள் வழங்கப்படும். இந்த நிதி சேகரிப்பின் மூலம் குறைந்தது $150,000 நிதியை திரட்ட நாம் முயற்சிக்கின்றோம்.
3: உள்ளம் கொள்ளை கொள்ளும் சாரி கலெக்ஷன்ஸின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்துள்ளது. 324 கொப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். 324 கொப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் 6 yards. 416-970-2408. 416-970-2408.
0: உங்கள் அனைத்து விதமான மோர்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோர்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்டாக விரும்புகிறீர்களா? புதிய மோர்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோர்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோர்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள். 416-997-3862 அல்லது 416-754-8881.
1: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
4: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
5: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-706-7004.
6: பாட்டுக்கொரு பண்பலை, 102.7.

நேரம் 4:20 இஸ்டெஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திசை எங்கும் கிழக்கொலித்துக் கொண்டிருக்கிறது. நாங்கள் மோட்கே சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்களையும் இளம் அறிந்து கொள்ளலாம். எங்களுடைய மக்கள் மத்தியில் மிக நீண்ட காலமாக மோட்கே சார்ந்த சேவைகளை சிறப்பாகவும் நம்பிக்கையுடனும் செய்து தருகின்ற ஒருவராக மோட்கே சொல்யூஷன்ஸ் கிருபா தனமால சிங்கம் திகழ்ந்து வருகின்றார். ரெசிடென்சியல் மோட்கே துறையில் நீண்ட கால அனுபவம் பெற்றவராகவும் அவர் நீடித்து வருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் மற்றும் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகளிடமிருந்தோ அல்லது பிரைவேட் நிதி நிறுவனங்களிடமிருந்தோ ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜ் சேவைகளை நிறைவேற்றி தருகின்றார். 24 மணி நேரத்தில் அப்ரூவலையும் கிருபா தனமால சிங்கம் பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோட்கேஜினை நீங்கள் இப்பொழுது ஒரு பிரைவேட்டிடம் வைத்திருப்பீர்கள் அல்லது பி லெண்டரிடம் வைத்திருப்பீர்கள். உயர்வான வட்டியினை நீங்கள் செலுத்திக் கொண்டிருப்பீர்கள். அவ்வாறு இருந்தால் அதனை ரீஃபைனான்சிங் செய்து குறைவான வட்டி விதத்தில் வங்கியில் உங்களுடைய மோட்கேஜினை பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோட்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரே மோட்கேஜாக குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்தில் செய்து உங்களுடைய கடனை இலகுவாக அடைக்கக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். 416-298-2777 அல்லது mortgagesolutions.ca. நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டுக்கான செகண்ட் மோட்கேஜை பெறுகின்ற பொழுது நீங்கள் $50,000 ஹோம் எக்யூட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டுப்பணம் $375 மாத்திரமே. $100,000 ஹோம் எக்யூட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டணம் $750 மாத்திரமே. நீங்கள் 1 வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோட்கேஜினை பெற்றுக் கொள்ள முடியும். அதன் ஊடாக நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரினியூவல் செலுத்தாமல் அந்த பணத்தினையும் நீங்கள் சேமித்துக் கொள்ளலாம். அதுவேளையில் உங்கள் கடனை எப்போது வேண்டுமானாலும் பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதிகளையும் கிருபா தனமால சிங்கம் ஏற்படுத்தி தருகின்றார். உங்கள் மாதாந்த கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியினை செலுத்தலாம் அல்லது வட்டியை முதலையும் சேர்த்து செலுத்திக் கொள்ள முடியும். உங்களுக்கான செகண்ட் மோட்கேஜுக்குரிய அப்ரூவலை 24 மணி நேரத்தில் எடுத்து தந்து உங்களுக்கான நிதியினை 72 மணி நேரத்தில் பெற்றும் தருகின்றார் கிருபா தனபால சிங்கம். உங்களுக்கு அவசரமாக நிதி தேவைகள் ஏற்படுகின்றது, ஆனால் உங்களுடைய மோட்கேஜினை நீங்கள் வங்கி ஒன்றில் பிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வைத்திருக்கின்றீர்கள், அதனை பிரேக் பண்ணினால் நீங்கள் பெனால்டியை எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் நீங்கள் அவ்வாறு மோட்கேஜினை பிரேக் பண்ணாமல் இன்னுமொரு வங்கியில் குறைந்த வட்டி வீதத்தில் up to $400,000 வரையில் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்று உங்களுடைய அவசர நிதி தேவைகளுக்கு கடன் பெறக்கூடிய ஒழுங்குகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள். மோட்கே சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம் 416-298-2777 416-298-2777

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை. ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
1: ஐக்கிய நாடுகள் சபை அமர்வுகளில் இடம்பெறும் பெருங்கடல் கண்காணிப்பு ஒத்துழைப்பு நிகழ்வு ஒன்றை கெனடிய பிரதமர் மாக்கானியும் ஐரோப்பிய ஒன்றிய தலைவரும் இணைந்து நடத்துகின்றமை கவனம் பெற்றுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் முதல் இணை அங்கத்தவராக கனடா சேர்ந்து கொள்ளும் ஆர்வத்தினை அதன் தலைவர் வெளியிட்டிருந்த நிலையில் இந்நிகழ்வு இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. டொரண்டோவின் அடுத்த நகர முதல்வராக தாம் தெரிவானால் சொத்து வரி அதிகரிப்பை நிறுத்தி வைக்க உள்ளதாக வேட்பாளரும் மாநகரசபை உறுப்பினருமான பிராட் பிராட்ஃபோர்ட் நேற்றைய விவாதத்தில் வாக்குறுதி வழங்கியுள்ளார். மறுபுறத்தில் பணவீக்கத்துக்கு ஏற்ப சொத்துவரி அதிகரிப்பு அவசியமானது என தெரிவித்துள்ள வேட்பாளரும் தற்போதைய நகர முதல்வருமான ஒலிவியா ஷோவ் வரி அதிகரிப்பினை நிறுத்தி வைப்பது பழைய மோசமான காலத்துக்கு டொரண்டோவை பின்தள்ளும் என எச்சரித்துள்ளார். தமிழ்நாட்டில் பாரிய சர்ச்சையாக உருவெடுத்துள்ள தொழிலதிபர் வீரமணி சிறார் பாலியல் துஷ்பிரயோக வழக்கை கடந்த திமுக ஆட்சியில் மூடுவதற்கு வலியுறுத்தியது யார் என்று அமைச்சர் ராஜ்மோகன் கேள்வி எழுப்பியுள்ளார். வீடியோ ஆதாரங்கள் தெளிவாக இல்லாததால் வழக்கை தொடர முடியவில்லை என முன்னாள் திமுக அமைச்சர் ரகுபதி கூறியதை அவர் கண்டித்துள்ளார். அதேவேளையில் இந்த சிறார் துஷ்பிரயோக வழக்கின் எல்லைகளை விரிவுபடுத்த வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையில் இடம்பெற்ற பாரிய விமான கொள்வனவு ஊழல் தொடர்பில் கைது செய்யப்பட்ட பொதுஜன பெருமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சவின் பிணை கோரிக்கையினை நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. பிணை கோரிக்கையினை பரிசீலிக்கும் சாத்தியங்களே இல்லை என தெரிவித்துள்ள நீதவான் தொடர்ந்தும் 30 வரையில் நாமல் ராஜபக்சவை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டுள்ளார்.
0: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.

0: music on your favorite station 102.7 East FM. எப்போ பார்த்தாலும் பேக்யார்ட்ல புல்லு வெட்டுறேன் கிளீன் பண்றேன்னு நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக்யார்ட்ல ஒரு புது வீடு கட்டினா மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
1: என்ன கதை இது? பேக்யார்ட்ல இப்படி வீடு கட்டுறது?
0: உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல. இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக்யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே பைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ரொஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்துக்கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
1: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்ஷ்மி ஹோம்ஸ் போன் நம்பரை சொல்லுங்க.
0: 416-688-24-26.
2: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர் எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டர் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. Toyota, Honda, Acura, Porsche ஆகியவற்றில் பணிபுரிந்த Lexus Certified ProTech and Hybrid Tech சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர் 2845 மார்க்கம் ரோட் ஸ்கார்போ.
3: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough.
2: 416-649-6388. உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
4: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
2: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
5: IBC தமிழ் ப்ரொடக்ஷன்ஸ் பாஸ்கரன் கந்தையா வழங்கும் பிரம்மாண்டமான படைப்பு போராட்டம் போராட்டம் போராட்டம் அக்டோபர் 2 முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில்.
6: ஃபுட்பால் பெரும் விளையாட்டில் அதுண்டு வாழ்க்கை.
5: டொரண்டோவில் அக்டோபர் 2 மாலை 7 மணிக்கு யோர்க் சினிமாவிலும், அக்டோபர் 3 பிற்பகல் 1 மணிக்கு வூட்சைட் சினிமாவிலும், ஒட்டாவாவில் அக்டோபர் 4 பிற்பகல் 3:30 ஆலியன் சினிமாவிலும் பார்த்து மகிழலாம்.
7: போராட்ட படம் வாழ்க்கையில் நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு படம், லட்சியத்தோடு தயாரித்திருக்க ஒரு படம். இந்த படத்தை பார்க்கிற போது எனக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கிறது.
5: நல்ல பாட்டு நாலு விஷயம் FM 102.7.

ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் 4:44 மோட்கே சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்களை மேலும் அறிந்து கொள்ளலாம். எங்களுடைய மக்கள் மத்தியில் மிக நீண்ட காலமாக மோட்கே சார்ந்த சேவைகளை சிறப்பாகவும் நம்பிக்கையுடனும் செய்து தருகின்ற ஒருவராக மோட்கே சொல்யூஷன்ஸ் கிருபா தனபாலசிங்கம் திகழ்ந்து வருகின்றார். ரெசிடென்சியல் மோட்கே துறையில் நீண்ட கால அனுபவம் பெற்றவராகவும் அவர் நீடித்து வருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் மற்றும் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகளிடமிருந்தோ அல்லது பிரைவேட் நிதி நிறுவனங்களிடமிருந்தோ ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜ் சேவைகளை நிறைவேற்றி தருகின்றார். 24 மணி நேரத்தில் அப்ரூவலையும் கிருபா தனபால சிங்கம் பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோட்கேஜினை நீங்கள் இப்பொழுது ஒரு பிரைவேட்டிடம் வைத்திருப்பீர்கள் அல்லது பி லெண்டரிடம் வைத்திருப்பீர்கள், உயர்வான வட்டியினை நீங்கள் செலுத்திக் கொண்டிருப்பீர்கள். அவ்வாறு இருந்தால் அதனை ரீஃபைனான்சிங் செய்து குறைவான வட்டி வீதத்தில் வங்கியில் உங்களுடைய மோட்கேஜினை பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோட்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரே மோட்கேஜாக குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்தில் செய்து உங்களுடைய கடனை இலகுவாக அடைக்கக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். 416-298-2777 அல்லது mortgagesolutions.ca. நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டுக்கான செகண்ட் மோட்கேஜ் பெறுகின்ற பொழுது நீங்கள் $50,000 ஹோம் எக்யூட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டுப்பணம் $375 மாத்திரமே. $100,000 ஹோம் எக்யூட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டணம் $750 மாத்திரமே. நீங்கள் ஒரு வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோட்கேஜினை பெற்றுக்கொள்ள முடியும். அதன் ஊடாக நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரினியூவல் செலுத்தாமல் அந்த பணத்தினையும் நீங்கள் சேமித்துக் கொள்ளலாம். அதுவேளையில் உங்கள் கடனை எப்போது வேண்டுமானாலும் பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் ஏற்படுத்தி தருகின்றார். உங்கள் மாதாந்த கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியினை செலுத்தலாம் அல்லது வட்டியை முதலையும் சேர்த்து செலுத்திக் கொள்ள முடியும். உங்களுக்கான செகண்ட் மோட்கேஜுக்குரிய அப்ரூவலை 24 மணி நேரத்தில் எடுத்து தந்து உங்களுக்கான நிதியினை 72 மணி நேரத்தில் பெற்றும் தருகின்றார் கிருபா தனபால சிங்கம். உங்களுக்கு அவசரமாக நிதி தேவைகள் ஏற்படுகின்றது, ஆனால் உங்களுடைய மோட்கேஜினை நீங்கள் வங்கி ஒன்றில் பிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வைத்திருக்கின்றீர்கள், அதனை பிரேக் பண்ணினால் நீங்கள் பெனால்டியை எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் நீங்கள் அவ்வாறு மோட்கேஜினை பிரேக் பண்ணாமல் இன்னுமொரு வங்கியில் குறைந்த வட்டி வீதத்தில் அப் டு $400,000 வரையில் ஹோம் ஈக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்று உங்களுடைய அவசர நிதி தேவைகளுக்கு கடன் பெறக்கூடிய ஒழுங்குகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள். மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம் 416-298-2777.

எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 4:52 நிமிடம் இத்தோடு இன்றைய திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியினை நாங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். வருகின்ற பாடல் மற்றும் விளம்பரங்களை தொடர்ந்து ஈஸ்ட் எஃப்எம்மின் கோஃபி டபுள் டபுள் உங்களை சந்திக்கும் இழவும். நாளைய தினம் கூட 3 மணியிலிருந்து 5 மணி வரை நீங்கள் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம்.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. எப்ப பார்த்தாலும் பேக் யார்ட்ல புல்லு வெட்டுறேன் கிளீன் பண்றேன் நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக் யார்ட்ல ஒரு புது வீடு கட்டினா மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
1: என்ன கதை இது? பேக் யார்ட்ல இப்படி வீடு கட்டுறது?
0: உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல. இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக் யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே பைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்துக்கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
1: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்மே ஹோம்ஸ் போன் நம்பரை சொல்லுங்க.
0: 416-788-24-26.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலைக்கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6973589
3: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
4: நம்பிக்கையான அனுபவம் உள்ள எலக்ட்ரீஷியன் தேடுகின்றீர்களா? ஒன்டாரியோ முழுவதும் சேவை வழங்கும் லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கண்ட்ராக்டர் சேஃப் லைன் எலக்ட்ரிக்கல். கமர்ஷியல், ரெசிடென்சியல், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல் சர்வீசஸ் அனைத்திற்கும் நம்பிக்கையான சேவை. ஆபீஸ், ரீட்டைல் ஸ்டோர், ரெஸ்டாரண்ட், மெடிக்கல் ஆபீஸ், இன்ஸ்பெக்ஷன் அப்ரூவல் முதல் உங்கள் வீடு வரை இவி சார்ஜர் இன்ஸ்டாலேஷன், 100 ஆம்பில் இருந்து 200 ஆம்ப் பேனல் அப்கிரேட், ஃபியூஸ் பேனலை பிரேக் பேனலாக மாற்றுதல் மற்றும் போட்லைட் இன்ஸ்டாலேஷன் என அனைத்து எலக்ட்ரிக்கல் வேலைகளும் செய்து தரப்படும். பாதுகாப்பான தரமான எலக்ட்ரிக்கல் சர்வீஸுக்கு லைசன்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் கண்ட்ராக்டர் புருவை அழையுங்கள். 416-989-4700. 416-989-4700.
3: ஸ்காப்ரோவில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக நம்பிக்கையுடன் சேவையாற்றும் மார்னிங் சைட் நிசான் உங்களை அழைக்கின்றது. தேர்ந்தெடுக்கப்பட்ட மாடல்களுக்கு 0% இன்ட்ரெஸ்டுடன் பைனான்சிங் மற்றும் $7,000 வரையான டிஸ்கவுண்ட் பெறும் அரிய வாய்ப்பு. புதிய நிசான் ரோக் ஹைபிரிடும் இப்போது கிடைக்கிறது. நியூ கிரெடிட் அல்லது பேட் கிரெடிட் உள்ளவர்களுக்கும் வாகனம் வாங்கும் வசதி. மார்னிங் சைட் நிசான், 898 மில்னர் அவென்யூ, ஸ்காப்ரோ. அழையுங்கள் அஜிந்தன் அல்லது சங்கீதன். 416-284-9800.

0: நேரம் 5:01 இஸ்டெஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். செப்டம்பர் மாதம் 23 திகதி புதன்கிழமை 2026 ஒலிபரப்பு உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. தொடர்வது இஸ்டெஃப்எம்மின் கோபி டபுள் டபுள் நிகழ்ச்சிகளில் உங்களோடு
1: லாவண்யா,
0: ருஷிஷ்காந்த். இனிமையான வணக்கம் நேர்களே.
1: இனிமையான வணக்கம் நேர்களே.
0: நேர்கள் இன்றையாலும் கூட 7 வரை கோபி டபுள் டபுள் இணைந்து கொண்டு உங்கள் தெருவில் பாடல்களை கேட்கலாம்.
1: 416-5545-4-4-0-4-0-4-0-4-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-
2: ஹலோ, வணக்கம். அப்பன் ஜெயகன்.
0: வணக்கம் அப்பன், எப்படி இருக்கிறீங்க?
1: நாங்களும் நல்ல சோமா இருக்கோம். அப்பன், என்ன பாட்டு கேட்க போறீங்க?
0: உங்களோட வண்டியில இல்ல தானே?
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி. 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இது கோஃபி டபுள் டபுள்.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 5:08, இது காஃபி டபுள் டபுள்.
1: காஃபி டபுள் டபுள் இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம்.
1: எங்களோட
0: இங்க நாங்க கதறி கொண்டிருக்கோம். சரி, அவர் பிஸியா இருக்க போல இருக்கு. நாங்கள் அடுத்த நீரை இணைத்துக் கொள்வதற்கு முயற்சிக்கலாம். வாகன எரிபொருள் விலை இன்றைய தினம் 3% குறைந்திருந்தது, நாளைய தினம் 3% அதிகரிக்க இருக்கிறது. அடுத்த நீர் யார் பாடலை விரும்பி கேட்க? வணக்கம்
2: வணக்கம்
0: வணக்கம், யார் பேசுறீங்க? எப்படி இருக்கிறீங்க சக்தி?
1: நாங்களும் நல்ல சுகமா இருக்கோம். என்ன பாட்டு கேட்க போறீங்க?
2: எனக்கு கீதாஞ்சலி திரைப்படத்தில இருந்து ஒரு ஜீவன் அழைத்தது.
0: அதுக்கு இந்த ஜீவன் என்ன சொல்லிச்சு?
2: ஜீவன் இல்லாம தான் இருக்கிறோம். அதுக்கு
0: அந்த பாட்டு அழைக்கும் போது அலட்டா இருந்திருக்கணும் சத்தி.
2: ஆமா ஆமா ஆமா.
0: சரி சரி, பாட்டு வருது கேட்கலாம். நன்றி இணைந்து கொண்டு.
2: நன்றி
1: நன்றி நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி. ஈஸ்ட் எஃப்எம்எல் கோஃபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: வெளியில் 18°C உணரப்படுவதும் 18°C, நாளைய தினம் வியாழக்கிழமை 18°C ஆகவும் உணரப்படுவது 19°C ஆக இருக்கும்.
0: நீங்களும் கோஃபி டபுள் டபுள் அழைத்து உங்கள் தெருவில் பாடல்களை கேட்க முடியும். 416-554-4040, 416-554-4040.

0: நேரம் 5:13 இருக்கின்றது. கோபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.
1: இணைந்து கொள்ளும் அடுத்தினர் வணக்கம்.
0: நல்ல சுகமா இருக்கின்றோம் செல்வகுமார், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
0: நீங்கள் வணக்கம் 4 1 6 5 5 4 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0 4 0

0: விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலைட் கம்யூனிட்டி லீகல் சர்வீசஸ். 289-242-5450.
1: SHN Foundation ஏற்பாட்டில் உங்கள் ஈஸ்ட் FM வழங்கும் ஸ்காப்ரோ வைத்தியசாலைகளுக்கான வருடாந்த நிதி சேகரிப்பு இணைந்து வழங்குவோர் கெனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம். ஒரு நாள் நீங்கள் நேசிக்கும் ஒருவருக்கு ஸ்காப்ரோ மருத்துவமனைகள் தேவைப்படலாம். அவர்கள் தகுதியான சிறப்பான சிகிச்சைகள் பெறுவதை உறுதி செய்வதற்கு நீங்கள் இன்றே உதவலாம். மேலதிக விவரங்களுக்கு www.shnfoundation.ca/tamil என்ற இணைய தளத்தை பாருங்கள். அல்லது எதிர்வரும் செப்டம்பர் 25 மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்பில் அமையவுள்ள SHN நிதி சேகரிப்பு நிலையத்தில் உங்கள் நன்கொடைகளை வழங்குங்கள். உங்களுக்கு அரசு அங்கீகாரம் பெற்ற பற்றுச்சீட்டுகள் வழங்கப்படும். இந்த நிதி சேகரிப்பின் மூலம் குறைந்தது $150,000 நிதியை திரட்ட நாம் முயற்சிக்கின்றோம்.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 416-835-4128.
3: Scarborough Convention Center, Brighton Convention Center. எப்பவுமே ஒரு படி மேல.
0: ஃபார்முலா ஹாண்டாவில் இந்த வியாழன், வெள்ளி மற்றும் சனிக்கிழமை மாபெரும் பிரைவேட் சேல் இவெண்ட். 2026 மாடல்களின் பிரம்மாண்ட கிளியர் அவுட் சேல். குவாலிஃபைட் ஹாண்டா ஓனர்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக ஹாண்டா சிஆர்வி களை 0.49% ரேட்டில் லீஸ் செய்யும் வாய்ப்பு. மேலும் பல பிராண்ட் நியூ ஹாண்டா வாகனங்கள் மற்றும் டெமோ வாகனங்கள் ஸ்பெஷல் ஆஃபர்ஸில் கிடைக்க உள்ளன. செப்டம்பர் 24, 25, 26 வியாழன், வெள்ளி, சனி ஃபார்முலா ஹாண்டா வழங்கும் மாபெரும் பிரைவேட் சேல் இவெண்ட். அழையுங்கள் ஷான் சர்வானந்தன். 416-720-1184.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ். 22 carat 1 gram நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 carat 1 pound நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105. 416-834-2266.
5: பாட்டுக்கொரு பண்பலை. ஈஸ்ட் FM 102.7.

இப்படி சூடு.

0: 5:24 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள்.
1: அடுத்த நியர் யார் பாடலை விரும்பி கேட்க? வணக்கம். நல்ல சுகமா இருக்கின்றோம். யார் பேசுறீங்க?
0: பாஸ்கர், எப்படி இருக்கிறீங்க?
1: என்ன பாட்டு கேட்க போறீங்க?
2: இது
1: பாட்டு கூட டென்ஷனை குறையக்கூடிய பாட்டு தான், கேட்கலாம்.
0: நன்றி.
1: பாடலுக்கு முன்னதாக நாங்கள் மோட்கே சொல்யூஷன்ஸ் தருகின்ற தகவல்களை அறிந்துள்ள போகின்றோம். எங்களுடைய மக்கள் மத்தியில் மிக நீண்ட காலமாக மோட்கேஜ் சார்ந்த சேவைகளை சிறப்பாகவும் நம்பிக்கையுடனும் செய்து தருகின்ற ஒருவராக மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபாலசிங்கம் திகழ்ந்து வருகின்றார். ரெசிடென்சியல் மோட்கேஜ் துறையில் நீண்ட கால அனுபவம் பெற்றவராகவும் அவர் நீடித்து வருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் மற்றும் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கியிடமிருந்தோ அல்லது பிரைவேட் நிதி நிறுவனங்களிடமிருந்தோ ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜ் சேவைகளை நிறைவேற்றி தருகின்றார். 24 மணி நேரத்தில் அப்ரூவலையும் கிருபா தனபால சிங்கம் பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோர்கேஜினை நீங்கள் இப்பொழுது ஒரு பிரைவேட் இடம் வைத்திருப்பீர்கள் அல்லது பி லெண்டரிடம் வைத்திருப்பீர்கள், உயர்வான வட்டியினை நீங்கள் செலுத்திக் கொண்டிருப்பீர்கள். அவ்வாறு இருந்தால் அதனை ரீஃபைனான்சிங் செய்து குறைவான வட்டி வீதத்தில் வங்கியில் உங்களுடைய மோர்கேஜினை பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோர்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரே மோர்கேஜாக குறைந்த மாதாந்த கட்டுப்பாட்டில் செய்து உங்களுடைய கடனை இலகுவாக அடைக்கக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். 416-298-2777 அல்லது mortgagesolutions.ca. நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டுக்கான செகண்ட் மோர்கேஜ் பெறுகின்ற பொழுது நீங்கள் $50,000 ஹோம் எக்யூரிட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டுப்பணம் $375 மாத்திரமே. $100,000 ஹோம் எக்யூரிட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டணம் $750 மாத்திரமே. நீங்கள் 1 வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோர்கேஜினை பெற்றுக்கொள்ள முடியும். அதன் ஊடாக நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரினியூவல் செலுத்தாமல் அந்த பணத்தினையும் நீங்கள் சேமித்துக் கொள்ளலாம். அதுவேளையில் உங்கள் கடனை எப்போது வேண்டுமானாலும் பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் ஏற்படுத்தி தருகின்றார். உங்கள் மாதாந்த கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியினை செலுத்தலாம் அல்லது வட்டியை முதலையும் சேர்த்து செலுத்திக் கொள்ள முடியும். உங்களுக்கான செகண்ட் மோர்கேஜுக்குரிய அப்ரூவலை 24 மணி நேரத்தில் எடுத்து தந்து உங்களுக்கான நிதியினை 72 மணி நேரத்தில் பெற்றும் தருகின்றார் கிருபா தனபால சிங்கம். உங்களுக்கு அவசரமாக நிதி தேவைகள் ஏற்படுகின்றது, ஆனால் உங்களுடைய மோர்கேஜினை நீங்கள் வங்கி ஒன்றில் பிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வைத்திருக்கின்றீர்கள், அதனை பிரேக் பண்ணினால் நீங்கள் பெனால்டியை எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் நீங்கள் அவ்வாறு மோர்கேஜினை பிரேக் பண்ணாமல் இன்னுமொரு வங்கியில் குறைந்த வட்டி வீதத்தில் அப் டு $400,000 வரையில் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்று உங்களுடைய அவசர நிதி தேவைகளுக்கு கடன் பெறக்கூடிய ஒழுங்குகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள். மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம். 416-298-2777. 416-298-2777.

0: FM தமிழின் இந்த மழுப்பியாளத்தின் செய்திகளுக்கான பிரதான அனுசரணை.
1: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்று தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406-416-908-5656-416-908-5656.
2: East FM தமிழ்
3: ஒன்டாரியோவில் 55 வயதுக்கு மேற்பட்டோர் மத்தியிலான ஓபியோயிட் பாவனை சார்ந்த குறைபாடுகள் கடந்த 2017 ஒப்பிடுகையில் 2 மடங்காகியுள்ளதாக டொரண்டோவின் சென்ட் மைக்கேல்ஸ் மருத்துவமனையின் ஆய்வுகள் தெரிவித்துள்ளன. ஒன்டாரியோவில் உள்ள 55 வயதுக்கு மேற்பட்டோரில் 350 பேரில் ஒருவர் இக்குறைபாட்டை கொண்டுள்ளமை அவதானிக்கப்பட்டுள்ளது.
4: மில்லியன் கணக்கான குடிவரவாளர்களை நாட்டுக்குள் அனுமதிப்பதன் மூலம் கனடா தன்னைத்தானே அளித்து வருவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். எவ்வித கட்டுப்பாடும் சரிபார்ப்பும் இல்லாமல் அனுமதிக்கப்படும் இந்த மக்கள் தொகை கையாள முடியாத அளவுக்கு பிரச்சினைகளை விரைவில் உருவாக்கும் என அவர் எச்சரித்துள்ளார். ட்ரம்பின் கருத்தை நிராகரித்துள்ள கனேடிய வெளிவிவகார அமைச்சர் அனிதா ஆனந்த் கனடாவின் செழிப்பினை குடிவரவு மேம்படுத்தியே வருவதாக தெரிவித்துள்ளார்.
3: இலங்கையின் வடக்கு கிழக்கில் தொல்பொருள் திணைக்களத்தால் தமிழ் மக்களுக்கு ஏற்படுத்தப்பட்டு வரும் பிரச்சினைகள் தொடர்பில் தமிழர்சு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் புத்த சாசன அமைச்சருக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. வவுனியா வடுக்குநாறு மலை விவகாரம், யாழ் நல்லூர் மந்திரிமனை புனரமைப்பு, திருக்கேதீஸ்வர ஆலய தலையீடுகள், மட்டக்களப்பில் போடப்பட்டுள்ள வழக்குகள் ஆகியன குறித்து இதன்போது அமைச்சரின் கவனத்துக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது.
4: தமிழ்நாட்டில் இடம்பெறவுள்ள 2 இடைத்தேர்தல்களிலும் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர்கள் தோற்கடிக்கப்பட வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். தாவேக்கு ஆட்சியமைக்க ஆதரவளித்து வரும் கம்யூனிஸ்டுகள் இந்த இடைத்தேர்தல்களில் தனித்து போட்டியிடுகின்றமை விமர்சிக்கப்படும் நிலையில் அவர் இக்கருத்தை வெளியிட்டுள்ளார்.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
5: இதமான மாலை பொழுதில் உங்கள் தெரிவில் இனிமையான பாடல்கள்.
6: மியூசிக்னா என்ன?
7: மியூசிக்னா இசை.
6: இசைனா?
7: இசைனா அங்க கொஞ்சம் இசை.
6: இசை எங்க இருந்து வருது தெரியுமா?
7: என்ன சார் இது கூட தெரியாது.
5: இது ஈஸ்ட் எஃப்எம் இன் கோபி டபுள் டபுள்.
4: 5:36 காபி டபுள் டபுள் இணைந்து கொள்ளும் அடுத்த நேரை நாங்கள் சந்திக்கின்றோம். வணக்கம்.
8: வணக்கம் தோ, நல்லா இருக்கிறீங்களா?
3: நல்ல சுமா இருக்கின்றோம் தேவகுமார், நீங்க எப்படி இருக்கிறீங்க? கவனிக்க வேண்டிய விஷயம்
8: தான்.
3: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
8: எனக்கு இந்த அரிசி படத்துல இருந்து வாய்க்கா வயலும் வீடா அந்த பாட்டுக்கு.
3: சரி, பாட்டு உங்களுக்கு வருது, கேட்கலாம். நன்றி இணைந்தோம் தேவகுமார்.
8: நன்றி, நன்றி வாய்ப்புக்கு. நன்றி இருவருக்கும்.
4: நன்றி, நன்றி.
3: நீங்களும் கோபி டபுள் டபுள் அழைத்து உங்கள் தெரிவியல் பாடல்களை கேட்க முடியும்.
4: 416-55-44-0-0, 416-55-44-0-0.

0: நேரம் 5:40 இஸ்டெஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது காஃபி டபுள் டபுள்.
1: காஃபி டபுள் டபுள் இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: எப்படி இருக்கீங்க ரபீசன்?
0: நல்லா சுகமா இருக்கின்றோம் ரபீசன் துரைராசா. வேலை முடிஞ்சா என்ன நடக்குது?
2: வேலை முடிஞ்சிட்டு வந்துட்டு வெளியில கடைக்கு போய் கொண்டிருக்கிறேன்.
0: அப்படி வீட்டை வந்து திருப்பியும் கிளம்பியாச்சு அடுத்த அலுவலுக்கு. சரி சரி சரி, என்ன பாட்டு கேட்கலாம்?
2: ஜனநாயகன் படத்துல இருந்து அவர்
1: கேட்கலாம் பாடல். நன்றி ரபீசன்.
2: நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
0: காஃபி டபுள் டபுள் 7 வரை உங்களின் தெரிவில் பாடல்களோடு ஒலிக்க இருக்கின்றது.
1: 416-55-44-404-0 416-55-44-0

0: காற்றில் பரவும் இசை போல.
1: சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்துரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, தி பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன் சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ. இப்போது ஃப்ரை குக் வேலைக்கு ஆட்கள் பணிக்கமர்த்தப்படுகின்றார்கள். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-535-2323.
2: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379994450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம், வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379994450. info@canadapilotprogram.com. www.canadapilotprogram.com.
3: wow, அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
4: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்க தான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
5: Sandus Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandus Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanicum Middlefield, Ikumidayal. Ingu mattume Dr. Pavithra Nandishwarar survey valangukirar. 416-299-1020.
1: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டரில் JK முதல் கிரேட் 12 வரையிலான மாணவர்களுக்கு புதிய கல்வியாண்டுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417. யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் பட்டதாரிகளால் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்ச், சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி உள்ளிட்ட பல பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வாரமும் வழங்கப்படும் பயிற்சி வினா கொத்துக்கள், மாதாந்தம் நடத்தப்படும் பயிற்சி பரீட்சைகள், ஹோம் ஒர்க் ஹெல்ப் என பல வசதிகளுடன் இன் பர்சன் மற்றும் ஆன்லைன் முறையில் வகுப்புகள் நடத்தப்படும். மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் இரா பிளாசாவில் இன் பர்சன் வகுப்புகள் நடைபெறுகின்றன. Smart Tutoring Center, 416-726-4417.
6: Ajax Mitsubishi இல் இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction ஐ பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல, 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi இல் the September sale to remember. தமிழில் பேச அகமத் தம் 4378607002 4378607002.
7: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு eastfm.ca.

0: நேரம் 5:54 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 இது கோஃபி டபுள் டபுள்.
1: கோஃபி டபுள் டபுள் இணைந்து கொள்ளும் அடுத்த நீயர் வணக்கம்.
2: வணக்கம் லாவணியா. வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
0: நல்ல சுகமா இருக்கின்றோம் இந்திரன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நல்ல நல்ல சுகமா இருக்கிறோம்.
1: சொல்லுங்க இந்திரன், என்ன பாட்டு கேட்க போறோம்?
2: புதுமுகமாக அறிமுகமாகி ஒரு பாட்டை கேட்பு கொண்டிருக்கிறேன். தென்னமர தோப்புக்குள்ளே குயிலே குயிலே.
0: இந்த தென்னமரத்தை இதுக்கு முன்னாலையும் கண்ட மாதிரி இருக்கு இந்திரன்.
2: இப்ப ஒரு கிழமைக்கு முன்ன ஒரு கிழமையா பாத்து கொண்டிருந்தேன் நான். ஒரிஜினல் டேன் எடுக்க போன இடத்துல அப்ப தென்னமர தோட்டுக்குள்ள பார்த்தா பிறகு அது ஞாபகம் வந்துச்சு.
0: அந்த ஞாபகம் அப்படி ஃப்ரெஷ் ஆகி இருக்குன்றீங்க.
2: ஆமா ஆமா ஆமா.
0: சரி சரி சரி, பாட்டு வருது கேட்கலாம். நன்றி இந்திரன்.
2: நன்றி இருவருக்கும். மாலை வணக்கம்.
1: நன்றி, மாலை வணக்கம்.
0: கோஃபி டபுள் டபுள் நேர்களின் தெருவில் பாடல்களோடு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: 416-55-4-4-0-4-0-4-0-4-0-4-0.
0: பாடலுக்கு முன்னதாக நாங்கள் மோட்கே சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவலையும் அறிந்து கொள்ளலாம். எங்களுடைய மக்கள் மத்தியில் மிக நீண்ட காலமாக மோட்கே சார்ந்த சேவைகளை சிறப்பாகவும் நம்பிக்கையுடனும் செய்து தருகின்ற ஒருவராக மோட்கே சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம் திகழ்ந்து வருகின்றார். ரெசிடென்சியல் மோட்கே துறையில் நீண்ட கால அனுபவம் பெற்றவராகவும் அவர் நீடித்து வருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் மற்றும் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகளிடமிருந்தோ அல்லது பிரைவேட் நிதி நிறுவனங்களிடமிருந்தோ ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜ் தேவைகளை நிறைவேற்றி தருகின்றார். 24 மணி நேரத்தில் அப்ரூவலையும் கிருபா தனபால சிங்கம் பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோட்கேஜினை நீங்கள் இப்பொழுது ஒரு பிரைவேட்டிடம் வைத்திருப்பீர்கள் அல்லது பி லெண்டரிடம் வைத்திருப்பீர்கள். உயர்வான வட்டியினை நீங்கள் செலுத்திக் கொண்டிருப்பீர்கள். அவ்வாறு இருந்தால் அதனை ரீஃபைனான்சிங் செய்து குறைவான வட்டி வீதத்தில் வங்கியில் உங்களுடைய மோட்கேஜினை பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோட்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரே மோட்கேஜாக குறைந்த மாதாந்த கட்டுப்பாட்டில் செய்து உங்களுடைய கடனை இலகுவாக அடைக்கக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். 416-298-2777 அல்லது மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca. நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டுக்கான செகண்ட் மோட்கேஜை பெறுகின்ற பொழுது நீங்கள் $50,000 ஹோம் எக்யூரிட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டுப்பணம் $375 மாத்திரமே. $100,000 ஹோம் எக்யூரிட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டணம் $750 மாத்திரமே. நீங்கள் 1 வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோட்கேஜினை பெற்றுக்கொள்ள முடியும். அதன் ஊடாக நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரினியூவல் செலுத்தாமல் அந்த பணத்தினையும் நீங்கள் சேமித்துக் கொள்ளலாம். அதுவேளையில் உங்கள் கடனை எப்போது வேண்டுமானாலும் பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் ஏற்படுத்தி தருகின்றார். உங்கள் மாதாந்த கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியினை செலுத்தலாம் அல்லது வட்டியை முதலையும் சேர்த்து செலுத்திக் கொள்ள முடியும். உங்களுக்கான செகண்ட் மோக்கேஜுக்குரிய அப்ரூவலை 24 மணி நேரத்தில் எடுத்து தந்து உங்களுக்கான நிதியினை 72 மணி நேரத்தில் பெற்றும் தருகின்றார் கிருபா தனபால சிங்கம். உங்களுக்கு அவசரமாக நிதி தேவைகள் ஏற்படுகின்றது, ஆனால் உங்களுடைய மோட்கேஜினை நீங்கள் வங்கி ஒன்றில் ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வைத்திருக்கின்றீர்கள், அதனை பிரேக் பண்ணினால் நீங்கள் பெனால்டியை எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் நீங்கள் அவ்வாறு மோட்கேஜினை பிரேக் பண்ணாமல் இன்னும் ஒரு வங்கியில் குறைந்த வட்டி வீதத்தில் அப் டு $400,000 வரையில் ஹோம் ஈக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்று உங்களுடைய அவசர நிதி தேவைகளுக்கு கடன் பெறக்கூடிய ஒழுங்குகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள். மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம். 416-298-2777. 416-298-2777.

0: நேரம் 6:02 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். வார நாட்களில் 5 மணியிலிருந்து 7 மணி வரை காஃபி டபுள் டபுள் நேர்களின் தெருவில் பாடல்களோடு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: காஃபி டபுள் டபுள் இணைந்து கொள்ளும் அடுத்த நீங்கள் வணக்கம்.
2: வணக்கம் லாவண்யா. வணக்கம் ரிஷி. பபி கதைக்கிறேன்.
0: வணக்கம் பபி, எப்படி இருக்கிறீங்க?
2: நல்ல சோமா இருக்கிறேன். நீங்க இருவரும் எப்படி இருக்கிறீங்க?
1: நாங்களும் நல்ல சோமா இருக்கோம் பபி. என்ன பாட்டு கேட்க போறீங்க?
2: ஹரிஹரன் பாடின வானம் என்ன வானம் தொட்டு விடலாம் வெல்லும் வேலை வாழ்க்கை வென்று விடலாம் அந்த பாட்டு.
0: நிச்சயமா நம்பிக்கை தர்ற பாட்டு உங்களுக்கு அனுப்பிறது. பிரியமான தோழி பட பாட்டு கேட்கலாம்.
1: நன்றி. 4 1 6 5 5 4 4 0 4 0 4 0

0: நேரம் 6:07 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: காஃபி டபுள் டபுள் இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நான் பபி கதைக்கிறேன். நீங்க இருவரும் அப்படி இருக்கிறீங்க?
0: நல்ல சுகமா இருக்கின்றோம் பபி, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம். வீட்டை முடிஞ்சு வீட்டை போய் கொண்டு.
1: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
2: எனக்கு இந்த மண்டாடி படத்துல இருந்து சூரியன் உசிரியன்னு
0: பாடி இருக்கு, அந்த பாட்டை போடணும். அந்த பாட்டா போடணும் எதிர்பார்க்கறீங்க?
2: ஆமா.
0: என்ன காட்டம் அப்பா சொல்றீங்க, போடாடி விட மாட்டீங்க போல இருக்கு. சரி சரி, குறைந்திருந்தது. நாளைய தினம் 3% வாகன எரிபொருள் விலை அதிகரிக்க இருக்கின்றது.
1: வெளியில் 17 டிகிரி செல்சியஸ் உணரப்படுவதும் 17 டிகிரி செல்சியஸ். நாளைய தினம் வியாழக்கிழமை 18 டிகிரி செல்சியஸாகவும் உணரப்படுவது 19 டிகிரி செல்சியஸாக இருக்கும்.
0: 7 வரை கோபி டபுள் டபுள் ஒலிக்க இருக்கின்றது. நீங்கள் அழைத்து உங்கள் தெருவில் பாடல்களை கேட்கலாம்.
1: 4165544400. 4165544400.

0: எல்லாருக்குமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: உங்கள் உடல் நலத்துக்கும் முழுமையான ஆரோக்கியத்துக்கும் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக், RMT ரெஜிஸ்டர்ட் மசாஜ் தெரப்பி, அக்யூபஞ்சர் மற்றும் ஆயுர்வேதிக் பஞ்சகர்மா தெரப்பி ஆகிய சேவைகள் அனுபவம் மிக்க நிபுணர்களால் வழங்கப்படுகின்றன. RMT மற்றும் அக்யூபஞ்சர் சிகிச்சைகளுக்கு டைரக்ட் பில்லிங் வசதி உள்ளது. அனைத்து முக்கிய இன்சூரன்ஸ் பிளான்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. சன் சிட்டி பிளாசாவில் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக் அப்பாயின்மெண்ட்ஸ்

0: லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டர் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. டொயோட்டா, ஹோண்டா, அக்யூரா, போர்ஷே ஆகியவற்றில் பணிபுரிந்த லெக்சஸ் சர்டிஃபைட் ப்ரோடெக் அண்ட் ஹைபிரிட் டெக் சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர், 2845 மார்க்கம் ரோட், ஸ்கார்போ.
1: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்கும் இல்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899 6472935899.
2: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர்தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங், 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync, 416-788-2426.
3: Ajax Nissan and Infiniti il September 25-26 இந்த வெள்ளி மற்றும் சனிக்கிழமை the 2026 private clearance sale. 2026 Nissan Rogue, Kicks, Sentra 0% financing இலும் குறைவான lease rates இலும் வழங்கப்படுவதுடன் Infiniti வாகனங்கள் விசேட lease and finance rates இல் காத்திருக்கின்றன. அத்துடன் $1,000 trade in bonus, 2 years of free oil change. Appointments வேகமாக book ஆவதனால் தாமதிக்காமல் முகமத் லெபியை அழையுங்கள். 437-477-7960 7477-7960.
4: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம். 102.7 East FM.

0: நேரம் 6:20 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கோஃபி டபுள் டபுள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நீங்களும் கோஃபி டபுள் டபுளில் அழைத்து உங்கள் தெருவில் பாடல்களை கேட்க முடியும்.
1: 416-5544-0400
0: நாங்கள் மோட்கே சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்களையும் அறிந்து கொள்ளலாம். எங்களுடைய மக்கள் மத்தியில் மிக நீண்ட காலமாக மோட்கே சார்ந்த சேவைகளை சிறப்பாகவும் நம்பிக்கையுடனும் செய்து தருகின்ற ஒருவராக மோட்கே சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம் திகழ்ந்து வருகின்றார். ரெசிடென்சியல் மோட்கே துறையில் நீண்ட கால அனுபவம் பெற்றவராகவும் அவர் நீடித்து வருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் மற்றும் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகளிடமிருந்தோ அல்லது பிரைவேட் நிதி நிறுவனங்களிடமிருந்தோ ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜ் சேவைகளை நிறைவேற்றி தருகின்றார். 24 மணி நேரத்தில் அப்ரூவலையும் கிருபா தனபால சிங்கம் பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோட்கேஜினை நீங்கள் இப்பொழுது ஒரு பிரைவேட் இடம் வைத்திருப்பீர்கள் அல்லது பி லெண்டரிடம் வைத்திருப்பீர்கள், உயர்வான வட்டியினை நீங்கள் செலுத்திக் கொண்டிருப்பீர்கள். அவ்வாறு இருந்தால் அதனை ரீஃபைனான்சிங் செய்து குறைவான வட்டி வீதத்தில் வங்கியில் உங்களுடைய மோட்கேஜினை பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோட்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரே மோட்கேஜாக குறைந்த மாதாந்த கட்டுப்பாட்டில் செய்து உங்களுடைய கடனை இலகுவாக அடைக்கக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். 416-298-2777 அல்லது மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca. நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டுக்கான செகண்ட் மோட்கேஜை பெறுகின்ற பொழுது நீங்கள் $50,000 ஹோம் எக்யூரிட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டுப்பணம் $375 மாத்திரமே. $100,000 ஹோம் எக்யூரிட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டணம் $750 மாத்திரமே. நீங்கள் 1 வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோட்கேஜினை பெற்றுக்கொள்ள முடியும். அதன் ஊடாக நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரினியூவல் செலுத்தாமல் அந்த பணத்தினையும் நீங்கள் சேமித்துக் கொள்ளலாம். அதுவேளையில் உங்கள் கடனை எப்போது வேண்டுமானாலும் பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் ஏற்படுத்தி தருகின்றார். உங்கள் மாதாந்த கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியினை செலுத்தலாம் அல்லது வட்டியை முதலையும் சேர்த்து செலுத்திக் கொள்ள முடியும். உங்களுக்கான செகண்ட் மோட்கேஜுக்குரிய அப்ரூவலை 24 மணி நேரத்தில் எடுத்து தந்து உங்களுக்கான நிதியினை 72 மணி நேரத்தில் பெற்றும் தருகின்றார் கிருபா தனபால சிங்கம். உங்களுக்கு அவசரமாக நிதி தேவைகள் ஏற்படுகின்றது, ஆனால் உங்களுடைய மோட்கேஜினை நீங்கள் வங்கி ஒன்றில் பிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வைத்திருக்கின்றீர்கள், அதனை பிரேக் பண்ணினால் நீங்கள் பெனால்டியை எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் நீங்கள் அவ்வாறு மோட்கேஜினை பிரேக் பண்ணாமல் இன்னும் ஒரு வங்கியில் குறைந்த வட்டி வீதத்தில் அப் டு $400,000 வரையில் ஹோம் எக்யூரிட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்று உங்களுடைய அவசர நிதி தேவைகளுக்கு கடன் பெறக்கூடிய ஒழுங்குகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள். மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம் 416-298-2777.
1: 6:23 இணைந்து கொள்ளும். அடுத்த நேரே நாங்கள் சந்திக்கின்றோம். வணக்கம்.
0: வணக்கம் செல்வா, அங்குற செல்வராஜா, எப்படி இருக்கிறீங்க?
2: என்ன
0: பாட்டு கேப்போம்?
2: திரைப்படத்துல வர அந்த உன்னாலே உன்னாலே.
1: எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி செல்வா. வணக்கம்.
0: நன்றி.

0: station with the best music.
1: It's East FM.
2: It's East FM.
3: Feel the power. Feel the bass. 102.7 FM. East FM. Tamar. Seidiher.
4: ஐக்கிய நாடுகள் சபை அமர்வுகளில் இடம்பெறும் பெருங்கடல் கண்காணிப்பு ஒத்துழைப்பு நிகழ்வொன்றை கெனடிய பிரதமர் மாக்கானியும் ஐரோப்பிய ஒன்றிய தலைவரும் இணைந்து நடத்துகின்றமை கவனம் பெற்றுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் முதல் இணை அங்கத்தவராக கனடா சேர்ந்து கொள்ளும் ஆர்வத்தினை அதன் தலைவர் வெளியிட்டிருந்த நிலையில் இந்த நிகழ்வு இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது.
5: டொரண்டோவின் அடுத்த நகர முதல்வராக தாம் தெரிவானால் சொத்துவரி அதிகரிப்பை நிறுத்தி வைக்க உள்ளதாக வேட்பாளரும் மாநகர சபை உறுப்பினருமான பிராட் பிராட்ஃபோர்ட் நேற்றைய விவாதத்தில் வாக்குறுதி வழங்கியுள்ளார். மறுபுறத்தில் பணவீக்கத்துக்கு ஏற்ப சொத்துவரி அதிகரிப்பு அவசியமானது என தெரிவித்துள்ள வேட்பாளரும் தற்போதைய நகர முதல்வருமான ஒலிவியா சோ வரி அதிகரிப்பினை நிறுத்தி வைப்பது பழைய மோசமான காலத்துக்கு டொரண்டோவை பின்தள்ளும் என எச்சரித்துள்ளார்.
4: தமிழ்நாட்டில் பாரிய சர்ச்சையாக உருவெடுத்துள்ள தொழிலதிபர் வீரமணி சிறார் பாலியல் துஷ்பிரயோக வழக்கை கடந்த திமுக ஆட்சியில் மூடுவதற்கு வலியுறுத்தியது யாரென்று அமைச்சர் ராஜ்மோகன் கேள்வி எழுப்பியுள்ளார். வீடியோ ஆதாரங்கள் தெளிவாக இல்லாததால் வழக்கை தொடர முடியவில்லை என முன்னாள் திமுக அமைச்சர் ரகுபதி கூறியுள்ளதை அவர் கண்டித்துள்ளார். அதுவேளையில் இந்த சிறார் துஷ்பிரயோக வழக்கின் எல்லைகளை விரிவுபடுத்த வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்.
5: இலங்கையில் இடம்பெற்ற பாரிய விமான கொள்வனவு ஊழல் தொடர்பில் கைது செய்யப்பட்ட பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சவின் பிணை கோரிக்கையினை நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. பிணை கோரிக்கையினை பரிசீலிக்கும் சாத்தியங்களே இல்லை என தெரிவித்துள்ள நீதவான் தொடர்ந்து 30ஆம் தேதி வரை நாமல் ராஜபக்சவை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டுள்ளார்.
3: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
6: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: புதிய ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். உங்கள் வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
1: உள்ளம் கொள்ளை கொள்ளும் சாரி கலெக்ஷன்ஸின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்துள்ளது. 324 கொப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். 324 கொப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ். 416-970-2408. 416-970-2408.
2: பார்மா காலேஜ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா ஆஃபர். PSW ப்ரோக்ராம்ஸின் வழக்கமான $8,090 கட்டணம் $4,999 மாத்திரமே. பார்மசி அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், ஏர்லி சைல்ட்ஹுட் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், பிரெஞ்ச் மற்றும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் ப்ரோக்ராம்ஸ் ஒவ்வொன்றின் வழக்கமான $3,500 கட்டணம் $1,999 மாத்திரமே. இந்த விசேட சலுகைகள் செப்டம்பர் 30 வரை மட்டுமே. பார்மா காலேஜ் டொரண்டோவில் மார்க்கம் அண்ட் ஃபின்ச் மற்றும் பிரம்டன் ஆகிய 2 வளாகங்களில் சேர்க்கை நடைபெறுகின்றது. 416-412-7374.
3: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
2: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
4: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
2: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
4: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
2: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
4: 416-293-7287
2: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham.
4: 416-461-6401.
5: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
6: 6:39 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் இன் காஃபி டபுள் டபுள்.
7: அடுத்த நேரங்களோடு இணைந்திருக்கின்றார், பேசலாம். வணக்கம். நல்ல சோமா இருக்கின்றோம் டோமினி சந்திரன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
6: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறோம்?
8: அமரன் படத்துல இருந்து பாடல் ஒன்று கேட்போம். அதுக்கு முன்னாடி என்னன்னா, இந்த கலைஞர்களுக்கு ஏதாவது பிறந்த நாள் பெருசா கொண்டாடுறேன் இல்லையோ?
7: எங்கட கலைஞர்கள்
8: என்னன்னா, உண்மையிலே நீங்க நிறைய கஷ்டப்பட்டவங்களுக்கு எல்லாம் பாடத்தாரீர்கள்.
7: நன்றி வணக்கம். கேக் வெளியே போக கூடாண்டா கண்டி உள்ளே மெயின்டைன் பண்ற விட உங்களுக்கு தெரியல. 7 மணி வரை காஃபி டபுள் டபுள் ஒலிக்க இருக்கின்றது. நேரம் 6:40 ஆக இருக்கின்றது.

0: எங்களுடைய மக்கள் மத்தியில் மிக நீண்ட காலமாக மோட்கேஜ் சார்ந்த சேவைகளை சிறப்பாகவும் நம்பிக்கையுடனும் செய்து தருகின்ற ஒருவராக மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம் திகழ்ந்து வருகின்றார். ரெசிடென்சியல் மோட்கேஜ் துறையில் நீண்டகால அனுபவம் பெற்றவராகவும் அவர் நீடித்து வருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் மற்றும் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கியிடமிருந்தோ அல்லது பிரைவேட் நிதி நிறுவனங்களிடமிருந்தோ ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜ் தேவைகளை நிறைவேற்றி தருகின்றார். 24 மணி நேரத்தில் அப்ரூவலையும் கிருபா தனபால சிங்கம் பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோட்கேஜினை நீங்கள் இப்பொழுது ஒரு பிரைவேட் இடம் வைத்திருப்பீர்கள் அல்லது பி லெண்டரிடம் வைத்திருப்பீர்கள், உயர்வான வட்டியினை நீங்கள் செலுத்திக் கொண்டிருப்பீர்கள். அவ்வாறு இருந்தால் அதனை ரீஃபைனான்சிங் செய்து குறைவான வட்டி விதத்தில் வங்கியில் உங்களுடைய மோட்கேஜினை பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோட்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரே மோட்கேஜாக குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்தில் செய்து உங்களுடைய கடனை இலகுவாக அடைக்கக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். 416-298-2777 நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டுக்கான செகண்ட் மோட்கேஜ் பெறுகின்ற பொழுது நீங்கள் $50,000 ஹோம் எக்யூரிட்டியாக பெற்றுக் கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டுப்பணம் $375 மாத்திரமே. $100,000 ஹோம் எக்யூரிட்டியாக பெற்றுக் கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டணம் $750 மாத்திரமே. நீங்கள் ஒரு வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோட்கேஜினை பெற்றுக் கொள்ள முடியும். அதன் ஊடாக நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரினியூவல் செலுத்தாமல் அந்த பணத்தினையும் நீங்கள் சேமித்துக் கொள்ளலாம். அதுவேளையில் உங்கள் கடனை எப்போது வேண்டுமானாலும் பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் ஏற்படுத்தி தருகின்றார். உங்கள் மாதாந்த கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியினை செலுத்தலாம் அல்லது வட்டியை முதலையும் சேர்த்து செலுத்திக் கொள்ள முடியும். உங்களுக்கான செகண்ட் மோட்கேஜுக்குரிய அப்ரூவலை 24 மணி நேரத்தில் எடுத்து தந்து உங்களுக்கான நிதியினை 72 மணி நேரத்தில் பெற்றும் தருகின்றார் கிருபா தனபால சிங்கம். உங்களுக்கு அவசரமாக நிதி தேவைகள் ஏற்படுகின்றது, ஆனால் உங்களுடைய மோட்கேஜினை நீங்கள் வங்கி ஒன்றில் பிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வைத்திருக்கின்றீர்கள், அதனை பிரேக் பண்ணினால் நீங்கள் பெனால்டியை எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் நீங்கள் அவ்வாறு மோட்கேஜினை பிரேக் பண்ணாமல் இன்னுமொரு வங்கியில் குறைந்த வட்டி வீதத்தில் அப் டு $400,000 வரையில் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்று உங்களுடைய அவசர நிதி தேவைகளுக்கு கடன் பெறக்கூடிய ஒழுங்குகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள். மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம் 416-298-2777. நேரம் 6:47 ஆகி இருக்கிறது. இஸ்டெஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இத்தோடு இன்றைய கோஃபி டபுள் நாங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம்.
1: மீண்டும் நாளைய தினம் மாலை 5 மணியிலிருந்து 7 மணி வரை நீங்கள் இணைந்து கொண்டு பாடல்களை கேட்டு மகிழலாம்.
0: தொடர்ந்து நம்ம ஒரு நீங்க தொகுத்து வழங்குவதற்கு ஜீவரஞ்சன் மற்றும் நிவாஜினி விடைபெற்றுக் கொள்ளும். நாங்கள்
1: லாவண்யா,
0: ருஷிஷ் காந்த். இனிமையான வணக்கம் நீர்களே.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண இஸ் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக் எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்
0: இஸ் எஃப்எம் 102.7
2: விஜி ப்ரொடக்ஷன்ஸ். விஜயா ஜுவல்லரியுடன் இணைந்து வழங்கும் விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு வெற்றி கொண்டாட்டம் மாபெரும் இசை நிகழ்ச்சி மக்கா லாய் லாய் ரஞ்சித் ஆலப்ராஜு ராகு நம்பியா இவர்களுடன் மாலவிகா சுந்தர் வேல் முருகன் பூஜா வெங்கட் ஆகியோருடன் கெனேடிய இசைக்கலைஞர்கள் கலந்து சிறப்பிக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி அக்டோபர் 24 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாரகங்கள். மக்கா லாய் டிக்கெட்டுகளை விஜயா ஜுவல்லரியிலும் விஜி ப்ரொடக்ஷன்ஸ் .ca-யிலும் பெற்றுக் கொள்ளுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
3: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
4: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லெனக்ஸ் கேரியர் குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ் ஃபர்னஸ் சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீரர்ஸ் விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள் 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன் நேகரா ஃபால்ஸ் பீரபுரோ கிங்ஸ்டன் விவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட் மார்க்கமன் ஸ்ட்ரீல் சந்திப்பில் யாலோ பில்டிங்கில் 416-332-2989 416-332-2989. Some conditions may apply.
5: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart serve matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR per valikattadal, Sri Lankan dual citizenship per udavudal. KM Business Solutions 647-522-1775 647-522-1775 KM Business .ca.
6: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்றுவிடாது. சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்.
2: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐ நோ லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன். 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன். ரியல் எஸ்டேட், வில்சன் எஸ்டேட், சிவில் எஜுகேஷன், பேங்க்ரப்சி, பர்சனல் இன்ஜுரி, பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐ நோ லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன் யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர் சரண்யா சிவனேசன் 6477083440.
7: உங்கள் சகலவிதமான மோர்கேஜ் தேவைகளுக்கும் ஆண்டனி டி பொன்ராஜா.
8: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்று தருகின்றார். கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோர்கேஜ் பெற முடியும்.
7: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோர்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்று தருகின்றார்.
8: அத்துடன் கிரெடிட் கார்டு அடங்கலான உங்கள் அனைத்து கடன்களையும் ஒன்றாக்கி ஒரே பேமெண்டாக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் வங்கிக்கு மாற்றி தருகின்றார்.
7: இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள் ஆண்டனி டி பொன்ராஜா. கமர்ஸ் வெஞ்சர்ஸ் 4 4 5 7 0 6 5 1 4 1 6 4 5 7 0 6 5 1. Conditions apply.
9: ABS Mr. P. Singaraj வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. Singaraj தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ABS Mr. P. Singaraj பொதுச்சேவைக்கான விருதினை வென்றவர். ABS Mr. P. Singaraj
10: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜன்
11: வெர்கோ வெட்ஸ் லோ 416-993-8443.
12: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா, தாமோர் இருக்க பயமேன். 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில், எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், 905-667-7200.
13: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
14: அது சரி.
13: உங்களுக்கு ஆடி 2026 A3 கார்.
14: என்னது,
13: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
14: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24ஆம் தேதி விஜி புரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கேரட் கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599.
15: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.

0: வீட்டுதான். ஆனா வீட்டு போற இடையில பல விஷயங்கள் உலகத்துல நடந்து கொண்டிருக்கு.
1: கலாய்க்கணும், அசிங்கப்படுத்தினா மட்டும் உங்களுக்கு தான் எங்க இருந்துதான் வருதுன்னு தெரியல. இந்த ஹியூமர் சென்ஸ் அப்படியே பொழந்துகிட்டு அருவி மாதிரி கொட்டுமே.
0: ஆனா எங்க நடக்குது, எப்படி நடக்குது, அட என்னதான் நடக்குது, சரி அதை எப்படித்தான் கேட்கிறேன்.

0: இருக்கவே இருக்கு, கேட்டு பாருங்க. 7 மணியிலிருந்து 9 மணி வரை மண்டே டு ஃப்ரைடே ஈஸ்ட் எஃப்எம்ல ரெண்டு பேர் வருவாங்க.
1: மாப்ள நம்ம சங்க செயல்பட ஆரம்பிச்சிருச்சு நினைக்கிறேன்.
0: நம்ம விஷயம் மட்டுமில்லங்க, உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயத்தையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நம்ம ஈஸ்ட் எஃப்எம் நம்ம ஊர் ஈவினே கேட்டு பாருங்க.
2: நம்ம எல்லாம் கிரியேட்டர் மாமா, புதுசு புதுசா ஏதாவது யோசிச்சுட்டே இருப்போம்.
3: நன்றி ரிஷி, நன்றி லாவணியா. நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மாலை வணக்கம் நிபாஜினி.
4: மாலை வணக்கம் ஜீவரஞ்சன். எப்படி இருக்கீங்க?
3: நல்ல சோமா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
4: இப்போ நானும் நல்ல சோமா இருக்கிறேன்.
3: பரவாயில்ல, பிந்தினாலும் சூரிய ஒளி அப்படி எங்களுக்கு தந்து கொண்டு இருக்கு,
4: வந்து கொண்டுதான் இருக்குது. ஆனா இருந்தாலும் குளிரும் கூடிக்கொண்டுதான் இருக்குது.
3: அது என்னுடைய வேலையை தான் செய்யுது. சரி, என்றும் பலமையான நிகழ்ச்சிகளை தாங்கி வர காத்திருக்கிறது நம்ம ஒரு ஈவினிங் எஃப்எம் 102.7 ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் .co இணைந்திருக்கீர்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
4: ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-824-1212 மற்றும் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 @gmail.com என மின்னஞ்சல் ஊடாகவும் தொடர்பு கொள்ள முடியும்.
3: வெளியே 18 டிகிரி செல்சியஸ், உணர்நிலை 18 டிகிரி செல்சியஸாக உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது.
4: வாகன எரிபொருளின் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் 3% இன்று நள்ளிரவில் அதிகரிக்க இருக்கின்றது.
3: தொடர்ந்து மணிந்திருக்கலாம் எஃப்எம் 102.7 நாங்கள் பாடலை தொடர்ந்து தங்கத்தமிழ் வார்த்தை, அதனைத் தொடர்ந்து நல்லதாய் 4 விஷயத்தோடு இருந்து கொள்ள போறோம். 7:30 செய்திகள், செய்திகளை தொடர்ந்து முதன்மை 3 முதலாவது மனத்தில் இணைந்து கொள்ளப் போகின்றோம்.
4: 2வது மனித்தியாலத்தில் இன்று புதன்கிழமை என்று சொல்லும் பொழுது யார் அந்த பிரபலம் போட் நிகழ்ச்சியூடாக 8 மணிக்கு நேர்களை சந்திக்கப் போகிறோம். அதைத் தொடர்ந்து 8:30 செய்திகளும் உங்களுக்காக வர காத்திருக்கின்றன.
3: நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்ற முதல் பாடல்

0: ஏழு மணி ஐந்து நிமிடம் எஃப்எம் 102 தசமலூடாக நம்ம ஒரு இவினிங் கேட்டுக்கொண்டிருக்கீர்கள். தங்கத்தமிழ் வார்த்தையோடு நாங்கள் இணைந்து கொள்ளப் போகிறோம். இன்றைய தங்கத்தமிழ் வார்த்தையில் கண்மல் என்று சொல்லிக் கொண்டது. இது வந்து குறிப்பாக வருத்தம் துயரம் மனக்கலக்கத்துக்கு சொல்லப்படுகிறது. கண்மல் என்பது பழந்தமிழில் மனதை வாட்டும் துயரம் அல்லது கலக்கம் என்ற பொருளில் பயன்படுத்தப்பட்ட அரிய சொல்லிது.
1: குறிப்பாக இது சங்க இலக்கிய சொல்வளத்தில் இத்தகைய அருஞ்சொற்கள் பெருமளவில் இடம்பெற்றுள்ளன. குறிப்பாக இது அகநானூறு, குறுந்தொகை, நற்றினை போன்ற நூல்களில் பயன்படுத்தப்பட்ட சொல்லாக இருக்கிறது. எனவே இன்றைய தங்கத்தமிழ் வார்த்தை கல்மல் என்பதாகும்.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6 4 7 2 9 3 5 8 9 9 6 4 7 2 9 3 5 8 9 9.
2: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக் கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4 3 7 9 9 4 4 5 0. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும் கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4 3 7 9 9 4 4 5 0. info@canadapilotprogram.com. www.canadapilotprogram.com.
1: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர். எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டார் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. டொயோட்டா, ஹோண்டா, அக்யூரா, போர்ஷே ஆகியவற்றில் பணிபுரிந்த லெக்சஸ் சர்டிஃபைட் ப்ரோடெக் அண்ட் ஹைபிரிட் டெக் சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர், 2845 மார்க்கம் ரோட், ஸ்கார்ப்ரோ.
3: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 2892758795. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 2892758795. You are in good hands with Allstate.
4: அமுதே தமிழே, அழகிய மொழியே எனதுயிரே.
5: அனைத்துலக தமிழர் பேரவை ஏற்பாட்டில் உலகத் தமிழ் ஆய்வு மாநாடு 2026. செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும். உலகெங்கிலும் உள்ள அறிஞர்கள், ஆய்வாளர்கள், கல்வியலாளர்கள், தொழில்துறை மற்றும் சமூக தலைவர்களை ஒன்றிணைத்து தமிழ் மொழி பண்பாடு, மரபு, ஆய்வு, புத்தாக்கம் மற்றும் செய்யறிவு யுகத்தின் புதிய வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்யும் பன்னாட்டு மாநாடு October 15 காலை 10 மணிக்கு ஆரம்ப நிகழ்வுடன் சென்டானியல் காலேஜ் இவெண்ட் சென்டரில் 3 நாட்கள் மாநாடு இடம்பெறுவதோடு October 17 மாலை 6 மணி முதல் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியுடன் கலை இரவு. ஆரம்ப நிகழ்வுக்கு அனுமதி இலவசம். 3 நாட்கள் மாநாட்டுக்கு கலை இரவுடன் சேர்த்து $50 கட்டணம். மேலதிக விவரங்களுக்கு globaltamilconference.org என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.
0: எங்கு போனாலும் எங்கு இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் .ca.

0: ஹரிஹரன் சித்ரா குரலில் துள்ளாதமனம் துள்ளும் திரைப்பட பாடல் ஒளித்தோய்கிறது. 7:22 எஃப்எம் 102.2 ஊடாக நினைந்திருக்கிறீர்கள். இந்த பொழுதில் நாங்கள்
1: நல்லதா 4 விஷயம் பகுதிக்கு வந்திருக்கின்றோம்.
0: உங்களை காயப்படுத்தியவர்களை மன்னிப்பது அவர்களுக்காக அல்ல, உங்கள் மனம் அந்த வலியிலிருந்து விடுவதற்காகவே அந்த மன்னிப்பு என்பது இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது.
1: கடந்த காலத்தில் நடந்ததை மாற்ற முடியாது, ஆனால் அந்த நினைவுகளை தினமும் நீங்கள் சுமந்து கொண்டு நிகழ்காலத்தை கெடுத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. எனவே மன்னிப்பது நடந்ததை ஏற்றுக்கொள்வதாக அல்ல என்றாலும் அந்த வலிக்கு இனி வாழ்க்கையில் இடம் இல்லை என்பதற்காகத்தான் இந்த மன்னிப்பு.
0: மன்னிப்பு என்பது பெரிய ஒரு மருந்து மனதுக்கு.
1: அதைத்தான் நாங்கள் நல்லதா 4 விஷயம் பதில் எடுத்து வந்தோம்.
0: இந்த வழியில் நாங்கள் எங்களுடைய
2: மக்கள் மத்தியில் மிக நீண்ட காலமாக மோட்கேஜ் சார்ந்த சேவைகளை சிறப்பாகவும் நம்பிக்கையுடனும் செய்து தருகின்ற ஒருவராக மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம் திகழ்ந்து வருகின்றார். ரெசிடென்சியல் மோட்கேஜ் துறையில் நீண்ட கால அனுபவம் பெற்றவராகவும் அவர் நீடித்து வருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் மற்றும் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கியிடமிருந்தோ அல்லது பிரைவேட் நிதி நிறுவனங்களிடமிருந்தோ ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜ் சேவைகளை நிறைவேற்றி தருகின்றார். 24 மணி நேரத்தில் அப்ரூவலையும் கிருபா தனபால சிங்கம் பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோர்கேஜினை நீங்கள் இப்பொழுது ஒரு பிரைவேட்டிடம் வைத்திருப்பீர்கள் அல்லது பி லெண்டரிடம் வைத்திருப்பீர்கள், உயர்வான வட்டியினை நீங்கள் செலுத்திக் கொண்டிருப்பீர்கள். அவ்வாறு இருந்தால் அதனை ரீஃபைனான்சிங் செய்து குறைவான வட்டி வீதத்தில் வங்கியில் உங்களுடைய மோர்கேஜினை பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோர்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரே மோர்கேஜாக குறைந்த மாதாந்த கட்டுப்பாட்டில் செய்து உங்களுடைய கடனை இலகுவாக அடைக்கக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். 416-298-2777 அல்லது mortgagesolutions.ca. நீங்கள் தற்போது வைத்திருக்கிற வீட்டுக்கான செகண்ட் மோர்கேஜ் பெறுகின்ற பொழுது நீங்கள் $50,000 ஹோம் எக்யூரிட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டுப்பணம் $375 மாத்திரமே. $100,000 ஹோம் எக்யூரிட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டணம் $750 மாத்திரமே. நீங்கள் 1 வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோர்கேஜினை பெற்றுக்கொள்ள முடியும். அதன் ஊடாக நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரினியூவல் செலுத்தாமல் அந்த பணத்தினையும் நீங்கள் சேமித்துக் கொள்ளலாம். அதுவேளையில் உங்கள் கடனை எப்போது வேண்டுமானாலும் பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் ஏற்படுத்தி தருகின்றார். உங்கள் மாதாந்த கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியினை செலுத்தலாம் அல்லது வட்டியை முதலையும் சேர்த்து செலுத்திக் கொள்ள முடியும். உங்களுக்கான செகண்ட் மோர்கேஜுக்குரிய அப்ரூவலை 24 மணி நேரத்தில் எடுத்து தந்து உங்களுக்கான நிதியினை 72 மணி நேரத்தில் பெற்றும் தருகின்றார் கிருபா தனபால சிங்கம். உங்களுக்கு அவசரமாக நிதி தேவைகள் ஏற்படுகின்றது, ஆனால் உங்களுடைய மோர்கேஜினை நீங்கள் வங்கி ஒன்றில் ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வைத்திருக்கின்றீர்கள், அதனை பிரேக் பண்ணினால் நீங்கள் பெனால்டியை எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் நீங்கள் அவ்வாறு மோர்கேஜினை பிரேக் பண்ணாமல் இன்னும் ஒரு வங்கியில் குறைந்த வட்டி வீதத்தில் up to $400,000 வரையில் ஹோம் ஈக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்று உங்களுடைய அவசர நிதி தேவைகளுக்கு கடன் பெறக்கூடிய ஒழுங்குகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள். மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம் 416-298-2777 416-298-2777.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
1: ஓபியோயிட் பாவனை சார்ந்த குறைபாடுகள் கடந்த 2017 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 2 மடங்காகியுள்ளதாக டொரண்டோவின் சென்ட் மைக்கேல்ஸ் மருத்துவமனையின் ஆய்வுகள் தெரிவித்துள்ளன. ஒன்டாரியோவில் உள்ள 55 வயதுக்கு மேற்பட்டோரில் 350 பேரில் ஒருவர் இக்குறைபாட்டை கொண்டுள்ளமை அவதானிக்கப்பட்டுள்ளது. மில்லியன் கணக்கான குடிபெயர்வாளர்களை நாட்டுக்குள் அனுமதிப்பதன் மூலம் கனடா தன்னைத்தானே அழித்து வருவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். எந்தவித கட்டுப்பாடும் சரிபார்ப்பும் இல்லாமல் அனுமதிக்கப்படும் இந்த மக்கள் தொகை கையாள முடியாத அளவுக்கு பிரச்சனைகளை விரைவில் உருவாக்கும் என அவர் எச்சரித்துள்ளார். ட்ரம்பின் கருத்தை நிராகரித்துள்ள கெனடிய வெளிவிவகார அமைச்சர் அனிதா ஆனந்த் கனடாவின் செழிப்பினை குடிவரவு மேம்படுத்திய வருவதாக தெரிவித்துள்ளார். இலங்கையின் வடக்கு கிழக்கில் தொல்பொருள் திணைக்களத்தால் தமிழ் மக்களுக்கு ஏற்படுத்தப்பட்டு வரும் பிரச்சினைகள் தொடர்பில் தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் புத்த சாசன அமைச்சருக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. வவுனியா வடுக்குநாரி மலை விவகாரம், யாழ் நல்லூர் மந்திரிமனை புனரமைப்பு, திருக்கேதீஸ்வர ஆலய தலையீடுகள், மட்டக்களப்பில் போடப்பட்டுள்ள வழக்குகள் ஆகியன குறித்து இதன்போது அமைச்சரின் கவனத்துக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இடம்பெறவுள்ள 2 இடைத்தேர்தல்களிலும் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர்கள் தோற்கடிக்கப்பட வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். தாவைக்கு ஆட்சியமைக்க ஆதரவளித்து வரும் கம்யூனிஸ்டுகள் இந்த இடைத்தேர்தல்களில் தனித்து போட்டியிடுகின்றமை விமர்சிக்கப்படும் நிலையில் அவர் கருத்தை வெளியிட்டுள்ளார்.
0: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7. Ajax Mitsubishi இல் இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பிலுள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction-ஐ பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi இல் the September sale to remember. தமிழில் பேச அகமத் தம்
2: 4370860002 4780600002.
3: Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sanders Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanical Middlefield Dikumidiyal. Inga mattume Dr. Pavithra Nandishwarar survey valangugirar. 416-299-1020.
4: கெனடியன் எல்ஸ்மியார் சந்திப்பில் 1994 ஆண்டு முதல் சேவைகளை வழங்கி வரும் சாமியன் சன்ஸ் அதே இடத்தில் வெற்றிகரமாக இயங்கி வருகின்றது. 32வது ஆண்டு நிறைவை கொண்டாட August 30 முதல் September 30 வரை அனைத்து வகையிலான ஆடை ஆபரண தெரிவுகள் அதிரடி மலிவு விலைகளில் வழங்கப்படுவதோடு பிரீத்தி பிரீமியர் சுமித் பிரீத்தி ஸ்டீல் பிரீத்தி ப்ளூ லீஃப் வெட் கிரைண்டர்ஸ் மற்றும் ரைஸ் குக்கர் பிரஷர் குக்கர் ஸ்டீமர் அண்ட் இட்லி போட்ஸ் ஆகியன மிக மிக குறைந்த விலைகளில் தரப்படுகின்றன. 1884B கெனடி ரோட் கெனடியன் எல்ஸ்மேர் சந்திப்பில் ஸ்கார்ப்ரோவில் சாமி அண்ட் சன்ஸ் 416-298-1598.
5: சரோசு மீனாட்சி அம்மன் ஆலயம் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் தேவஸ்தானம் இப்பொழுது புதிய முகவரிக்கு இடம் மாறியுள்ளது. புதிய முகவரி இலக்கம் 328 பாஸ்மோர் அவென்யூ யூனிட் 25 மிரோஃபீல்ட் அண்ட் பாஸ்மோர் சந்திப்பு. வழக்கமான பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. கும்பாபிஷேகம் பற்றிய திகதி மற்றும் ஏனைய விபரங்கள் விரைவில் அறிய தரப்படும். 416-535-6560
6: செக்யூரிட்டி கேமரா இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் பிலிம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாரம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சானிக்ஸ் 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா. 6 4 7 3 0 2 5 7 4 8 6 4 7 3 0 2 5 7 4 8. camsonics.com
7: திசையெங்கும் கேட்கும் இசை. East FM. East FM.ca.

0: நம்ம ஒரு முதன்மை மூன்றோடு இணைந்து கொள்ளப் போகிறோம். முதன்மை மூன்றில் சீன அதிபர் ஷி ஜின்பிங் மூன்று நாள் அரசுமுறை பயணமாக அமெரிக்கா சென்றுள்ளார். வாஷிங்டனில் உள்ள விமான தளத்தில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வழக்கத்துக்கு மாறாக நேரடியாக விமான தளத்துக்கு சென்று ஜி ஜின்பிங்கை வரவேற்றிருக்கின்றார் என்று செய்தி வெளியாகிறது.
1: இரு தலைவர்களும் வர்த்தகம், செயற்கை நுண்ணறிவு, தாய்வான் மற்றும் ஈரான் உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் குறித்த பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த பயணம் இரு நாடுகளுக்கும் இடையிலான பதற்றங்களுக்கு மத்தியில் உறவுகளை நிலைப்படுத்தும் முயற்சியாக பார்க்கப்படுவதாகவும் செய்திகள் குறிப்பிடுகின்றன.
0: இதுவரை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கனடாவின் குடியேற்ற கொள்கையை மீண்டும் கடுமையாக விமர்சித்திருக்கின்றார். கனடா கட்டுப்பாடின்றி, போதிய சோதனையின்றி பலரை நாட்டுக்குள் அனுமதிப்பால் நாடு தன்னைத்தானே பாதித்துக் கொள்கிறது என்று சொல்லி மிக கடுமையாக விமர்சித்திருக்கின்றார்.
1: இது லிபரல் கையகப்படுத்தலாக இருந்து மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் அவர் சமூக ஊடக பதிவில் தெரிவித்திருக்கின்றார். இதற்கான ஆதாரங்களை அவர் முன்வைக்கவில்லை. கனடா சமீபத்தில் குடியேற்ற எண்ணிக்கையை குறைத்துள்ள நிலையில் இந்த கருத்தை ட்ரம்ப் வெளியிட்டிருக்கின்றார். அவருக்கு கனடாவை பத்தி ஏதாவது சொல்லி ஆகணும்.
0: பாசம். ஐநா பொது சபை கூட்டத்தொடருக்கு மத்தியில் அமெரிக்கா ஈரான் இடையே மத்தியஸ்தர் மூலம் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகின்றன. அமைதி உடன்பாடு எட்டப்படாவிட்டால் ஈரானை முழுமையாக அழித்துவிட முடியும் என்று ட்ரம்ப் எச்சரித்திருப்பதாக செய்திகள் வெளியாகிறது.
1: அமெரிக்கா முற்றுகையை நீக்கி சொத்துக்களை விடுவித்து போரை முடிவுக்கு கொண்டு வந்தால் ஹோமஸ் நீரிணையை 7 நாட்களில் திறக்க முடியும் என்றும் ஈரான் கூறியிருக்கின்றது. கட்டார் உள்ளிட்ட நாடுகள் மத்தியஸ்தம் செய்யும் நிலையில் பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் இருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது.
0: இது முதன்மை மூன்றோடு இணைந்திருந்தோம். 7:46 இந்த வழியில் நாங்கள் மோக்கே சொல்யூஷன் வழங்குகின்ற தகவலை இந்த பகுதியில் கேட்கப் போகின்றோம்.
2: எங்களுடைய மக்கள் மத்தியில் மிக நீண்ட காலமாக மோட்கேஜ் சார்ந்த சேவைகளை சிறப்பாகவும் நம்பிக்கையுடனும் செய்து தருகின்ற ஒருவராக மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபாலசிங்கம் திகழ்ந்து வருகின்றார். ரெசிடென்சியல் மோட்கேஜ் துறையில் நீண்ட கால அனுபவம் பெற்றவராகவும் அவர் நீடித்து வருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் மற்றும் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கியிடமிருந்தோ அல்லது பிரைவேட் நிதி நிறுவனங்களிடமிருந்தோ ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜ் சேவைகளை நிறைவேற்றி தருகின்றார். 24 மணி நேரத்தில் அப்ரூவலையும் கிருபா தனபாலசிங்கம் பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோட்கேஜினை நீங்கள் இப்பொழுது ஒரு பிரைவேட்டிடம் வைத்திருப்பீர்கள் அல்லது பி லெண்டரிடம் வைத்திருப்பீர்கள். உயர்வான வட்டியினை நீங்கள் செலுத்திக் கொண்டிருப்பீர்கள். அவ்வாறு இருந்தால் அதனை ரீஃபைனான்சிங் செய்து குறைவான வட்டி வீதத்தில் வங்கியில் உங்களுடைய மோட்கேஜினை பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோட்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரே மோட்கேஜாக குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்தில் செய்து உங்களுடைய கடனை இலகுவாக அடைக்கக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபாலசிங்கம் செய்து தருகின்றார். 416-298-2777 நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டுக்கான செகண்ட் மோட்கேஜ் பெறுகின்ற பொழுது நீங்கள் $50,000 ஹோம் எக்யூட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டுப்பணம் $375 மாத்திரமே. $100,000 ஹோம் எக்யூட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டணம் $750 மாத்திரமே. நீங்கள் 1 வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோட்கேஜினை பெற்றுக் கொள்ள முடியும். அதன் ஊடாக நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரினியூவல் செலுத்தாமல் அந்த பணத்தினையும் நீங்கள் சேமித்துக் கொள்ளலாம். அதுவேளையில் உங்கள் கடனை எப்போது வேண்டுமானாலும் பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபாலசிங்கம் ஏற்படுத்தி தருகின்றார். உங்கள் மாதாந்த கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியினை செலுத்தலாம் அல்லது வட்டியை முதலையும் சேர்த்து செலுத்திக் கொள்ள முடியும். உங்களுக்கான செகண்ட் மோட்கேஜுக்குரிய அப்ரூவலை 24 மணி நேரத்தில் எடுத்து தந்து உங்களுக்கான நிதியினை 72 மணி நேரத்தில் பெற்றும் தருகின்றார் கிருபா தனபாலசிங்கம். உங்களுக்கு அவசரமாக நிதி தேவைகள் ஏற்படுகின்றது, ஆனால் உங்களுடைய மோட்கேஜினை நீங்கள் வங்கி ஒன்றில் ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வைத்திருக்கின்றீர்கள், அதனை பிரேக் பண்ணினால் நீங்கள் பெனால்டியை எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் நீங்கள் அவ்வாறு மோட்கேஜினை பிரேக் பண்ணாமல் இன்னும் ஒரு வங்கியில் குறைந்த வட்டி வீதத்தில் அப் டு $400,000 வரையில் ஹோம் ஈக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்று உங்களுடைய அவசர நிதி தேவைகளுக்கு கடன் பெறக்கூடிய ஒழுங்குகளையும் கிருபா தனபாலசிங்கம் செய்து தருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள். மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபாலசிங்கம் 416-298-2777 416-298-2777.

0: East FM 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் East FM 102.7
1: Sun City Plaza வில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்துரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, த பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன் சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ. இப்போது ஃப்ரை குக் வேலைக்கு ஆட்கள் பணிக்கமர்த்தப்படுகின்றார்கள். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-535-2323.
2: SHN Foundation ஏற்பாட்டில் உங்கள் ஈஸ்ட் FM வழங்கும் ஸ்காப்ரோ வைத்தியசாலைகளுக்கான வருடாந்த நிதி சேகரிப்பு. இணைந்து வழங்குவோர் கெனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம். ஒரு நாள் நீங்கள் நேசிக்கும் ஒருவருக்கு ஸ்காப்ரோ மருத்துவமனைகள் தேவைப்படலாம். அவர்கள் தகுதியான சிறப்பான சிகிச்சைகள் பெறுவதை உறுதி செய்வதற்கு நீங்கள் இன்றே உதவலாம். மேலதிக விவரங்களுக்கு www.shnfoundation.ca/tamil என்ற இணைய தளத்தை பாருங்கள். அல்லது எதிர்வரும் செப்டம்பர் 25 தேதி மார்க்கமன் ஸ்டீல் சந்திப்பில் அமையவுள்ள SHN நிதி சேகரிப்பு நிலையத்தில் உங்கள் நன்கொடைகளை வழங்குங்கள். உங்களுக்கு அரசு அங்கீகாரம் பெற்ற பற்றுச்சீட்டுகள் வழங்கப்படும். இந்த நிதி சேகரிப்பின் மூலம் குறைந்தது $150,000 நிதியை திரட்ட நாம் முயற்சிக்கின்றோம்.
3: எப்ப பார்த்தாலும் பேக்யார்ட்ல புல்லு வெட்டுறன் கிளீன் பண்றன் நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக்யார்ட்ல ஒரு புது வீடு கட்டினா மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
4: என்ன கதை இது? பேக்யார்ட்ல இப்படி
3: உங்களுக்கு தான் உண்டும் தெரியல. இப்ப லக்ஷ்மி ஹோம்ஸ் பேக்யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே ஃபைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தர்றாங்க. ஆரம்பத்தில் இருந்து ப்ராஜெக்ட் முடியிற வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு. பின்ன வளவலாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்ஷ்மி ஹோம்ஸ் ஃபோன் நம்பரை சொல்லுங்க.
1: 416-726-4417. ஒவ்வொரு வாரமும் வழங்கப்படும் பயிற்சி வினா கொத்துக்கள், மாதாந்தம் நடத்தப்படும் பயிற்சி பரீட்சைகள், ஹோம் ஒர்க் ஹெல்ப் என பல வசதிகளுடன் இன் பர்சன் மற்றும் ஆன்லைன் முறையில் வகுப்புகள் நடத்தப்படும். மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் இரா பிளாசாவில் இன் பர்சன் வகுப்புகள் நடைபெறுகின்றன. ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர், 416-726-4417.
5: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல், கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சால்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908-5656, 416-908-5656.

0: 8:03 102 தசம் உடனிருக்கிறீர்கள். இரண்டாவது மனத்தாத்தில் வந்திருக்கின்றோம். ஈஸ்ட் எஃப்எம் டாட் சியோடாம நிகழ்ச்சியில் ஒழித்துக் கொண்டிருக்கிறது. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-824-1212 மற்றும் ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com எனும் மின்னஞ்சலூடாகவும் தொடர்பு கொள்ள முடியும்.
0: சரி, நாங்கள் இரண்டாவது மனத்தாளத்துக்கு முன்னர் நாங்கள் காலநிலை பார்க்கலாம். 17 டிகிரி செல்சியஸ், 17 டிகிரி செல்சியஸ் உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது.
1: வாகன எரிபொருளின் விலை இன்று நள்ளிரவு 12 மணி முதல் 3 சதத்தால் உயர்வடையிருக்கின்றது.
0: இன்னும் பலமை போலவே யார் அந்த பிரபலம் உங்களை சந்திக்க காத்திருக்கிறது. 3 கூற்றுக்களை நாங்கள் தரப்போகிறோம். இந்த கூட்டு